0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 5:50. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்று சக ஆண்டு 1948, ஜெய்சித மாதம் 6 பராபவ வருடம் வைகாசி மாதம் 13, 2026 மே மாதம் 27 புதன்கிழமை. எமது காலை ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. இன்றைய நாள் இனிய நாளாகட்டும்.

பற்றுக்களையும் விட்டுவிட்டோம் என்று கூறிக்கொண்டே தவறான செயல்களை செய்பவர்கள் அப்படி என்ன செய்தோம் என்று மீண்டும் மீண்டும் கூறி வருந்தும்படி துன்பப்படுவர். குறள் எண் 275 அதிகாரம் கூடா.

0: எல்லா பற்றுக்களையும் விட்டுவிட்டோம் என்று கூறிக்கொண்டே தவறான செயல்களை செய்பவர்கள் அப்படி என்ன செய்தோம் என்று மீண்டும் மீண்டும் கூறி வருந்தும்படி துன்பப்படுவர். குறள் எண் 275, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
1: நேரம் காலை 5:55 ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனி கேட்க இருக்கின்றோம். நமது வானொலியில் இனி விளம்பரம் காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக நிகழ்ச்சியும் நேரமும். இன்று மே 27 புதன்கிழமை காலை 6 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள் சென்னஞ்சலாக, 6:15 புதிய 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தி பகுதியில் நெல் சாகுபடி உத்திகள் குறித்து விருதுநகர் மாவட்டம் நீர்ப்பாசன சங்கத்தின் தலைவர் நெடுங்குளம் விவசாயி எம் ரவிச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னஞ்சலாக, 6:85 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள், 7:00 அறிவோம் 1000, 7:10 மதுரத்தின்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னஞ்சலாக, 7:25 நலமாய் பாழ, இதில் குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 மதுரத்தின்றல், 8:00 செய்தி சுருக்கம், 8:02 மதுரத்தின்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, தென்னையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரவதனா அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படிப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல், 9:00 அரங்கி செய்தி சென்னஞ்சலாக, 10:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 10:02 எனக்கு பிடித்த பாடல், 11:00 செய்தி சுருக்கம், 11:02 மதுரத்தென்றல், 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:00

என்றுக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 இசை மேடை, இதில் அருணா பிரபா ரங்கநாதன் அவர்களின் பாடல் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் வாங்க பேசலாம் பகுதியில் பன்முக திறமை இசை மற்றும் கலை பள்ளியின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் விருந்தா ரமணன் அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் பகுதியில் அழகான கூடு கட்டும் தூக்கணாங்குருவி பற்றி ஒரு சில துளிகள் உங்களுக்காக. பகுதியில் அடுத்து என்ன படிக்கலாம், இதில் தனியார் மகளிர் கல்லூரியின் கணிதத்துறை பேராசிரியர் எம் இவாஞ்சலின் பிரதீபா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி ஏஞ்சல். 1:55 பாரதியார் பாடல். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சலாக. 2:15 மதுரை தென்றல். 2:40 விளையாட்டு அரங்கம் சென்னைஞ்சலாக, இதில் தேசிய வலுத்தூக்குதல் வீராங்கனை ஆர் கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகம் பகுதி 1 கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னைஞ்சல். 3:00 ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெற்று மாலை 5:27 துவங்கும் குரலமுதம் 275. மாலை 5:30 NCRT வழங்கும் விளம்பரத்தர் நிகழ்ச்சி. 6:00 நிகழ்ச்சி நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒரு பட பாடல்களில் இன்று பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படம். 6:30 மாநில செய்திகள் சென்னைஞ்சல். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னைஞ்சலாக. 7:25 பன்னி செய்தி. 7:30 மண்ணும் மணியும் விதை பரிசோதனை குறித்து எம் மகாலட்சுமி மதுரை விதை பரிசோதனை நிலையத்தின் விதை பரிசோதனை அலுவலர் எஸ் கமலாராணி, விதை முதுநிலை வேளாண் அலுவலர் பி ஆர் ராமலட்சுமி, வேளாண் அலுவலர் ஆகியோர் தரும் தகவல்கள் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னேஞ்சல். 8:05 மதுரை தென்றல். 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். 8:45 இது நம்ம ஏரியா, இதில் கடலும் தமிழ் கவிதைகளும் உரை வழங்குகிறார் மாணவி கே மனிஷா அவர்கள். அம்மாவின் தாலாட்டு முதல் இசை உரை வழங்குகிறார் மாணவி ஜே ஜோஷா சலோமி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலிஞ்சல். 9:15 செய்தி சூழல். 9:30 அரங்க இசை. 10:45 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சி நேரமும். 11:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலிஞ்சல். 11:10 ஒலிபரப்பு இனிதி நிறைவு பெற்று மறுநாள் காலை 5:45 ஒலிபரப்பு துவங்கும். இவையாவும் நமது வானொலியில் இன்று வளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். நேரம் காலை 5:59 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே. 1269 கிலோஹெர்ட்ஸில் சில நொடிகளை தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். காலி மது பாட்டில்கள் விவகாரம் தொடர்பாக ஈரோடு உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள டாஸ்மாக் பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டுமென்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவை முன்னிட்டு பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் 34 ஆண்டுகளுக்கு பின்னர் சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வெள்ளித்தேரில் எழுந்தருளி ரதவீதிகளில் உலாவரும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் இடம்பெற்றிருப்பதை இந்தியா நிராகரித்துள்ளது. ராஜஸ்தான் உள்ளிட்ட கிழக்கு மாநிலங்களிலும் வடமாநிலங்களிலும் தொடர்ந்து நீடித்து வரும் வெப்ப அலை காரணமாக மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது.

இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
5: பொது நலன்
6: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: நேரம் காலை 6:04:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்க இருப்பது சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
2: அன்பென்று கொட்டு முரசே, அன்பென்று கொட்டு முரசே, இந்த வார்த்தைகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் கவிதை சொற்கள். பாரதி தேசிய விடுதலை போராட்ட காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திற்குமான உண்மையை இந்த ஒரு வரியில் சொல்லிவிட்டார். அன்பு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஒரு அதிரடியான குரல், அது ஒரு புரட்சிகரமான அறிவிப்பு. முரசு என்பது பண்டைய தமிழகத்தில் மக்களை அழைப்பதற்கும் போர் முழக்கத்தை வெளிப்படுத்துவதற்கும் மகிழ்ச்சியோ துக்கமோ பகிர்ந்து கொள்வதற்குமான ஒரு பறைக்கருவி. அந்த முரசை கொட்டுவது போல அன்பு எனும் உணர்வை ஒலிக்கச் சொல்கிறார் பாரதி. அதாவது, எங்கும் அன்பே முழக்கமாக இருக்கட்டும், அதுவே நம் செய்தியாகட்டும் என்பதே அவரின் வேண்டுகோள். இன்று நாம் வாழும் உலகம் போர்கள், வன்முறைகள், வெறுப்பு பேச்சு, மன அழுத்தம் என பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் சிக்கி தவிக்கிறது. இத்தகைய சூழலில் அன்பென்று கொட்டும் முரசே என்பது மாபெரும் மானுடக் கனவு. அன்பு என்பது பலவீனம் என்ற பேச்சு பொய்யானது. மாறாக வெறுப்பை வெல்லும் மிகப்பெரிய சக்தி அன்புதான். அன்பு என்பது மானிட இனத்தின் தோற்றத்தோடு சேர்ந்து பிறந்த ஒரு உணர்வு. இதனை உலகின் அனைத்து முக்கிய மத சமய தத்துவ நூல்களும் உயர்ந்த நெறியாக போற்றுகின்றன. குறிப்பாக தமிழ் மரபில் அன்பு இறைவனுக்கு இணையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அன்பு இல்லையென்றால் இந்த வாழ்க்கை பயனற்றது. பாரதிக்கு அன்பு என்பது மானுட அடிப்படை. அன்பு செய்வீர் என்று அறிவுறுத்துகிறார். உங்களுக்கு தொழிலிங்கே அன்பு செய்தல் கண்டீர் என அன்பையே மனித வாழ்வின் பயன் என்று போற்றுகிறார். பகைவனுக்கருள்வாய்

0: நன்னெஞ்சே என பகைவருக்கும் அன்பை பொதுவில் வைக்கிறார் பாரதியார். புத்த மதம் எல்லா உயிர்களிடத்தும் ஒரு தாய் தன் குழந்தை மீது கொள்ளும் அன்பை போல அன்பு காட்டுக என்கிறது. கிறிஸ்துவம் உங்கள் பகைவரிடத்தும் அன்பு காட்டுங்கள் என்கிறது. இஸ்லாம் கருணையுள்ள இறைவன் என்று அன்பை முதன்மைப்படுத்துகிறது. காந்தியம் அன்பு என்பது இயற்கையின் மிக வல்லமையான சக்தி, அதற்கு எதிராக எதுவும் நிலைக்க முடியாது என்கிறது. இவ்வாறு சமய நூல்கள், இலக்கிய நூல்கள், அறிஞர்கள், ஞானிகள் என எங்கெங்கும் அன்பே பிரதானமாயிருக்கிறது. இன்று உலகம் மேம்பட்ட தொழில்நுட்பம், மேம்பட்ட பொருளாதாரம், அறிவியல் சாதனைகள் இவற்றையெல்லாம் கொண்டாடுகிறது. ஆனால் இணைய ஊடகங்களில் வெறுப்பு பேச்சு, சமூக வலைதளங்களில் மிரட்டல்கள், இன மற்றும் மத வன்முறைகள், போர் பயங்கரங்கள் இவை அனைத்தும் வெறுப்பின் வெளிப்பாடுகளே. உலக அளவில் ஆயுத மோதல்கள் அதிகரித்துள்ளன. இத்தகைய சூழலில் அன்பு தன்னை இழந்துவிட்டதா என்று நினைத்தாலும் ஏராளமான எடுத்துக்காட்டுகள் மறுப்பாக இருக்கின்றன. பேரிடர் காலங்களில் மக்கள் ஒருவருக்கொருவர் உதவுவது, ஊர் திரண்டு மலை வெள்ளத்தில் உயிர்களை காப்பதற்கு செயல்படுவது, இவை அன்பின் காட்சிகளே, அன்பின் சாட்சிகளே. இவற்றை நாம் புறக்கணித்துவிட்டு வன்முறை காட்சிகளை மட்டும் பெரிதுபடுத்தக்கூடாது. அன்றாட வாழ்வில் அன்பின் முரசை கொட்டுவது எப்படி? கல்வி, சட்டம், பொருளாதாரம் இவை முக்கியமானவை என்றாலும் உண்மையான மாற்றம் தனிமனித அளவில்தான் தொடங்குகிறது. ஒவ்வொரு மனிதனும் தனது சிறிய செயல்கள் மூலம் அன்பின் முரசை ஒலிக்க முடியும். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நன்றி, ஒரு மன்னிப்பு கேட்பு என சொற்களில் அன்பின் முரசை ஒலிக்கலாம். ஒரு வயதானவருக்கு இருக்கை தருவது, ஒரு ஏழைக்கு உணவிடுவது, ஒரு மன அழுத்த நண்பனுக்கு செவி கொடுப்பது என செயல்களில் அன்பின் முரசை கொட்டலாம். வெறுப்பு கருத்துக்களை பகிராமல் ஊக்கமூட்டும் தரமான செய்திகளை பரப்புதல் மூலம் சமூக வலைதளங்களில் அன்பின் முரசை கொட்டலாம். இவை சின்ன சின்ன செயல்களாக தோன்றினாலும் அவை கூட்டமாக ஒரு பெரிய அன்பின் புரட்சியை உருவாக்கும். அன்பென்று கொட்டு முரசை என்பது பாரதியின் கற்பனை மட்டுமல்ல, அது நவீன உலகின் வருங்காலத்துக்கான மாபெரும் திட்டம். உலகெங்கிலும் காணப்படும் மனநல நெருக்கடிகள், சுற்றுச்சூழல் சீர்கேடு, பயங்கரவாதம், பசி, வறுமை இவை அனைத்திற்கும் மைய காரணம் மனிதர்களிடையே அன்பு இல்லாமையே. மனச்சிதைவிலும் கோபத்திலும் மூழ்கிவிடும் ஒரு சமூகம் அன்பின் மூலமே குணமடையும். மகாத்மா காந்தி, மண்டேலா, அன்னை தெரசா, மார்ட்டின் லூதர் கிங் இவர்கள் அனைவரும் அன்பென்று முரசு கொட்டியவர்கள்தான். இவர்கள் தோற்றுப்போன காலம் எதுவும் இல்லை, மாறாக வரலாறு இவர்களை வெற்றியாளர்களாகவே காட்டுகிறது. எனவே நாமும் அந்த முரசை தூக்கி பிடிப்போம், அன்பென்று கொட்டு முரசை.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா பூபாலன் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும்
2: நேரம் காலை 6:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்க இருக்கின்றோம். இந்த இனிமையான காலை பொழுதை பக்தி மனம் கமழச் செய்யும் விதமாக பக்தி மாலை

இன்றைய காலை பொழுதை பக்தி மனம் கமலச் செய்தது பக்தி மாலை.

0: நேரம் காலை 6:35. இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 13 புதன்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு சேதி.
1: அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, சாகுபடி நிலங்களில் பசுந்தாள் உரப்பயிர்களான தக்கைப்பூண்டு, சணப்பை ஆகியவைகளை பயிர் செய்து பூக்கும் தருணத்தில் மடக்கி உழுது மண்ணின் வளத்தை பாதுகாக்கலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டத்தில் தற்போது கோடை மழை பெய்து வருவதால் விவசாயிகள் இம்மழையினை பயன்படுத்தி கோடை உழவு செய்வதால் நன்மைகள் ஏற்படும். சிவகங்கை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் சுமார் 1.1 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் பெரும்பாலான நிலப்பரப்பு பருவமழையை நம்பியே சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. அதனால் கோடை காலத்தில் பெய்யும் மழையினை பயன்படுத்தி நிலத்தில் கோடை உழவு செய்து பயன்பெறலாம். கோடை உழவானது பயிர் அறுவடையானவுடன் செய்ய வேண்டும். மேலும் ஒவ்வொரு மழைக்கு பின்னரும் செய்வது அவசியம். நிலச்சரிவில் குறுக்காகவும் மணற்பாங்கான நிலத்தில் மேலாகவும் உழவு செய்ய வேண்டும். 2 முதல் 3 வருடத்திற்கு ஒரு முறை சட்டி கலப்பை கொண்டு உழவு செய்ய வேண்டும். கோடை உழவு செய்வதால் ஏற்படும் நன்மைகள்: மண் மிருதுவாகி மழை நீரை ஈர்க்கும் திறன் அதிகமாகும். மண் அரிமானம் கட்டுப்படுத்தப்பட்டு மண்ணில் உள்ள சத்துக்கள் விரயமாவது தடுக்கப்படும். முதல் பயிரின் தூர்கள் மக்கி களைகள் கட்டுப்படுத்தப்படும். கோடை உழவில் ஆழமாக உழுது மேல்மண்ணை கீழ்மண்ணாகவும் கீழ்மண்ணை மேலாகவும் புரட்டி விடுவதால் மண்ணின் நாள்பட்ட இறுக்கம் தளர்த்தப்பட்டு மண் இலகுவாகும். இதனால் மண்ணில் காற்றோட்டம்

0: அதிகரிக்கும், மண்ணின் நீர் பிடிப்பு தன்மை அதிகரிக்கும். கோடை உழவினால் பயிரை தாக்கக்கூடிய மண்ணில் வாழும் பல்வேறு நோய்கள் உருவாகுவதற்கு காரணமான பூசானங்கள் மற்றும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள் செலவின்றி அழிக்கப்படுகின்றன. இப்போது கூறிய பயிர் பாதுகாப்பு நடைமுறைகளான களை கட்டுப்பாடு, பூச்சி கட்டுப்பாடு மற்றும் நோய் கட்டுப்பாடு யாவும் செலவின்றி செயற்கை ரசாயனங்களின்றி கட்டுப்படுத்தப்படுவதால் ரசாயன பின் விளைவுகளான காற்று மாசுபடுவது, தண்ணீர் மாசுபடுவது, வேளாண் நிலங்கள் மாசுபடுவது மற்றும் பிற உயிரினங்கள் பாதிக்கப்படுவது பெருமளவில் குறையும். ஆகவே இப்போது மாவட்டத்தில் கோடை மழை பரவலாக பெய்து வருவதால் இப்போது கூறிய நடைமுறைகளை பின்பற்றி சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் பயன்பெறலாம் என சிவகங்கை வேளாண்மை இணை இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள பழ அறிவியல் துறையில் ஒட்டு செடிகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. மா ஒட்டு, PKM 1, PKM 2, இமாம் பசந்த், அல்போன்சா, செந்தூரா, நீலம், பங்கனப்பள்ளி, பெங்களூரா, மல்லிகா, ருமானி ஆகிய ஒட்டு செடிகள் ₹80 விலையில் 15,000 கையிருப்பு உள்ளன. சப்போட்டா ஒட்டு PKM 1, PKM 3, PKM 4, PKM 5 ₹80 விலையில் 6,000 கையிருப்பு. கொய்யா பதியம், லக்னோ 49, லலித் ஆகிய ரகங்கள் ₹60 விலையில் 1,000 செடிகள் கையிருப்பு உள்ளன. எலுமிச்சை நாற்று PKM 1 ரகம் ₹40 விலையில் 1,800 செடிகள் உள்ளன. மாதுளை ஒட்டு பாகுவா ₹40 விலையில் 2,000 செடிகள் உள்ளன. மேற்கிந்திய செர்ரிக்கன்று லோக்கல் ₹40 விலையில் 2,000 செடிகள் உள்ளன. கொடுக்காப்புளி ஒட்டு PKM 1, PKM 2 ₹50 விலையில் உள்ளன. பலாப்பழம் ஒட்டு PKM 1, PKM 2, பாலூர் என்ற ரகங்கள் ₹100 விலையில் உள்ளன. டிராகன் பழம் கன்று ₹150, களாக்காய் கன்று லோக்கல் ₹40, விளாம்பழம் ஒட்டு PKM 1 ₹40, நெல்லி ஒட்டு NA7 கிருஷ்ணா காஞ்சன் ₹50, நாவல் ஒட்டு கொங்கண பகதுளி ₹60. விவசாயிகள் தேவைப்படும் செடிகளை வாங்கி பயன்பெறலாம் என பெரியகுளம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பழ அறிவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, கோடை வெயிலிலிருந்து பயிர்களை பாதுகாக்க கோடை மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்தும், வெப்பத்தை தாங்கும் ரகங்களை பயிர் செய்தும், பயிர் சுழற்சி செய்தும், நிலப்போர்வை அல்லது மூடாக்கு அமைத்தும், நிழல் வலைகள் அமைத்தும், கயோலின் 5% கரைசல் தெளித்தும், சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் அமைத்தும், பிங்க் பிக்மெண்டட் மெத்திலோட்ராபிக் PPFM 500 மில்லி ஏக்கருக்கு தெளித்தும் கோடை வெயிலிலிருந்து பயிர்களை பாதுகாக்கலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, பயிருக்கு இடப்படும் மணிச்சத்து முழுமையாக கிடைத்திட ஊட்டமீட்டிய தொழு உரமாக மாற்றி பயன்படுத்த வேண்டும். இதற்கு ஏக்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட சூப்பர் பாஸ்பேட் உரத்துடன் 300 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் போதுமான அளவு தண்ணீர் தெளித்து நன்கு கலந்து புட்டு பதத்தில் உரச்சாக்குகளில் காற்று புகாமல் இறுக கட்டி வைத்து 1 மாதம் கழித்து பயன்படுத்தி பயனடையலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் அறிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, சாகுபடி நிலங்களில் பசுந்தாள் உரப்பயிர்களான தக்கை பூண்டு, சணப்பை ஆகியவைகளை பயிர் செய்து பூக்கும் தருணத்தில் மடக்கி உழுது மண்ணின் வளத்தை பாதுகாக்கலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் நெல் சாகுபடி உத்திகள் குறித்து விருதுநகர் மாவட்டம் நீர்ப்பாசன சங்கத்தின் தலைவர் நெடுங்குளம் விவசாயி எம் ரவிச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: சரிங்க, ஒரு மடக்கு 2 பேரும் சொல்றீங்களா, இந்த 2 பேருக்கு வந்து எத்தனை ஏக்கர் நிலம் வந்து பொறுப்பா கொடுப்பீங்க, அவங்களோட பணி என்ன?
2: குறைஞ்சது அவங்க 2 பேருக்கு குறைஞ்சது 75 ஏக்கர் எழுதி அவங்க 2 பேருக்கு கொடுப்போம். கடைசி எழுதி பாய்ச்சறது அவங்க 2 பேரையும் பாய்ச்சுவாங்க. பாய்ச்சி முடிச்சுட்டு அதே மாதிரி ஒவ்வொரு மடைக்கும் ஒரு 75 ஏக்கர், ஒவ்வொருத்தருக்கு ஒரு 100 ஏக்கர் கூட வரலாம் ஒரு 2 பேருக்கு. அது முன்ன வரும் அறுவடைக்கு பின்னாடி அவங்க வந்து அந்த 1 ஏக்கருக்கு வந்து இவ்வளவு நாங்கள் நிர்ணயம் பண்ணிடுவோம். கிராமத்திலே பேசி

0: அதை வந்து அந்த அறுவடை பண்ணதுக்கு பிறகு அவங்ககிட்ட வந்து ஒரு ஏக்கருக்கு 20 படி நெல்லா 10 படி நெல்லா அதை வந்து அவங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிருவாங்க. அந்த நீர்க்கட்டிகள் தண்ணி பாய்ச்சறாங்கல்ல, நீர் பாய்ச்சறாங்கல்ல, அவங்ககிட்ட அதை பண்ணுவாங்க.
1: இப்ப அந்த நீர்க்கட்டி ரெண்டு பேரும் விவசாயியோட பொறுப்பு தான் அந்த நீர் கட்டுறது செய்யறது எல்லாமே. இதுல வந்து அந்த நிலத்துக்குரிய ஒரு பொறுப்பு என்ன பொறுப்பு?
0: அவங்க வந்து அவங்க வந்து தானே போகணும், தண்ணியை பாய்ச்சுவோம், மோட்டை தண்ணி போயிடும், மோட்டை போயிடும், அதை வந்து அவங்க பாதுகாத்துட்டு அவங்க ஆட்டுக்கு போயிருவாங்க.
1: அவங்க தோட்டத்துக்கு தேவையான பாதுகாத்து
0: பார்த்துட்டு தண்ணி வெளியே போகுதா வைக்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க ஆட்டுக்கு போயிருவாங்க. தண்ணி பாய்ச்சறது இவங்க கடமை. நீர்க்கட்டிகளுக்கு வந்து ஒவ்வொரு வருஷம் இப்படி பாய்ச்சிட்டு பாதியில வந்து

0: அதுல வந்து நாங்கெல்லாம் பேசணும்.
1: சரிங்க, இப்ப வந்து கம்மாயில வந்து வர்ற தண்ணியை பொறுத்து தான் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் எல்லாம் வந்து விவசாயம் பண்ண முடியும். சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மழை பொய்ச்சு பொய்ச்சு அப்போ மழை இல்லாத காலத்துல வந்து கம்மா வறன்றோம். அந்த காலத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்மாய் கரையை வந்து மேடை வந்து சரி பண்றது, கம்மாயில் உள்ள இருக்க முள்ள எல்லாம் வெட்டி எடுக்கிறது, இதெல்லாம் நீர்ப்பாசன கமிட்டியோட வேலை தானா?
0: எங்க அந்த கிராமத்தோட வேலை, கிராமத்தோட அவங்களும் சேர்ந்து எங்க கிராமத்தோட வேலை. இந்த மட பழுது பாக்குறது, செடிகளை அகற்றுறது எல்லாமே எங்க இதோட வேலை.
1: சரிங்க, இப்ப வந்து இந்த முள் அகற்றுறதோ இல்லாட்டி வந்து கரையை வந்து பலப்படுத்துறதோ மடையை சரி பண்றதோ இதுக்கெல்லாம் வந்து பொருளாதார செலவாகுமே, இதை எப்படி வந்து நீங்க வந்து சந்திக்கிறீங்க?
0: பொருளாதாரம் கவர்மெண்ட்டும் ஒரு டயத்தில் பார்ப்பாங்க. நாங்கள் வந்து இந்த மீன் ஏலம் விடுவோம், கம்மாயில் மீன் கிராமத்தில் மீன் ஏலம் விடுவோம். இதை வந்து கவர்மெண்ட் அவங்கள்ட்ட சொல்லி பஞ்சாயத்து போட்டு அவங்கள்ட்ட சொல்லி அவங்ககிட்ட ஒரு ரசீது வாங்குவோம். வாங்கிட்டு அதை நாங்கள் கிராமத்தில் எடுத்து அதை இன்னொருத்தருக்கு விட்டு அந்த காசை வச்சு ஒரு கோயில் அல்லது மட பராமரிப்பு, இந்த செடி முள் அகற்றுறது இதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தோடு அதை பார்த்துக்கிட்டே இருப்போம்.
2: இதுவரை நெல் சாகுபடி உத்திகள் குறித்து விருதுநகர் மாவட்டம் நீர்ப்பாசன சங்கத்தின் தலைவர் நெடுங்குளம் விவசாயி எம் ரவிச்சந்திரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: நேர்களே, இன்று காலை மணி 7:25 நலமாய் வாழ கேட்கலாம். இதில் குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தகவல்கள் தர உள்ளார் சித்த மருத்துவர் டி ஸ்ரீ ஸ்ரீதேவி அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா அவர்கள். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று காலை மணி 7:25 நலமாய் வாழ. நேரம் 6:44. தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக

செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங்கை பிரதமர் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்தவும் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு வெளிப்படையான நடவடிக்கைகளை தொடரவும் முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இதேபோல் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோசி மிட்சு மொட்டேகியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். இந்தியா ஜப்பான் இடையே அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கு உலக நாடுகளுடன் இணைந்து முக்கிய பங்காற்றுவதை உறுதி செய்வதாகவும் மற்றொரு பதிவில் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கல்வி வேலைவாய்ப்புகளில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் 69% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்குகளின் விசாரணை இன்று வரவுள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது 69% இடஒதுக்கீட்டினை பாதுகாக்கும் நோக்கில் தேவையான சட்ட நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள அவர் அறிவுரை வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு விஜய் முதன்முறையாக இன்று தில்லி செல்கிறார். மாலை 4:30 அளவில் அவர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: மது பாட்டில்கள் விவகாரம் தொடர்பாக ஈரோடு உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள டாஸ்மாக் பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாட்டில்களை வெளி முகமை மூலமாக திரும்பப் பெறுவது குறித்து உயர்நீதிமன்றத்தில் உறுதிப்பத்திரம் அளிக்கப்பட்டு வரும் ஜூன் மாத இறுதிக்குள் பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பளித்து பணியாளர்கள் அனைவரும் இன்று முதல் வழக்கம்போல் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அம்மா உணவகங்கள் என்றாலே மாநிலம் முழுவதும் மக்களின் உள்ளத்தில் தோன்றுவது ஜெயலலிதாவின் உருவம்தான் என்று கூறியுள்ளது. இத்தகைய செயல்களை தவிர்த்து அம்மா உணவகங்களின் செயல்பாடுகள் குறித்த அறிவிப்பை அரசு தீவிரமாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படுவதை தவிர்க்க 76 குவாரிகளில் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்யப்பட்டு அறிக்கை பெறப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதையடுத்து விருதுநகர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அமைச்சர், குத்தகை பரப்பிற்கு வெளியே குவாரி பணி மேற்கொண்ட 23 குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளுடன் 4 நாட்கள் இக்கண்காட்சி நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனில் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை இணைந்து பல்வேறு கண்காட்சிகளை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி, புகழ்பெற்ற உதகை அரசு தாவரில் பூங்காவில் மலர் கண்காட்சி, காட்டேரி பூங்காவில் மலைப்பயிர்கள் கண்காட்சி போன்றவை நடைபெற்றது. இந்த நிலையில் கோடை விழாவின் இறுதி கண்காட்சியாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழக்கண்காட்சி இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறுகிறது. இதற்காக குழந்தைகளை கவரும் வகையில் ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளை கொண்டு அலங்கார வடிவங்கள் பழங்களால் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முகப்பு பகுதியில் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக பேரிச்சம்பழங்களை கொண்டு பிரம்மாண்ட டைனோசர் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் டைனோசர் முட்டைகள் நெல்லிக்காய்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர பல்வேறு வகை பழங்களை கொண்டு மேலும் சில டைனோசர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. உதகையிலிருந்து சரவணன்.
0: திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் 34 ஆண்டுகளுக்கு பின்னர் சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வெள்ளித்தேரில் எழுந்தொருளி ரத வீதிகளில் உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிளையாடல் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் கடந்த ஆண்டு புதிதாக வெள்ளித்தேர் செய்யப்பட்டு கோவிலுக்கு ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து 34 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெள்ளித்தேரில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வரும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிளையாடல் திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர், காந்திபதி அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளித்தேரில் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்து 100கணக்கான பக்தர்கள் வெள்ளித்தேரின் வடம் பிடித்து நெல்லையப்பர் கோவிலின் 4 ரதவீதிகளும் தேரை இழுத்துச் சென்றனர். திரளான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும்

அடுத்த 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை இயல்பை விட சற்றே அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். நிலவில் தளம் அமைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக ரோபோட்டிக் தரையிறங்கும் கருவிகள், ஆளில்லா விமானங்கள் குறித்த விவரங்களை நாசா வெளியிட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் இடம்பெற்றிருப்பதை இந்தியா நிராகரித்துள்ளது. நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. மகாராஷ்டிராவின் பால்கர் சாலை விபத்தில் உயிரிழந்த 13 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கொத்தூரில் உள்ள எல்லை சோதனைச் சாவடியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அக்ஷய் அனில் வாக்கரே ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை 92 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன் எடுத்தது. 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 19.3 ஓவரில் 162 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
3: காலநிலை மாற்றமும் நம் வாழ்வியலும், இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம். காலநிலை மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருப்பதை பற்றி நம்ம பெருசா அக்கறை கொள்றோமா அப்படின்னா இல்லதான். ஆனா சமீப காலமா இந்த காலநிலை மாற்றத்துடைய விளைவை நேரடியா அனுபவிக்காதவங்களே இருக்க முடியாது. நமக்கு ஏற்படுகிற பருவகால மாற்றத்துல நடக்கிற அதீத விஷயங்களை சொல்லலாம். ஒண்ணு, மழை நமக்கு பெய்ய வேண்டிய காலத்துல இல்லாம போகுது, இல்ல அளவுக்கு அதிகமா பெய்யுது, வெள்ளம் ஏற்படாத வருடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சமீப காலங்கள் மாறிக்கிட்டு வருது. ஒவ்வொரு வருடமும் நம்ம வெள்ளத்தால பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளை இந்தியாவில ஏதோ ஒரு பகுதி வருஷம் இருந்துகிட்டே இருக்கிறத நம்ம செய்திகள்ல பார்க்க முடியுது. புயல் மழையும் அளவு மீறியே இருக்குது. ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு பேரிடர் காலநிலை மாற்றத்தால வர்றத பாக்குறோம். போன வருஷம் கேரளாவில ஏற்பட்ட நிலச்சரிவை சொல்லலாம். அதுக்கு அங்கு காடுகள் அழிப்பும் முறையற்ற வளர்ச்சியும் ஒரு புறம் காரணம் அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு புறம் அதிக அளவிலான மழைப்பொழிவும் காரணம்னே சொல்லலாம். அதுக்கு காலநிலை மாற்றம் தான் காரணம். 2023 திருநெல்வேலியில ஏற்பட்ட வெள்ளப்பேரிடராக இருக்கட்டும், போன வருஷம் விழுப்புரம் பாண்டிச்சேரி பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளம், ஒவ்வொரு பக்கமும் ஏற்படுகிற பாதிப்பை நேரடியா பாக்குறோம். இமயமலையில கிளேசியர் பனி ஆறுகள் உருகி ஏற்படுகிற வெள்ளமும் அதிகமாகவே இருக்குது. சிக்கிம் மாநிலத்துல பனி ஆறு உருகிறதுனால கிளேசியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃபிளட்னு சொல்லுவோம். அதுல வெள்ளம் ஏற்பட்டு ஒரு அணைக்கட்டே இடிச்சு இழுத்துட்டு போனதை நம்ம செய்திகள்ல பாத்துருக்கிறோம். இங்க எப்படின்னா, கடல்ல தீவுகள்ல வாழ்ற மக்கள் நிலைமை வேற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு தங்கள் வாழ்விடமே அழிந்து போகிற ஆபத்துல இருக்காங்க. துருவ பகுதியில காலநிலை மாற்றத்தால பனி ஆறுகள் உருகி கடல் மட்டம் உயருது. அதனால பவளத்தீவுகள் மற்றும் பிற தீவுகள் இன்னும் 50-60 வருஷங்கள்ல முழுசுமாவே மூழ்கி போகிற அபாயத்துல இருக்கிறாங்க. தங்களுக்கு வாழ்கிற இடமே தங்கள் நாடே இல்லாமல் போகும் அப்படிங்கிற அபாயத்துல அவங்க இருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்

0: ஒன்னா மாலத்தீவு, லட்சத்தீவு, பசிபிக் பெருங்கடல்ல உள்ள தீவுகள், இதையெல்லாம் சொல்லலாம். இப்படி எத்தனையோ மோசமான விளைவுகளை அடுக்கிக்கிட்டே போலாம். இது எல்லாத்திலையும் பாதிக்கப்பட போறது நாம மட்டும் இல்ல, உலகத்துல வாழ்ற எல்லா உயிரினங்களும் தான். இந்த காலநிலை மாற்றம் உருவாக முக்கிய காரணிகளா இருக்கிறது ஆலைகள் மூலமாகவும் பிற மூலங்கள் மூலமாகவும் நாம வெளியிடுற பல்வேறு வகையான பசுமை குடில் வாயுக்களை சொல்லலாம். குறிப்பா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், ஹைட்ரோ குளோரோபுளோரோ கார்பன் போன்றன. இவைகளை கட்டுப்படுத்த அரசு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருது. யுனைடெட் நேஷன்ஸ் பிரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இதன் மூலமா உலக நாடுகளை கூட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்து காலநிலை மாற்றம் குறித்து விவாதித்து அதுக்கு கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை சட்டமாகவும் இயற்றி வர்றாங்க. சமீபத்துல கான்பரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 29 அசர்பைஜான் நாட்டில் இருக்கக்கூடிய பாக்குங்கிற நகரத்துல நடந்துச்சு. இதுல காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த உலக நாடுகள் இணைஞ்சி பல முக்கிய முடிவுகள் எடுத்தாங்க. அரசு பல வகையில முயற்சி செஞ்சு இந்த காலநிலை மாற்றத்தின் விளைவை குறைக்கிறதுக்கு செயல்பட்டாலும் மக்களாகிய நாமும் நம்மால் இயன்ற வகையில சூழலையிலையும் அளவான நுகர்வையும் நுகரும் பழக்கத்தையும் ஏற்படுத்திக்கிட்டோம்னா சூழலையில காக்கிறதோட நாமும் வளமாக வாழலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ், நேரம் 7:25. நேர்மறையான எண்ணங்களுடன் நாளை தொடங்குங்கள். நாள் நிச்சயமாக நன்றாக இருக்கும் என்ற சிந்தனை வரிகளுடன் ஆரம்பிக்கிறது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல்லையே முதல் பாடலே துள்ளலான பாடல் கேட்டலாமா? முகவரி திரைப்படத்திலிருந்து.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.

0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: நேரம் 7:08. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் தரும். அடுத்த பாடல் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து. கே எஸ் சித்ரா குரலில் அருமையான பாடல் இது.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். ராஜஸ்தான் உள்ளிட்ட வடமாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அடுத்த சில தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை அமல்படுத்துவதை வலுப்படுத்தவும் அவற்றை டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளவும் ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த நடவடிக்கையின் மூலம் காகிதங்கள் பயன்பாட்டின் மூலமாக நிறைவேற்றப்பட்டு வந்த பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்கள் இனி விரைவாக டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். திட்டங்களை செயல்படுத்துவதற்கான கால அவகாசமும் விரைவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பழங்குடியின மக்களுக்கான நலத்திட்டங்கள் வெளிப்படையான முறையில் மேற்கொள்வதை இந்த நடவடிக்கை உறுதி செய்யும் என்றும் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங்கை சந்தித்த பின்னர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா இந்தியா பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து விவாதித்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அணுசக்தியை உற்பத்தி செய்வதற்கான யுரேனியம் வழங்குவது உள்ளிட்ட எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் அரிய வகை கனிமங்களை உற்பத்தி செய்வது தொடர்பாகவும் அப்போது ஆலோசனை மேற்கொண்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் அதில் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகள் என்று கூறினார். இதனை பாகிஸ்தானும் சீனாவும் நன்கு அறிந்திருந்த போதிலும் இதுபோன்ற கூட்டறிக்கை வெளியிட்டிருப்பதை ஏற்க முடியாது என்று அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளில் வேறு எந்த நாடும் உரிமை கொண்டாடுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால்

0: அவர் உறுதிபட கூறினார். தலைநகர் தில்லியில் காற்றின் தரத்தை மேம்படுத்துவது குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுடன் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின்போது பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், காற்றின் தரத்தை மேம்படுத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், குளிர்காலம் தொடங்குவதற்கு முன்பாக காற்று மாசடைவதை குறிப்பிடத்தக்க அளவு குறைக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. தில்லி அரசு எடுத்துள்ள முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு விஜய் முதன்முறையாக இன்று தில்லி செல்கிறார். மாலை 4:30 அளவில் அவர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் இருந்து லட்சக்கணக்கானோர் ஹஜ் யாத்திரைக்காக சவுதி அரேபியா சென்றடைந்துள்ளனர். 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் சுமார் 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்தியாவில் இருந்து மட்டும் 175,000 யாத்ரீகர்கள் ஹஜ் யாத்திரை சென்றுள்ளனர். இரவு நேர தொழுகைக்கு பின்னர் யாத்ரீகர்கள் அனைவரும் மினா நோக்கி புறப்பட்டுச் செல்வார்கள். பின்னர் அங்கு சாத்தான் மீது கல்லெறியும் நிகழ்வு நடைபெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங்கை பிரதமர் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்த நல்லுறவை மேம்படுத்தவும் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு வெளிப்படையான நடவடிக்கைகளை தொடரவும் முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இதேபோல் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார். இந்தியா ஜப்பான் இடையே அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்கு உலக நாடுகளுடன் இணைந்து முக்கிய பங்காற்றுவதை உறுதி செய்வதாகவும் மற்றொரு பதிவில் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நேபாள முன்னாள் பிரதமர் ஷேர் பகதூர் தூபா, அவருடைய மனைவியும் முன்னாள் வெளியுறவு அமைச்சருமான அர்சு ராணா தூபாவையும் கைது செய்ய வேண்டாம் என்று அந்நாட்டு அரசை நேபாள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது ஷேர் பகதூர் தூபாவும் அவருடைய மனைவியும் வெளிநாட்டில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு எதிராக காத்மாண்டு மாவட்ட நீதிமன்றம் கடந்த மாதம் கைது உத்தரவை பிறப்பித்த நிலையில் உச்சநீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ராஜஸ்தான் உள்ளிட்ட கிழக்கு பகுதி மாநிலங்களிலும் இதர வட மாநிலங்களிலும் இம்மாத இறுதி வரை வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு மாநிலங்களில் வரும் 29 வரையிலும், கிழக்கு வளைகுடா பகுதிகளில் வரும் 31 வரையிலும் வெப்ப அலைகள் தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரம் கேரளாவின் ஒரு சில பகுதிகளிலும், லட்சத்தீவு, தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கிழக்கு பகுதிகளிலும் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சனிக்கிழமை தொடங்கும் என்றும், வங்கக்கடலின் கிழக்கு பகுதி மற்றும் அந்தமான் கடல் பகுதியின் பெரும்பாலான இடங்களில் பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல் குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கனிமங்கள் வெட்டியெடுக்கப்படுவதை தவிர்க்க 76 குவாரிகளில் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்யப்பட்டு அறிக்கை பெறப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதையடுத்து விருதுநகர் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய

அமைச்சர் குத்தகை பரப்பிற்கு வெளியே குவாரி பணி மேற்கொண்ட 23 குவாரிகளை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. வியட்நாமின் டானாங்கில் நடைபெறும் இப்போட்டியின் 65 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் மோஹித் குமார் கிர்கிஸ்தான் வீரரை 12-4 என்ற புள்ளி கணக்கில் வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். 79 கிலோ எடைப்பிரிவில் சந்திரமோகன் தங்கம் வென்றார். 92 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் கிர்கிஸ்தான் வீரரிடம் வெற்றி வாய்ப்பை இழந்து புனித்குமார் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். 125 கிலோ எடைப்பிரிவில் கஜகஸ்தான் வீரரிடம் தோல்வியடைந்த லாக்கியும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 86 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் மோர் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை 92 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன் எடுத்தது. கேப்டன் ரஜத் படிதார் 33 பந்துகளில் 93 ரன் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். விராட் கோலி, கிருணால் பாண்டியா ஆகியோர் தலா 43 ரன் சேர்த்தனர். 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 19.3 ஓவரில் 162 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அந்த அணியின் ராகுல் தெவாட்டியா மட்டுமே 68 ரன் சேர்த்தார். இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டேல் இன மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்தர் குமார் தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் குறித்த தகவல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அடுத்த சில தினங்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25:30. இனி கேட்கலாம்.
2: நலமாய் வாழ. குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி அவர்கள். இப்போ எங்களுக்கு அல்சர் வந்துருச்சு, அதிலே பிரிவு இருக்கு. இப்ப நெஞ்சு குழிக்குள்ள ஒரு எரிச்சல் இருக்கிற அல்சர் இருக்கு, வயிற்று வலி வந்து அல்சர் இருக்கு. சில நேரங்களில் வந்து ஒரு எரியிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும், சில நேரம் அது தீரவே தீராது, ஏதாவது ஒரு மெடிசன் போட்டாதான் தீருன்ற மாதிரி இருக்கும். இதுக்கு சித்த மருத்துவம் என்ன வழி சொல்லுது?
3: இந்த மாதிரி நீங்க வயிறு எரிச்சல் அப்படிங்கிறப்ப ஆரம்ப ஸ்டேஜா இருக்கலாம். இவங்க சில சமயம் மாரடைப்ப கூட வந்து இந்த நெஞ்சு வலியை அவங்க தவறா எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா வயிறு வலிங்கிற மாதிரி நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நாம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இது வயிறு வலிதானா அல்லது மாரடைப்புனால நம்மளோட வலியா அப்படிங்கிறத நமக்கு பிரிச்சு பார்க்க தெரியாது. இது ரெண்டுமே ஒன்னாதான், ஏன்னா பேஷண்ட்ஸுக்கு தெரியாது, அவங்க புரிஞ்சுப்பாங்க. வயிறு எரிச்சல் சில நடுமுதுகுல குத்துது அப்படிம்பாங்க, இது கேஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ மார்க்கெட்டில் நிறைய விற்கிது இதெல்லாம் போட்டு குடிக்கிறாங்க, இதெல்லாம் லசுனாதி வடி அப்படின்னு இந்த பூண்டு மாத்திரையெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, அப்போதைக்கு ரிலீஃப் இருக்கும். ஆனால் முக்கியமான காரணம் இந்த வயிறு எரிச்சல் அந்த ஏரியாவில் புண்ணாயிருக்கு. உணவு குழாய் இருக்குது பார்த்தீங்களா, உணவு குழாயில் வந்து புண்கள் ஏற்படுறப்ப தான் நாம் அந்த எரிச்சலை ஃபீல் பண்ணுறோம். இந்த எரிச்சலை குறைக்கிறதுக்கு தான் வந்து நிறைய மருந்துகள், நான் சொன்ன மாதிரி இந்த அல்சருக்கு ஜிட் சிரப் சாப்பிட்லாம், ஜிபிஎம் சிரப் சாப்பிட்லாம், இது கூட நாம் குங்குமக்குடோரி மிளகு, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி தேனூரல் சாப்பிட்லாம், நெல்லிக்காய் சாப்பிட்லாம், காயக்கல்ப மருந்துகள். ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம கையால் கை வைத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஏதாவது கீரை அந்த மாதிரி சாப்பிடாம, சிலர் மணத்தக்காளி கீரை வந்து சூப் போட்டு சாப்பிடுவாங்க. அந்த சூப் எப்படி சாப்பிடணும்னா கீரையை வந்து வடிகட்டிட்டு அந்த சூப் மட்டும் சாப்பிடணும். கீரையோடு சாப்பிட்றப்ப நம்மளோட அல்சர் பெயின் அதிகமாகிடும். அதே மாதிரி அல்சர் இருக்கிற சமயங்களில் கோதுமை, நான் அட்வைஸ் பண்ணுறது இதுதான், கோதுமை சேர்த்துக்காதீங்க, கீரை சேர்த்துக்காதீங்க, அதிக காரமுள்ள உணவுகள் சேர்த்துக்காதீங்க, கொஞ்சம் மெதமாக சாப்பிடுங்க, அமைதியாக தூங்குங்க. இதுக்கு கோகனட் வாட்டர், இளநீர் இருக்குது பார்த்தீங்களா, பெஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் வந்து உள் அலல் ஆற்றி அப்படின்னு சொல்லுவாங்க.

0: இருக்கிற புண்ணை பூரா நல்லா ஆட்டும். இதெல்லாம் இப்போ செஞ்சு கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை, மக்களுக்கும் தெரியறதில்ல. தேங்காய் பால் ஒரு அருமையான மருந்து, பாலுக்கு பதிலாக அதை சாப்பிடலாம்.
1: இப்போ குடல் அலர்ச்சி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க.
0: அலர்ச்சி அப்படிங்கிறது வீக்கம்னு அர்த்தம். சில சமயம் இவங்களுக்கு ஏதாவது சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ரியாக்ஷனாக கூட குடல் அலர்ச்சி இருக்கலாம். இல்லை இவங்க ரொம்ப நாளாக வந்து ஒரு மன அழுத்தத்திலேயே இருக்காங்க, அவங்களுக்கு குடல் அலர்ச்சி ஏற்படலாம். சில சமயம் இவங்க ஏதோ வந்து, அதாவது சிலர் வந்து தெரியாமல் அவங்களுக்கு தெரியாமல் ஆசிட் குடிச்சிருவாங்க. இல்லை இவங்க ஒரு ஃபேக்ட்ரி பக்கத்தில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏற்படலாம். இல்லை நான் அப்புறம் சாப்பிட்ற உணவு வகையில் டெய்லி வந்து, இப்போ ஒரு புண்ணு இருக்குது, டெய்லி அதை சுரண்ட மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த புண்ணு ஆறுமா? ஆறாது. இவங்களுக்கு பேசிக்காகவே அல்சர் இருக்குது, நாலஞ்சு வருஷமாக இருக்குது. ஆனால் டெய்லி வந்து இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு குடல் அலர்ச்சி இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கூட கல்லீரல், லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கண்டிஷனும் அவங்களுக்கு இருக்கும். நோய் நாம் எப்படி அணுகுவோம் சித்த மருத்துவத்தில் அப்படின்னா, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பு செயல். திருவள்ளுவரே சொல்லியிருக்கார், இந்த மாதிரி தான் சித்த மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட். இப்போ நீங்கள் என்கிட்ட சுகர் அப்படின்னு சொல்லி வரீங்க, சுகர் லெவல் எனக்கு அதிகமாக இருக்குது, போஸ்ட் பிராண்டியாவில் எனக்கு வந்து 300 மேலே காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க, அந்த சுகருக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பேஷண்ட் வர்றாங்க, எதனால் அவங்களுக்கு சுகர் லெவல் கூடியிருக்கு, கூட அவங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுகர் லெவலை குறைக்கிறதுக்கான மருந்துகள் கொடுத்துட்டு, இது கூட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அவங்களோட சோர்வு போகும். இன்சுலின் சரியாக செக்ரீட் ஆகாததுனால தான் சுகர் லெவல் கூடியிருக்கு. இன்சுலின் லெவல் குறையிறதுக்கான காரணம் என்ன? அப்போது அந்த உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஐந்தாவதாக, இவங்களுக்கு வயிறு சரி பண்ணுறதுக்கான ப்ரோபயாட்டிக்ஸும் சேர்த்து தான் கொடுப்போம். இந்த அஞ்சு வகையும் சேர்த்து ஒரே மருந்தாக இருக்கிற மாதிரி மருந்துகளை தான் நாங்கள் கொடுப்போம். அப்போ சுகர் லெவலும் நல்லா இவங்களுக்கு குறையும், ஒரு 6 குணமாவாங்க, திரும்ப இந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்படாது.
1: குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் வழங்கினார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு குளத்தங்கரை, அந்த குளத்தங்கரை ஓரமாக ஒரு ஆலமரம். அந்த பொய்கை கரையில் உட்காந்து தவம் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்தார். வந்து உட்காந்து தவம் பண்ண ஆரம்பித்தார். அந்த நேரம் பார்த்து அந்த ஆலமரத்துலேருந்து ஒரு பழுப்பு இலை கீழே விழுந்தது. அப்படி விழுந்த அந்த இலையோட ஒரு பாதி தண்ணீர்லேயும் மறுபாதி தரையிலையும் கிடந்தது. தண்ணீரில் விழுந்த ஒரு பாதி இலை மீனாக மாறிச்சு, நிலத்தில் விழுந்த பாதி இலை பருந்தாக மாறிச்சு. ஒரு மீன் ஒரு பருந்து, இது ரெண்டும் ஒன்று ஒன்று இழுக்க ஆரம்பிச்சுட்டுது. தவம் பண்ண ஆரம்பித்தவர் இதை கவனிக்க ஆரம்பித்தார். தவம் கலைஞ்சுட்டுது, தவத்திலேருந்து தவறிட்டார் அப்படிங்கிற குற்றத்துக்காக ஒரு பூதம் வந்து இவரை பிடிச்சி கொண்டுகிட்டு போய் இவர் ஜெயிலில் தள்ளி விட்டுது. அங்கே போய் பார்த்தா ஏற்கனவே 999 பேர் உட்காந்துருக்குறாங்க. எல்லாரும் இவர் மாதிரியே தவத்தில் தவறினவங்க. எல்லாரையும் அந்த பூதம் தான் பிடிச்சி கொண்டுகிட்டு வந்து தள்ளி வச்சுருக்குது. அந்த பூதம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்ததுன்னா, சிறையில் வந்து 1000 பேர் சேர்ந்ததும் ஒரேடியாக எல்லோரையும் சேர்த்து சாப்பிட்டு விடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்குது. அப்படி தான் சொல்லிக்கிட்டே ஒவ்வொருத்தராக கொண்டாந்து சேர்த்துக்கிட்டு இருந்தது. கடைசியாக இவர் வந்து சேர்ந்ததும் எண்ணிக்கை 1000 ஆச்சு இல்லையா, அதனால் ஏற்கனவே அங்கே இருந்த 999 பேருக்கு இவர் பேரில் எரிச்சல் வந்துட்டுது. இவரால் தானே அவங்க உயிருக்கு இப்போ ஆபத்து வரப்போகுது. இவர் ஒருத்தர் வரலைன்னா இப்போதைக்கு அந்த பூதம் அவங்கள சாப்பிட போகிறது இல்லையே. அதனால் எல்லோரும் சேர்ந்து இவர்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க, குற்றம் சாட்டினாங்க. நீ தான் எங்கள் அழிவுக்கு காரணம்னாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடைசியாக வந்தார் அவர். ஒரு நூல் எழுதினாராம். அந்த நூல் தான் திருமுருகாற்று படை. அவர் யார் தெரியுமா? அவர் தான் நக்கீரர். அதாவது அந்த காலத்திலேயே ஜெயிலிருந்து புத்தகம் எழுதினவர் நக்கீரர். அவர் பாடின பாட்டு அவருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தது, அவர் கூட இருந்த 999 பேருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தது. இந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ கருத்தை கவனிப்போம். பொய்கை கரைன்னு சொன்னோம் பாருங்கள், அதுதான் இந்த உலகம்.

பழுத்து போய் விழுந்த ஆலம் இலைன்னு சொன்னோம் பாருங்கள், அதுதான் இங்கே இருக்கிற உயிர்கள். இலை வந்து குளத்தில் விழுந்தது மாதிரி இந்த உலகத்தில் நாம் வந்து விழுந்திருக்கிறோம். இங்கே நாம் எப்படி வாழணுங்கிறதுக்கு ரெண்டு வழி இங்கே காட்டப்பட்டிருக்கு. மீன் மாதிரி வாழறதா, இல்லை பருந்து மாதிரி வாழறதா. மீன் எப்படின்னா தண்ணீரில் மேற்பரப்புலேயே நீந்தி விளையாடும், அங்கே கிடக்கிற அழுக்கையே சாப்பிடும், அப்படியே வாழ்ந்து ஒரு நாள் செத்து போயிடும். பருந்து எப்படின்னா ரொம்ப உயரத்தில் பறக்கக்கூடிய வாழ்க்கை. அதுக்கு வாழ்க்கை உயர்ந்தது தான், இருந்தாலும் அது கண் வந்து இங்கே இருக்கிற அழுகி போன பணங்கள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பூமியை தேடிக்கிட்டே இருக்கும். மீன் வாழ்க்கை வந்து உணர்ச்சி வசப்பட்ட வாழ்க்கை, அடித்தளம் வரைக்கும் போய் வாழ்வின் உண்மையை அனுபவித்து தெரிஞ்சிக்காமல் ஏதோ மேலெழுந்த வாரியாக சில அழுக்கு மாதிரியான தாழ்ந்த இச்சைகளை நிறைவு பண்ணிக்கிட்டு செத்து போகிற ஒரு வாழ்க்கை இது. பருந்து வாழ்க்கைங்கிறது அறிவு வாழ்க்கை, அறிவு மிக உயரத்தில் இருக்கும், ஆனால் ஆசை வந்து அதை இழிநிலையில் கொண்டாந்து ஈடுபடுத்திவிடும். அறிவும் உணர்ச்சியும் ஒன்று கொன்று முரண்பட்டு இழுக்க அதனால் ஏற்படுற போர்கள் நிறைந்த போர்க்களம் தான் இந்த உலகம். இதுதான் நக்கீரரோட தவம் குலைந்த நிகழ்ச்சியின் கருப்பொருள். இந்த கருப்பொருள் நமக்கு உணர்த்துகிற நீதி ஒன்று உண்டு. மீனும் பருந்தும் இணைந்த ஒரு வகை வாழ்க்கை முறை தான் நமக்கு தேவையாம். உலகங்கிற இந்த பொய்கையில் வாழணும்னா நமக்கு நீந்த தெரியணும். உலகத்திலேருந்து ஒதுங்கி வாழாமல் தனக்குன்னு எந்தவித பற்றும் இல்லாமல் எதிலேயும் தோய்ந்து நின்று நுகர்தல் இல்லாமல் நீரின் மேற்பரப்புலேயே நீந்தி வாழற மீன் மாதிரி நாம் இந்த உலக வாழ்க்கையை அமைச்சிக்கணுமா? ஆனால் அதே சமயத்தில் பருந்து வாழ்க்கையை மறுக்கொள்ளணும். பருந்து வாழ்க்கை ஒரு வகையான யோக வாழ்க்கை. உடல் வாழ்க்கையில் மீனாகவும் உயிர் வாழ்க்கையில் பருந்தாகவும் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம் அமைச்சிக்கணும். அதுதான் நாம் செய்ய வேண்டியது. இது இருக்கட்டும், நக்கீரர் வந்து ஜெயிலில் புஸ்தகம் எழுதினார் இல்லையா. நம்மால் ஒருத்தர் சமீபத்தில் ஜெயிலிருந்து வெளியில் வந்தார். என்னங்க ஜெயிலில் இருந்தப்போ ஏதாவது புத்தகம் எழுதுனீங்களான்னு கேட்டோம். எழுதுனேன் சார், அதுக்கப்புறம் தான் வெறுங்காவல் தண்டனையிலேருந்து என்னை கடுங்காவல் தண்டனையை அனுபவிக்கிற மாதிரி மாற்றி போட்டாங்க அப்படின்னார். என்ன புத்தகம் எழுதுனீங்க அப்படின்னு கேட்டோம். ஜெயிலிலிருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுனேன் சார், அதுக்கே ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னார்.

தென்கட்சி கோ சுவாமிநாதன் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். நேரம் 7:35:25. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்கிறது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் தரும் பாடல் ரிதம் திரைப்படத்திலிருந்து.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
7: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
6: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
7: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
8: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு

0: ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
1: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
0: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
0: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
1: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: நேரம் 7:45 நெருங்கியாச்சுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வல்லரசு திரைப்படத்திலிருந்து கேட்கலாமா?

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நேரம் 7:53:23. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தன்றல் கேட்டுட்ருக்கோம். மதுரத்தன்றல் தரும் நிறைவான பாடலாய் வருகிறது பார்த்தாலே பரவசம் திரைப்படத்திலிருந்து.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பட்டியலின மக்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த ஏதுவாக இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்தர்குமார் தொடங்கி வைத்தார். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடமிருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 23 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்த மாநில கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதால் சாத்தனூர் அணை வரை உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாவை முன்னிட்டு பழ கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்காக லட்சக்கணக்கானோர் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
5: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
6: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.

0: ஏங்க, செல்போன் வந்தேன்னா வண்டி ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே.
1: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
2: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க. ஓரமா நின்னு பேசு பாய்.
3: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் 8:50. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி நாம் கேட்டு ரசிக்க இருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியை ஒரு சிந்தனை வரிகளோட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க. என்ன அப்படின்னா, முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்துக்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் அப்படின்ற தன்னம்பிக்கையோட இன்றைய 8 மணிக்கான மதுரத்தென்றல் ஆரம்பிக்கலாமா? தில் திரைப்படத்திலிருந்து.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் 8:10. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ், மதுரத்தென்றல் தரும் நிறைவான பாடலாய் வருகிறது. டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து.

0: pay higher interest to state firm. The paper adds that violating RBI and bank norms, 45 crore extra interest was paid to Maharashtra State Road Development Corporation as sponsorship for road safety drive. The Indian Express, in its editorial titled India First Can Converge with America First, writes that against the backdrop of an uneasy phase in India-US relations over the past year or so, US Secretary Marco Rubio's visit to India signaled reassurance to New Delhi that Washington remains committed to a long-term strategic partnership. During his joint press conference with Rubio, Indian Foreign Minister Jaishankar acknowledged that the Trump administration has been forthright about pursuing an American first policy and said that Delhi too is guided by an India first approach. Convergence of interests may sustain cooperation, but India's standing in a fractured world will ultimately rest on the strength it builds at home, the paper concludes. And with that, it's back to you, Pramod.
1: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Center forms high-level committee to study demographic change caused by infiltration and other reasons. Supreme Court to deliver its verdict today on petitions challenging special intensive revision of electoral rolls. CBSE rejects claims circulating on social media about breach of its on-screen marking system, saying it was only testing site and not actual platform. IMD issues red alert for severe heatwave conditions in Madhya Pradesh, Uttar Pradesh and Vidarbh today. And in IPL cricket, Royal Challengers Bengaluru storm into final, beating Gujarat Titans by 92 runs in qualifier 1 at Dharamshala. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் இப்போது 8:30.
3: ஆகாஷ்வாணி தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
5: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
4: கோகனட் டெவலப்மென்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
6: Coconut Development Board presents Tender Coconut Water.
7: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
6: Enjoy nature's health drink. Tender Coconut Water from Coconut Development Board.
8: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னையில் நோய் மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் டாக்டர் எஸ் சுந்தரவதனா அவர்கள். இவர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் நோயியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். என்ன சொல்ல போகிறார்?
9: தென்னையில் முக்கியமாக அடித்தண்டு அழுகல் அல்லது தஞ்சாவூர் வாடல் நோய், குருத்து அழுகல் நோய், இலை கருகல் நோய் போன்ற பூஞ்சாணத்தால் ஏற்படும் நோய்கள் முக்கியமானதாகும். இதைத் தொடர்ந்து வேர் வாடல் நோயும் முக்கியமானதாகும். இந்த நோய்களின் அறிகுறியும் அதன் மேலாண் முறைகளையும் காண்போம். முதலாவதாக அடித்தண்டு அழுகல் அல்லது தஞ்சாவூர் வாடல் நோய். இந்நோயின் முக்கிய அறிகுறி, முதலாவதாக பாதிக்கப்பட்ட மரத்தின் அடிபாகத்திலிருந்து 3 அடி உயரம் வரை வெடிப்புகள் ஏற்படும், அதில் சாறுகள் வடியும். இந்த சாறு வடிந்த தண்டு பகுதியை வெட்டி பார்த்தா தண்டு பகுதியானது அழுகி நிறம் மாறி காணப்படும். அடுத்ததாக மரத்தினுடைய ஓலைகள் வெளிர் மஞ்சள் நிறமாக மாறிடும். அடிமட்டைகள் எல்லாம் பழுப்படைஞ்சு காய்ந்து மரத்தோடு ஒட்டி தொங்கிவிடும். பாதிக்கப்பட்ட இலைகளை இழுத்தா இவ்விலைகள் கையோடு வராது. அடுத்ததாக வேர்களும் அதிக அளவில் நிறம் மாறி எண்ணிக்கையில் குறைந்து காணப்படும். இவ்வாறு பாதிக்கப்பட்ட மரங்களின் அனைத்து குறும்பைகளும் இளம் காய்களும் சில நேரங்களில் கொட்டிவிடும். மேலும் இந்த நோய் தாக்கப்பட்ட இந்த மரங்கள் சைலிபோரஸ் என்ற பட்டை துளைப்பானால் மேலும் தாக்குதலுக்கு உட்படும். நோயினுடைய தீவிரம் அதிகரிக்கும் பொழுது இவ்வாறு தாக்கப்பட்ட மரத்தின் அடிபாகத்தில் கேமோடர்மா என்ற பூஞ்சன வித்து திரள்கள் காளான் போன்று காணப்படும். இந்த காளானின் மேல்புறம் தடிமனாகவும் கருஞ்சிறப்பு நிறத்திலும் இருக்கும். இதனுடைய அடிப்புறத்தை பார்த்தா வெள்ளை நிறமாக இருக்கும். இவ்வாறு பாதிக்கப்பட்ட மரமானது

0: ஆறு மாதம் முதல் ஒரு வருடத்துக்குள்ள இறந்துவிடும். இந்நோயானது கேனோடர்மா லூசிடம் என்னும் காளான் வகை பூஞ்சாணத்தினால் ஏற்படுகின்றது. அந்த காளான் வித்துக்கள் நீண்ட காலம் மண்ணில் வாழும் தன்மையுடையது. எனவே இந்த நோயானது ஒரு மரத்திலிருந்து அடுத்த மரத்துக்கு மண்ணின் மூலமாகவோ பாசன நீர்களின் மூலமாகவோ பரவுகின்றது. இந்நோயை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த முறைகளை நாம் கடைபிடிப்பதன் மூலம் இந்நோயினுடைய தாக்குதலை குறைக்கலாம். முதலாவதாக, நோய் தாக்கி இறந்த மரங்கள் அல்லது நோய் முற்றிய நிலையில் இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். அடுத்ததாக, பாதிக்கப்பட்ட மரத்தை சுற்றி வட்டப்பாதையை அமைத்து நீர் பாய்ச்சணும். இந்த மரத்திலிருந்து அடுத்த மரத்துக்கு நீர் செல்லாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த நோய் காரணியானது இதனுடைய வித்துக்கள் மண்ணில் தான் நீண்ட காலம் வாழும் தன்மையுடையதாக இருக்கும். எனவே ஒரு இடத்திலிருந்து மண்ணோ நீரோ பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து அடுத்த பகுதிக்கு செல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, 1% போடோ கலவையை 40 லிட்டர் என்ற அளவில் மரத்தை சுற்றி 2 மீட்டர் வட்டப்பாதையில் மண் நன்கு நனையுமாறு ஊற்ற வேண்டும். நோயின் தீவிரத்தை பொறுத்து 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை நாம் இந்த போடோ கலவையை ஊற்றலாம். இந்த போடோ கலவை என்னும் பூஞ்சான கொல்லியை விவசாய பெருமக்களே தயாரித்து பயன்படுத்தலாம். இதை தயாரிக்க நம்மளுக்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ மயில் துத்தம் அல்லது தாமர சல்பேட், 1 கிலோ நீர்த்த சுண்ணாம்பு மற்றும் 100 லிட்டர் தண்ணீர் ஆகும். இதை எப்படி தயாரிக்கிறதுனா, 2 பிளாஸ்டிக் பக்கெட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏனெனில் அந்த காப்பர் சல்பேட்டுக்கு வந்துட்டு அரிக்கிற தன்மை வந்து இருக்குது. அதனால 2 பக்கெட் பிளாஸ்டிக் பக்கெட் வந்து எடுத்துக்கணும். 1 பக்கெட்ல 50 லிட்டர் நீரையும் இன்னொரு பக்கெட்ல 50 லிட்டர் நீரையும் எடுத்துக்கணும். 1 பக்கெட்ல 1 கிலோ தாமர சல்பேட் அல்லது மயில் துத்தத்தை போட்டு நல்லா மரக்குச்சி வைத்து கலக்க வேண்டும். அடுத்த பக்கெட்ல நீர்த்த சுண்ணாம்பு போட்டு நல்லா கலக்கிடணும். அதுக்கப்புறம் இந்த மயில் துத்தத்தை நம்ம நீர்த்த சுண்ணாம்புடன் கலக்க வேண்டும். இத விவசாய பெருமக்கள் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள, 1, மேல வந்து வானம் நீல நிறமா இருக்கு, அதனால ப்ளூ கலர் மேல எடுத்துட்டு போய் கலக்கலாம். இல்ல அப்படின்னா கலர் இல்லாத அந்த நீர்த்த சுண்ணாம்பை கலராக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வாறு தாமர சல்பேட்டை எடுத்துக்கொண்டு நீர்த்த சுண்ணாம்புடன் கலக்கினால் நம்மளுக்கு 1% போடோ கலவை கிடைக்கும். இதை வந்து ஒரு மரத்துக்கு 40 லிட்டர் என்ற அளவில் நாம் ஊற்றலாம். இந்த போடோ கலவையை என்னைக்கு உபயோகப்படுத்துகிறீர்களோ அன்னைக்கு தயாரித்து நாம வந்து ஊற்றணும். இதை தயாரித்து நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது.
1: மேடம் சொன்ன மாதிரி போர்டோ கலவையை அப்பப்ப தயார் பண்ணி அப்பப்ப பயன்படுத்திடணும். இன்னைக்கு தயார் பண்ணி நாளைக்கு பயன்படுத்தலாம்னு எடுத்து வைக்க கூடாது, சரிதானுங்களா?
0: அடுத்ததாக, ஹெக்ஸகோனசோல் என்ற பூஞ்சான கொல்லியை 2 மில்லி லிட்டர் மருந்தை 100 மில்லி லிட்டர் தண்ணீர்ல கலந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை வேர் வழியாக உட்செலுத்தலாம். இதற்கு நல்ல பெல்சில் தடிமன் இருக்கிற வேரை எடுத்து இளம் வேர்களை வந்து உபயோகப்படுத்த வேண்டும். அடுத்ததாக, குருத்த அழுகல் நோய் பெரும்பாலும் புதிதாக நட்ட நாற்றுகளில் தான் அதிகமாக தென்படும். இதனுடைய அறிகுறிகள் குருத்து இலைகளில் பச்சையம் குறைந்து வெளுத்து காணப்படும். பிறகு குருத்துக்கள் எல்லாம் காஞ்சு வளைந்து தொங்கிடும். இந்த மாதிரி குருத்த மெதுவாக இழுத்தாலே கையோட வந்துடும். இந்த குருத்தினுடைய அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற திசுக்கள் எல்லாம் அழுகி ஒரு மாதிரி அழுகிய நாற்றம் வந்துட்டு நம்மளுக்கு அடிக்கும். குருத்த அழுகல் நோய் பெரும்பாலும் மழை காலங்கள்ல அதிகமாக வரும். அதனால மழை காலங்களில் புதிதாக நட்ட தென்னை மரங்களை கண்காணித்து வருவது மிகவும் முக்கியமானதாகும். இந்த நோயை கட்டுப்படுத்த போதுமான அளவு வடிகால் வசதியை நம்ம ஏற்படுத்தணும். மேலும் இவ்வாறு தாக்கப்பட்ட பகுதிகளை எல்லாம் நீக்கிவிட்டு போடோ கலவை அல்லது காப்ராக்சி குளோரைடை 3% என்ற அளவில் கொண்டையை சுற்றி ஊற்றி அதை நன்கு நனைக்க வேண்டும். இந்த 1% போடோ பசையை தயாரிக்க 100 கிராம் காப்பர் சல்பேட், 100 கிராம் நீர்த்த சுண்ணாம்பை தனித்தனியே 500 மில்லி லிட்டர் கரைந்து இரண்டையும் ஒன்றாக கலக்கணும். மேலும் தடுப்பு நடவடிக்கையாக பருவ கால தொடங்குவதற்கு முன்பே காப்பராக்சி குளோரைடை 8-3 கிராம் என்ற அளவில் கலந்து கொண்டை நல்லா நனையுமாறு நாம் தெளிக்கலாம்.
1: குருத்து அழுகல் நோயாச்சு, அடுத்த நோய் என்ன மேடம்?
0: இலைக்கருகல் நோய். இது பெரும்பாலும் வெயில் காலங்களில் அதிகமாக தென்படும். இதை கட்டுப்படுத்துவதற்கு 1% போடு கலவை அல்லது காப்ராக்சி குளோரைட் 3 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். அல்லது ஹெக்ஸகோனசோல் என்னும் பூஞ்சான கல்லியை 100 மில்லி லிட்டரை 100 மில்லி லிட்டர் நீரில் கலந்து ஒரு மடத்துக்கு 3 மாத இடைவெளியில் நாம் கட்டலாம். மேலும் இவ்வாறு பாதிக்கப்பட்ட மரங்களுக்கு பொட்டாசத்து கொடுப்பதன் மூலம் 3.5 கிலோ ஒரு மரம் ஒரு வருடத்துக்கு கொடுப்பதன் மூலம்

0: அந்த மரத்தினுடைய தடுப்பு தன்மையை அதிகரித்து நோயினுடைய தாக்குதலை கட்டுப்படுத்தலாம்.
1: இலை கருகல் நோய்க்கு அடுத்தபடியா?
0: அடுத்த மிக முக்கியமான நோய் பட்டோபிளாஸ்மாவில் ஏற்படும் வேர்வாடல் நோயாகும். இந்த நோய் பெரும்பாலும் கேரளாவில் ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அதிக அளவில் காணப்படுகிறது. முக்கியமாக கேரளாவை ஒட்டி இருக்கும் திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்நோய் அதிகமாக இருக்கிறது. இதை தவிர அனைத்து வகை மரங்கள், வீரியோட்டு ரகங்கள், நாட்டு ரகங்கள், பல வகையான மண்வகை கொண்ட தோப்புகளிலும் இந்நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த நோயினுடைய முக்கிய அறிகுறிகள் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி இலை மடல் ஓரங்கள் கருகி கீழ் நோக்கி வளைந்து காணப்படும். மேலும் இந்த இலை மடல்கள் கருகிய பகுதிகள் அதிகமான காற்று அல்லது மழையின் போது மரத்திலிருந்து உதிர்ந்து விடுவதால் குச்சிகள் மட்டும் நீட்டிட்டு இருக்கும். இதை பார்க்கறதுக்கு மனிதனுடைய விலா எலும்பு போலவே இருக்கும். இதை தவிர இந்நோயானது குருத்து பகுதிகளையும் தாக்கி அழுக செய்யும். இதனால வந்துட்டு குருத்தழுகல் மற்றும் இலை அழுகலும் ஏற்படும். இதை தவிர பூங்கொத்து கருகுதல், வேர் அழுகுதல் ஆகியவை இந்நோயினால் ஏற்படும் முக்கிய அறிகுறிகள். அப்புறப்படுத்த வேண்டும். சரியான வடிகால் வசதியை வந்துட்டு நம்ம கையாள வேண்டும். வட்டப்பாதைகளை தென்னை மட்டைகளை கொண்டு மூடாக்கு வந்துட்டு அமைக்கலாம். மேலும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தென்னை டானிக்கை மரத்துக்கு 40 மில்லிலிட்டர் என்ற அளவில் 160 மில்லிலிட்டர் தண்ணீருடன் கலந்து ஆண்டுக்கு 2 முறை வேர் மூலம் செலுத்தலாம். இந்நோயில் இலையழுகள் குருத்தழுகளில் சேர்ந்து ஏற்படுவதால் ஒரு மரத்துக்கு ஹெக்ஸகோனசோல் எனும் பூஞ்சான கொல்லியை 2 மில்லிலிட்டரை 300 மில்லிலிட்டர் தண்ணீருடன் ஒட்டும் பசை சேர்த்து இந்த குருத்து பகுதிகள் நன்கு நனையுமாறு நாம் தெளித்து விடலாம். அடுத்ததாக இந்நோயை கட்டுப்படுத்த மிக முக்கியமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினால் தயாரிக்கப்பட்ட கொக்கோகான் எனும் நுண்ணுயிர் கலவையை 1 ஏக்கருக்கு 5 லிட்டர் என்ற அளவில் உபயோகப்படுத்தலாம். இந்நோயினுடைய தாக்கத்தை பெருமளவு குறைக்கலாம். இந்த கொக்கோ கொன்மை உபயோகப்படுத்துவதற்கு முன் அதை பெருக்கம் செய்து நம்ம உபயோகப்படுத்த வேண்டும். பெருக்கம் செய்ய நம்மளுக்கு 150 லிட்டர் நீர் வேண்டும். அந்த 150 லிட்டர் நீரில் 10 கிலோ நாட்டு சர்க்கரை, 5 லிட்டர் தயிர், 500 கிராம் சமையல் உப்பு சேர்க்க வேண்டும். அதனுடன் 5 லிட்டர் கொக்கோ கான் தாய் கலவையை சேர்த்து சுத்தமான மூங்கில் கம்பியை கொண்டு நல்லா கலக்க வேண்டும். பிறகு இந்த கலவையை நல்ல சாக்கு பையினால் நெல் பாங்கான இடத்தில் வைத்து மூடிவிட வேண்டும். இந்த கலவை 5 முதல் 7 நாட்கள் வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் 3 முறை சுத்தமான மூங்கில் கம்பினால் கலக்க விட வேண்டும். 5 லிருந்து 7 நாட்களுக்கு பிறகு ஒரு மரத்துக்கு 2 லிட்டர் என்ற இந்த கலவையையும் 8 லிட்டர் நீரையும் கலந்து வேர்பகுதி நன்கு நனையுமாறு ஊற்றிவிட வேண்டும். இந்த நோயினுடைய தீவிரத்தை பொறுத்து ஒரு மரத்துக்கு 2 அல்லது 3 மாத இடைவெளியில் தொடர்ந்து ஊற்றலாம். இந்த கொக்கோகான் கலவையானது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறையில் மட்டும் கிடைக்கும். மேலும் இந்த நோய் சாரூன்று பூச்சிகளால் ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்திற்கு பரவுவதால் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த வேப்பம் புண்ணாக்கு பவுடர் 200 கிராம் அல்லது ஃபிப்ரோனில் 0.3 கிராம் என்ற குருணையை மணலுடன் 1:1 என்ற விகிதத்தில் கலந்து குருத்தின் அடிப்பகுதியில் இட வேண்டும். இவ்வாறு இடுவதன் மூலம் இந்த சாரூன் பூச்சிகளை நாம் கட்டுப்படுத்தலாம். இறுதியாக 1க்கும் மேற்பட்ட மேலாண் முறைகளை ஒருங்கிணைந்து கடைபிடித்தால் நோயினுடைய தாக்குதலை குறைக்க முடியும். இதற்காக முதலாவதாக பசுந்தாள் உரங்களான தட்டைப்பயிறு, சணப்பை, கலப்பக்கூடிய மற்றும் தக்கை பூண்டை வட்டைப்பாத்திகள் அல்லது தோப்பு பகுதி முழுவதும் வளர்த்து அதை பூக்கும் முன்னரே மடக்கி உள்ள வேண்டும். அடுத்ததாக பரிந்துரைக்கப்பட்ட தொழு உரம் ஒரு மரத்துக்கு 50 கிலோ, வேப்பம் புண்ணுக்கு 5 கிலோவை இட வேண்டும். இதை தவிர பேரூட்ட சத்துக்களான யூரியா 1.3 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் 2 கிலோ, முரியட்டா பொட்டாஷ் 3.5 கிலோ என்ற அளவில் சரிபாதையாக பிரித்து 6 மாத இடைவெளியில் 2 முறை இட வேண்டும். மேலும் உயிர்கொல்லிகளான ட்ரைகோடர்மா ஆஸ்பரிலம் 100 கிராம் அண்ட் பேசிலஸ் சப்டிலிஸ் 100 கிராமை ஒரு மரத்துக்கு 1 வருடத்துக்கு இட வேண்டும். இதை தவிர நுண்ணுயிரிகளான அசோஸ்பைரிலம் 100 கிராம், பாஸ்போபாக்டீரியா 100 கிராம், வேம் எனப்படும் வேர் உட்பாசன 50 கிராம் ஆகியவற்றை 5 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து வட்டப்பாதையில் 6 மாத இடைவெளியில் 2 முறை தென்னை மரத்துக்கு இட வேண்டும். இவ்வாறு கட்டுப்பாட்டு முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் இந்நோய் மற்றும் பூச்சிகளின் தாக்குதலை குறைத்து விவசாய பெருமக்கள் வந்து கூடுதல் பலனை பெறலாம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வர

0: மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
1: இந்த நிகழ்ச்சியில் இதுவரை தென்னையில் நோய் மேலாண்மை என்பது குறித்து விளக்கினார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நோயியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரவதனா அவர்கள்.
2: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
3: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
2: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
0: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின்

0: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய் ஹேர் கேர் ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர்னு எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில் விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 8:45.
1: ஆகாஷவாணி வானொலிக்கு 90 மக்களோடு வானொலி, மக்களின் வானொலி. மெல்லிய இசையின் மென்மையில் வல்லிய இதயமும் வளைந்திடும். தெம்மாங்கு பாடலின் தென்னிசையில் தெவிட்டாத இன்பம் பெருகி, தேவராக பாடலின் தேனிசையில் தெய்வீக மனம் பரப்பி, இன்னிசை மழையின் இனிய சாரலில் இன்பம் பொங்க வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு வயது 90. இன்றைய வானொலிக்கு 90 இசையோடு அசையும் தமிழ், இயற்கையோடு இணையும் இசை, இலக்கியமும் இலக்கணமும் உரைநடையும் செந்தமிழும் என தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் பொங்குவது போல நம் செவி நுகர வருகிறது வானொலிக்கு 90.

போடி நாயக்கனூர் ஏழு விவசாயிகள் சங்க கல்லூரியில் இருந்து முனைவர் லே அலமேலு. வானொலிக்கு 90 வார்த்தைகளை வார்த்து வாழ்த்துவதற்கான வாய்ப்பு. வாசமிகு வார்த்தைகளால் வண்ணமிகு வாழ்த்துக்கள். வளம் வரட்டும் பண்பலையில். இன்றைய இயந்திரமயமான உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு வேகமாக வளர்ந்து வந்தாலும் அந்த வளர்ச்சியின் பாதைக்கு கண்டிப்பாக வானொலியும் வழிகாட்டி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. வானொலி 90 ஆண்டுகளை கடந்திருக்கிறது என்றால் அதனுடைய வளர்ச்சி அகலமானது, ஆழமானது, ஆராயத்தக்கது என்றுதானே கூற வேண்டும். நாம் செய்யும் எந்த பணிக்கும் இடையூறில்லாமல் நமக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை தருவது வானொலி மட்டுமே. நம் வேலைக்கு இடையில் பொழுதுபோக்குவதற்காகவும் மன உளைச்சலை மாற்றுவதற்கும் மாற்றத்தகுந்த கருவிகள் இன்று எத்தனையோ இருந்தாலும் இருக்கும் இடத்திலிருந்தே எண்ணத்தை ஒருமுகப்படுத்தும் பண்பாட்டு கருவி வானொலி மட்டும்தான். செவிக்கு இன்பம் அளிக்கும் இனிய கீதங்களை வானொலியில் மட்டுமே கேட்க முடியும் என்ற காலகட்டத்தில் எத்தனை ஏக்கம். வானின் வழியில் வரும் இதயம் வருடும் ராகங்களை கேட்டே ஆக வேண்டும் என்ற நோக்கம். எதுகையும் மோனையும் இயல்பாய் வளம் வரும் சந்த நயமிக்க வர்ணனைகளில் தமிழை கற்றுக்கொள்வதற்கு எத்தனை ஊக்கம். கல்வி, அரசியல், விளையாட்டு என்று எந்த

துறையாயினும் நேரடி செய்திகளை வானொலியில் கேட்டவர்கள் பலர் இன்று தலைவர்களாக உருவாகி இருக்கின்றனர். இதய கீதம், உதய கீதம், இனிய ராகம், காலை தென்றல், கவித்தென்றல், மாலை மயக்கம், இரவின் தாளாட்டு, சுகமான ராகம் என்பது போன்ற தமிழுக்கே உரிய சொல் நயங்களை முதலில் கற்றுக் கொடுத்ததே வானொலிதான். திரையிலோ அரங்கிலோ நேரடியான காட்சிகளில் நவரசங்களோடு நடித்து காட்டி தாங்கள் சொல்ல வரும் கருத்தினை பதிய வைப்பதற்கு பயிற்சி பெறுவது ஒரு வகைதான். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் குரல் ஒன்றில் மட்டுமே நவரசங்களை கொண்டு வந்து கேட்பவர்களுக்கு தாங்கள் சொல்ல வந்த கருத்தினை தெளிவாக பதிய வைக்கும் உயர்ந்ததொரு ஊடகம் தனிவகைதானே. அன்றாட செய்திகளை அழகான தொகுப்பாக அடுக்கடுக்காக அயராமல் கொடுத்து வருகிறது வானொலி. சமுதாய சிக்கல்களையும் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளையும் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் வானொலியின் பங்கு முதன்மையானதும் குறிப்பிடத்தகுந்ததும் ஆகும். மக்களிடையே விழிப்புணர்வு கொடுப்பதில் முதல் பங்கும் முக்கிய பங்கும் வானொலிக்கு இருப்பதனால்தான் வானொலி 90 கடந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. வானொலி நாடக காட்சிகள் நம்மை பல வகையான இல்லங்களுக்கும் இல்லத்தின் சிக்கல்களுக்கும் சிக்கல்களை கடப்பதற்கும் உல்லாச பயணங்களுக்கும் அழைத்து சென்றிருக்கிறது. இல்லத்தை விட்டு வெளியே செல்ல முடியாத எத்தனையோ உள்ளங்களில் நீங்கா இடம்பெற்ற வரிசையில் முதலிடம் வானொலிக்கு. இன்றளவும் நெசவு தொழிலாளர்களின் பணிகளை துரிதப்படுத்துவதும் தொய்வை தவிர்ப்பதும் வானொலி மட்டுமே. வானொலி இன்றி எங்கள் வாழ்வே இல்லை என்று அவர்கள் கூறுவதை கேட்டிருக்கின்றேன். பேருந்தில் பயணிப்பவர்களின் மனச்சுமையை இறக்கி வைக்க உதவுவதும் வானொலியே. ஏழை எளியோரின் இனிய விருப்பமும் பணிக்காக அன்றாடம் பயணிப்பவர்களின் சுகந்தமும் வானொலி தரும் வசந்தம்தான். சொல்ல வரும் செய்தியினை செறிவாக, சிறப்பாக, செம்மையாக, சீராக கொண்டு வருவதில் வானொலிக்கு நிகர் வானொலிதான். எத்தனையோ தலைவர்களின் நேர்காணலை நேரடியாக பார்ப்பது போன்ற உணர்வினை தருவதில் வானொலிக்கு சிறப்பிடம் உண்டு. மட்டைப்பந்து விளையாட்டில் நேரலையாக பார்க்க முடியாத சூழலில் இந்திய அணி பெறும் மதிப்பெண்களையும் அங்கு நடைபெறும் நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்குவதை கேட்கும்போது அந்த மைதானத்தில் இருப்பது போன்ற உணர்வினை தரும் வல்லமையும் வானொலிக்கு உண்டு. வானொலி தொடக்கத்தில் விதை, வளர்ச்சியில் விருட்சம், பயன் தருவதில் கனி, நிலைப்பதில் வேர், நீடிப்பதில் உறுதி, நிகழ்ச்சிகளில் அலை, கவின்மிகு கலை, கற்றுத்தருவதில் ஆலை, சூட்டுவோம் சொல் மாலை, ஏற்றம் காணும் வானொலிக்கு 90. தொடரட்டும் வரலாறு. வாழ்த்துக்கள் பலநூறு. வாய்ப்பிற்கு நன்றி.

0: பொன்மலை நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
1: எப்பயும் வந்து இதமான பாடல்களை ரொம்ப நல்ல ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாருமே அதுல வந்து பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப நல்ல தமிழ்ல ரொம்ப அழகா பிரமாதமா அந்த பண்பலைய சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
2: இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள், 2.5 கோடி நேயர்கள், இவர்களுடன் நானும் ஒருவன். நண்பனே, எனக்கும் நண்பனே, என் நண்பனாகிய பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.

0: வானொலிக்கு 90 காற்றின் முகவரியாய், கானங்களின் கவிதையாய், ஸ்வரங்களின் நாதமாய், இதயங்களில் தாளமிடும் வானொலிக்கு 90.
1: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை,
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னைச் சேர்ந்திடும்.
1: மூளை வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
0: இதயத்தின் இன்பமொழி, உணர்வின் உயிரோட்டம், மனதில் மலரும் கவிதை, நினைவில் நின்றாடும் நிழல், எப்போதும் நம்மோடு பயணிக்கும் இசையோடு இன்முகம் காட்டி இனிதே விடைபெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன்.
3: நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன்.
0: படைப்பு ஆகாஷவாணி.
4: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஜே ஏ ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் முதலில் சின்ன நாடனா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கலாநிதி, ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:29 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜே ஏ ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் அடுத்து தோடி ராகத்தில் கார்த்திகேய பாபநாசம் சிவன் பாடல் ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஜே ஏ ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டோம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஆதம்பா

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சிக்கிம் மாநிலத்திற்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று நாதுலா கணவாய் பகுதிக்கு சென்று பார்வையிட உள்ளார். அங்குள்ள ராணுவ வீரர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கொச்சி கனிம வள நிறுவனத்தில் நடைபெற்ற நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் வீடு உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகிறார்கள். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன உரிமையாளர்களிடம் இருந்து உடனடியாக அபராதம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தியை மத்திய அரசு மறுத்துள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் புதுதில்லியில் இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் குவிந்துள்ளனர். அம்மா உணவகங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை நீக்கிவிட்டு முதலமைச்சர் திரு விஜயின் புகைப்படங்களை வைத்திருப்பதற்கு அஇஅதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி மலைப்பகுதியில் சுமார் 9 ஆண்டுகளுக்கு பின்னர் தென்பட்ட வெள்ளை புலியை சுற்றுலாப் பயணிகள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்போன்களில் படம் பிடித்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 117,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த மஹமத் ஓதே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நேற்று தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஓரிரு நாட்கள் தாமதமாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நேற்று 2 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 10:02:53. இந்த நேரத்துல நேயர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில வரும் முதல் பாடல் அலைபாயுதே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா?

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: ஹரிஹரன் பவதாரணி குரலில் அழகான பாடல் கேட்டு முடித்தோம். ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து. நேரம் 10:14.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்போ

0: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: நேரம் 10:15 நாம ரசிச்சு கேட்டுட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில அடுத்ததா சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா? இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா,
4: அதுக்கே
3: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
4: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
3: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனி

0: வழங்குறாங்க.
1: இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் 10:25:43 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில அடுத்ததா தீனா திரைப்படத்தில இருந்து பாடல் கேட்கலாம். சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்குறோம்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நேரம் 10:39 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். எனக்கு பிடித்த

நிகழ்ச்சியில அடுத்ததா மிடில் கிளாஸ் மாதவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டலாமா? ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஹரிணி குரல்ல.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
3: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?

0: 1800-420-2233.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: நேரம் 10:52. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியில அடுத்ததா கிங் திரைப்படத்துல இருந்து அருமையான பாடல் கேட்கலாமா? உன்னி கிருஷ்ணன் சுஜாதா குரல்ல. அதுக்கு முன்னாடி சிறிய விளம்பர இடைவேளை.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேயர்கள், இதுவரைக்கும் கேட்டு ரசித்தது எனக்கு பிடித்த பாடல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில். கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது சுந்தரி. நன்றி நேயர்களே. இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சிக்கிம் மாநிலத்திற்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று நாதுலா கணவாய் பகுதிக்கு சென்று பார்வையிட உள்ளார். அங்குள்ள ராணுவ வீரர்களுடனும் அவர் கலந்துரையாடுகிறார். ஆஸ்திரேலியாவுடனான இந்தியாவின் ஒருங்கிணைந்த நல்லுறவு கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கொச்சி கனிமவள நிறுவனத்தில் நடைபெற்ற நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் வீடு உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். முதலமைச்சர் திரு விஜய் புதுதில்லியில் இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 10 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி அணை முழு கொள்ளளவை எட்ட உள்ள நிலையில் அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த முகமது உடே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நேற்று தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஓரிரு நாட்கள் தாமதமாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச செஸ் போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் தமிழக செஸ் விளையாட்டு வீராங்கனை வைஷாலிக்கு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியை விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வழங்கினார். IPL கிரிக்கெட் எலிமினேட்டர் சுற்றுப் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே. நேரம் 11:02:38 நாம இனி கேட்டு ரசிக்கலாம் மதுரை தென்றல். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை வரிசை 1269 கிலோஹெட்ஸில் மதுரை தென்றல் தரும் முதல் பாடலாவது தமிழன் திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்டலாமா?

0: ரன் திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:12:41.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: நேரம் 11:13 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணன் சுஜாதா குரல்ல அலமா. அழகான பாடல் கேட்கலாமா?

0: யுவன் சங்கர் ராஜா இசையில் பா விஜய் வரிகளில் துள்ளுவதோ இளமை திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:24.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுர தென்றல் தரும் அடுத்த பாடல் பகவதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா?

வண்ண குண்டல் விட்டு முடி விழுந்தாலும் பரம்பரை சுத்தா வச்சிருப்பேன்.

நேரம் 11:51 நாலு பாடல்கள் தொடர்ந்து கேட்டு முடிச்சிட்ருக்கோம். ஜெமினி ரெட் பஞ்சதந்திரம் ராஜா திரைப்படத்திலிருந்து வரிசையாக நாலு பாடல்கள் கேட்டு ரசித்தோம் மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் மதுரத்தன்றல் தரும் அடுத்த பாடல் திருமலை திரைப்படத்திலிருந்து.

இது வரைக்கும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுந்தரி. நன்றி நேர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை.

0: வானொலி நிலையம். மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்களை இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 12:10 இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் அருணா பிரபா ரங்கநாதன் அவர்களின் பாடல் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 என்னுயிர் தோழி. இன்றைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம் பகுதியில் பன்முக திறமை இசை மற்றும் கலை பள்ளியின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் விருந்தா ரமணன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் பகுதியில் அழகான கூடு கட்டும் தூக்கணாங்குருவி பற்றி ஒரு சில துளிகள். உங்களுக்காக பகுதியில் அடுத்து என்ன படிக்கலாம், இதில் தனியார் மகளிர் கல்லூரியின் கணிதத்துறை துணை பேராசிரியர் எம் இவாஞ்சலின் பிரதீபா அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். கேட்க தவறாதீர்கள் நேர்களே, இன்று மதியம் 1:10. அதனைத் தொடர்ந்து 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 பாரதியார் பாடல். 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரத்தென்றல் திரை இசை பாடல். 2:40 விளையாட்டு அரங்கம். இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் தேசிய வலு தூக்குதல் வீராங்கனை ஆர் கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3 பகல் நேர ஒளிபரப்பு நிறைவு பெறுவதைத் தொடர்ந்து மாலை 5:27 குரலமுதம் 275 மீண்டும் ஒளிபரப்பு துவங்குகிறது. 5:30 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 6 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மாலை 6:10 ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். கேட்க தவறாதீர்கள் நேர்களே, இன்று மாலை 6:10. தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுரத்தென்றல் திரை இசை பாடல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். எழுதியவர் ஜி சுரேகா. 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். இதில் விதை பரிசோதனை குறித்து எம் மகாலட்சுமி மதுரை விதை பரிசோதனை நிலையத்தின் விதை பரிசோதனை அலுவலர் எஸ் கமலா ராணி, விதை முதுநிலை வேளாண் அலுவலர் பி ஆர் ராமலட்சுமி, வேளாண் அலுவலர் ஆகியோர் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 மதுரத்தென்றல். 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். 8:45 இது நம்ம ஏரியா. இதில் கடலும் தமிழ் கவிதைகளும் உரை வழங்குகிறார் மாணவி கே மணிஷா. அம்மாவின் தாளாட்டு முதல் இசை உரை வழங்குகிறார் மாணவி ஜே ஜோசா சலோமி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்திச்சுடர். 9:30 அரங்கிசை. 10:45 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியின் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 ஒளிபரப்பு நிறைவு. இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் ஆகும் நேயர்களே.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நேர்களை இனி கேட்கலாம் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேர்களே.
2: This is Akashwani, the news read by Anuja Kumar. The Supreme Court today upheld the legality of the Special Intensive Revision SIR of the electoral rolls done by the Election Commission of India and observed that electoral SIR advances the constitutional imperative of free and fair elections. The court said that the Election Commission has the power to conduct SIR under Article 324 of

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12:10. இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் அருணா பிரபா ரங்கநாதன் அவர்களின் பாடல் கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் அருணா பிரபா ரங்கநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக பட்டணம் சுப்பிரமணிய

0: இதுவரை அருணா பிரபா ரங்கநாதன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: நண்பர்கள் பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
2: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
3: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
4: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
3: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
2: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
3: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
4: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
3: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
3: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
4: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு, பூமியை கெடுக்கும்.
5: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் தமிழில் செய்திகள்.
6: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல்

0: சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உடலில் ஏற்படும் நீர்ச்சத்து குறைவை போக்க தாராளமாக தண்ணீர் அருந்துமாறு அறிவுறுத்தியுள்ளார். வயதான பெற்றோர் மற்றும் முதியோரை வெப்ப அலையிலிருந்து பாதுகாக்க சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வெப்ப அலை மிக அதிகமாக இருக்கும் நேரங்களில் மக்கள் வெளியில் யாரும் செல்ல வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார். வீடுகளிலும் பொது இடங்களிலும் பறவைகளுக்காக சிறு பாத்திரங்களில் தண்ணீர் வைக்குமாறு பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உட்கட்டமைப்பு நிதித்துறை மறுசீரமைப்பின் மூலம் முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்தி, தொழில்நுட்பம், டிஜிட்டல் கட்டமைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடு செய்யுமாறு சர்வதேச நிறுவனங்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா கனடா இடையே நிலையான வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்காக நிதித்துறை நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜாய்மல்யா பக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளது. பீகாரில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம், சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. தகுதியான அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்காகவே வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ளப்படுவதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 30ஆம் தேதி முதல் வீடு வீடாக சென்று வாக்காளர்கள் சரிபார்க்கும் பணியை தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என்று கூறிய அவர், இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர் பெயர் சேர்ப்பதற்கான படிவங்களை வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் இந்த வாக்காளர் தீவிர திருத்தப் பணிகளை நடத்த தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தப் பணிகளில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியான இந்த விடைத்தாள் திருத்துவதற்கான இணையதள முகவரி சோதனைக்காக தொடங்கப்பட்ட இணையதள முகவரி மட்டுமே என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மைக்கும் நேர்மையான முறையில் விடைத்தாள் திருத்தம் செய்யும் பணியை மேற்கொள்ளவே இந்த இணையதள சேவை தொடங்கப்பட உள்ளதாகவும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தால் வெளியானது தொடர்பான வழக்கில் லாத்தூர் புனேயைச் சேர்ந்த மேலும் 2 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இந்த வழக்கில் தில்லி, ஜெய்ப்பூர், நாசிக், லாத்தூர், புனே உள்ளிட்ட பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த 13 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள லாத்தூரைச் சேர்ந்த மருத்துவர் மனோஜ் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். 3 மாணவர்களுக்கு வேதியியல் பாட வினாத்தாளை முன்கூட்டியே வழங்கியதாக இவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. புனேயைச் சேர்ந்த பயிற்சி மைய ஆசிரியர் தேஜஸ் என்பவரும் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ 49 இடங்களில் சோதனை மேற்கொண்டது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரம்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த

0: நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பை ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சர் மிக்கைல் முராஷ்கோ வெளியிட்டுள்ளதாக தென்னாப்பிரிக்காவுக்கான ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க இது பயனுள்ளதாக அமையும் என்று ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றை உலகளாவிய பொது சுகாதார அவசர காலம் என்று உலக சுகாதார அமைப்பு கடந்த 17ஆம் தேதி அறிவித்திருந்தது. இந்நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறி யாருக்கும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது.

0: நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றை உலகளாவிய பொது சுகாதார அவசர காலம் என்று உலக சுகாதார அமைப்பு கடந்த 17ஆம் தேதி அறிவித்திருந்தது. இந்நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறி யாருக்கும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எபோலா தொற்று ஆப்பிரிக்காவின் பல்வேறு இடங்களில் பரவுவதை அடுத்து இந்தியா தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளது. உகாண்டாவிலிருந்து பெங்களூரு வந்த ஒருவருக்கு தொற்று அறிகுறிகள் இருந்ததை அடுத்து அவரது இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் அந்த நபருக்கு எபோலா தொற்று இல்லை என்று கண்டறியப்பட்டது. உலக சுகாதார அமைப்பின் நெறிமுறைகளின் அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவோருக்கு 10 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு கடன் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற்றது தமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: என் பேர் வெங்கடேசன். நான் மணம கிராமம், செங்கல்பட்டு மாவட்டம். நான் வந்து கல்லூரி படிச்சுட்டு வேலை இல்லாத போது பிரதமருடைய முத்ரா திட்டத்தின் கீழ் நான் வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த லோன் எனக்கு கிடைச்சிது. அந்த லோன் எனக்கு கிடைச்சதுனால என்னுடைய தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது. எனக்கு 5 லட்சம் கிடைச்சிது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் கட்டுறதுக்கும் தொழில் முனைக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. மற்ற தொழில் கடனை விட பிரதமருடைய முத்ரா திட்டத்தின் கீழ் வந்து பாத்தீங்கன்னா சுலபமா கிடைச்சிருது, ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கு.
0: ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக செயல்பட்டு வந்த முகமது ஒடே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் உத்தரவிற்கேற்ப இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி பொதுமக்களை கடத்திச் சென்றதாக முகமது ஒடே மீது குற்றச்சாட்டு இருந்தது. இஸ்ரேல் தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் எஜதைன் கொல்லப்பட்டதை அடுத்து முகமது உடே புதிய தலைவராக செயல்பட்டு வந்தார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்தனர். லெபனான் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இஸ்ரேலின் நகரங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா அமைப்பின் கட்டமைப்புகளை அழிக்க தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் அறிவித்திருந்தது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்தி வருகிறது. IPL கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் இன்று ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் அர்ஜென்டினாவின் பிரான்சிஸ்கோ மரியானோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் வர்த்தகம் செய்ய உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சட்டப்பூர்வமாக சரியானதே என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று தொடங்கி இம்மாதம் 31ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55 கேட்கலாம். இனி மெல்லிசை பாடல்கள். மூ மேதா வரிகளில் ஷியாமளசாமி இசையில் வி. ராஜகோபால், பி. எஸ். சசிரேகா ஆகியோர் பாடியுள்ள பாடல் முதலில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

Jaman Girls.

0: நேரம் 1:10.
1: ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம், இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வாங்க பேசலாம் பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் சிறப்பான நபர் பன்முக திறமை. இந்த வார்த்தையை சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு பூரிப்பு வருது இல்லையா? பொதுவா இந்த காலத்துல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களே பன்முக திறமைகளோட தான் செயல்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பன்முக திறமைகளையே பல மடங்காக தனக்குள் கொண்டு செயல்படுத்தி வரும் இசை மற்றும் கலை பள்ளியின் நிறுவனர் மற்றும் இயக்குநருமான விருந்தாரமணன் அவர்கள். நிறைய திறமைகளை வந்து உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்க இல்லையா? இது வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட ஆரம்ப கால பயணம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: நான் வந்து என்னோட 10வது வயசுல தான் நாட்டியமே கத்துக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடியில இருந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எங்க அம்மா வந்து பாத்துக்கிட்டே இருந்தாங்க, பட் டீச்சர்ஸ் கிடைக்கல.

0: எங்களுக்கு. அதுக்கப்புறம் 10வது வயசுல ஒரு டீச்சர், ஒரு பந்தநல்லூர் ஸ்டைல்ல ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு. மிகவும் அழகாக எனக்கு வந்து அடவுகள் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. பேசிக் ஃபவுண்டேஷன் அவர்கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு குருவும் எனக்கு வந்து அவ்வளோ அழகா என்னை மேன்மேலும் கொண்டு போனாங்க. என்னோட டேலண்ட்டை பார்த்து அவங்க அவ்வளோ அழகா என்னை வந்து கூட்டிட்டு போனாங்க அந்த நாட்டியம் அப்படிங்கிற அந்த ஒரு ஜேர்னியில. அதுல வந்து ரொம்ப நான் வந்து சொல்ல வேண்டியது கலாமண்டலம் பாஸ்கர் அப்படின்னு. அவர் ரொம்ப குறைவான ஒரு காலத்துல தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க அந்த குறைவான காலத்துல வந்து எனக்கு நாட்டியம்னா எவ்வளவு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்ட் அப்படிங்கறது வந்து எனக்கு எடுத்து காட்டினாரு அவர் தான். அதுக்கப்புறமா இந்திரா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு டீச்சர் வந்தாங்க. அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அம்மா வந்து ரங்கநாயக்கி அம்மான்னு. அவங்க தேவதாசி குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அதாவது அப்போதான் எனக்கு வந்து தேவதாசினா என்னன்னு தெரியும். அது வரைக்கும் கேட்டிருக்கோம், பட் அவ்வளோ ஒரு டிக்னிஃபைட் பர்சன் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ டேலண்ட். அவங்க தான் ஃபர்ஸ்ட் லேடி மிருதங்கிஸ்ட். இந்தியாலே வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் லேடி மிருதங்கிஸ்ட். அவங்க வந்து MS அம்மாக்கு, DK பட்டம்மாள் அம்மாக்கு, MLVக்கு, எல்லா பெரியவங்களுக்கும் வந்து வாசிச்சிருக்காங்க அவங்க. அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப டேலண்டட் லேடி. நார்த் எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க அந்த டைம்ல. ஸோ அவங்க ஒரு 14 வருஷம் நார்த்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா திருப்பதிக்கு வந்து, திருப்பதியில ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மியூசிக்காலாம் இருந்து வந்தவங்க அவங்க. கலைமாமணி ரங்கநாயக்கி, மிருதங்கம் ரங்கநாயக்கி அம்மான்னு தாத்தைன்னு போடுறதுனால தீத்தாம்மா அப்படின்னு கூப்பிடுவோம். ரொம்ப அன்பா இருப்பாங்க, ஆனா ரொம்ப கரெக்டா ஸ்ட்ரிக்டாவும் இருப்பாங்க. பட் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து அவ்வளவா கிடையாது, அன்புதான் ஜாஸ்தி இருந்தது. அவங்களும் அப்படியேதான் எனக்கு வந்து அந்த பாதையை வகுத்தது அவங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இந்திரா ராஜன் அவங்க கிட்ட நட்வாங்கம் கத்துக்கிட்டேன். அவங்க டோட்டல் ஆப்போசிட். அந்த அன்புனாலதான் அவங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறதும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நாங்கெல்லாம் அப்படி பண்ணணும், அவங்க மாதிரியே வந்து நட்வாங்கம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை இருந்தது அம்மாக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து டீச்சர்ஸ் ஒரு ஒருத்தருமே உலகநாதன் பிள்ளைன்னு வந்தாரு. அவரும் அப்படிதான், அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. தென் என்னோட 5 இயர் டிப்ளமா பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல பேஸ் இருந்தது. அந்த பேஸை வச்சு தான் என்னால் அந்த 5 இயர் டிப்ளமாங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். 5 இயர்ஸில் ஃபுல்லாக நான் நாட்டியத்தை கற்றுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த பேஸ் ஃபவுண்டேஷன் கொடுத்ததே என்னோட ஒவ்வொரு டீச்சரும் தான். அதுதான் என்னுடைய முதல் ஜேர்னியாக இருந்தது. ஸோ என்னோட காலேஜ்லேயும் சரி, ஸ்கூல்லேயும் சரி, என்னோட டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து கிவிங் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை இருந்ததுனால எனக்கும் அது வந்தது. எனக்கு ரொம்ப தேசப்பற்று ஜாஸ்தி. நம்ம நாடு வந்து நல்லா வரணும், அதனால தான் நான் வந்து ஃபாரின் கூட போகலை. ஏன்னா என்னோட கணவரும் ரொம்ப அகென்ஸ்டாக இருந்தார். நம்ம அங்கெல்லாம் போகக்கூடாது, நம்ம இங்கே இருந்து சாதிக்கணும். சின்ன வேலை தான், பெருசாக நம்ம பண்ண தேவையில்லை. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும், ஒரு நல்ல வழியில் அவங்களையும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட டீச்சர்ஸ் கிட்டேருந்து வந்தது. ஸோ அதுலேருந்து தான் ஆரம்பிச்சது என்னோட ஜேர்னியே.
1: இப்போ நீங்கள் சொல்லும்போது வந்து நீங்கள் நிறையா வந்து டீச்சர்ஸ் கிட்ட நான் கற்றுக்கிட்டோம், அதே மாதிரி இந்த டீச்சர் வந்து எனக்கு எல்லாமே வந்து கற்றுக் கொடுக்கறதுல வந்து ரொம்ப வில்லிங்காக இருந்தாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. அதனால தான் எனக்கு வந்து அந்த டீச்சிங் லைனில் போகணும்னு எனக்கும் தோணுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. அப்போ அவங்க சொல்லி கொடுக்கறத வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக நம்ம கற்றுக்கணும் இல்லையா?
0: ஆமாம், கவனமாக கற்றுக்கணும். அந்த டீச்சர்னுடைய கெப்பாசிட்டியும் இருக்குது, அவங்க வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணணும். இப்போ என்னோட டீச்சர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் எனக்கு அவங்க மேலே ஒரு வெறுப்பு வரலையே. ஸோ டீச்சருக்கு சர்ட்டன் குவாலிட்டிஸ் இருக்குன்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் சர்ட்டன் குவாலிட்டிஸ் இருக்கணும். கேட்கணும், அவங்க திட்டினாலும் நம்ம வந்து பொறுத்துக்கணும், அதெல்லாம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி என்னோடய ஃபேமிலியும் அந்த மாதிரி தான். டீச்சர்கிட்ட திட்டெல்லாம் வாங்கிட்டு வீட்டிலலாம் போய் சொல்ல முடியாது, யாரும் வந்து கண்டுக்க மாட்டாங்க. நீ ஏதோ பண்ணியிருக்க, நீ போய் கற்றுக்க, நீ போய் ஒழுங்காக பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே வழிய யாரும் அதை பொருட்படுத்த மாட்டாங்க.
1: இப்போ நீங்கள் வந்து இசை மற்றும் கலை பள்ளி நடத்திட்டு இருக்கீங்க, ஆனால் அதில் வந்து யோகா பயிற்சியும் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ இதுக்கும் அந்த யோகா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா?
0: யோகா வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அதுதான் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும், குட் ஹெல்த் கொடுக்கும். ஆரோக்கியம் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஆடுறதுக்கும் சரி, பாடுறதுக்கு மூச்சு இழுத்து வைக்கிற அந்த திறமை வேணும். அதே மாதிரி தான் நாட்டியத்துக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து யோகா வந்து கண்டிப்பாக தேவை. அதனால யோகா வந்து கம்பல்சரியாக வந்து பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவோம் பசங்களை.
1: இப்போ உங்கள் பள்ளியில் வந்து சேர்ற மாணவர்களுக்கு வந்து எதுவும் ஏஜ் லிமிட் இருக்கா?
0: ஏஜ் லிமிட்னா 5 இயர்ஸுக்கு மேலே, சிக்ஸ் இயர்ஸ்ல மிந்தியெல்லாம் வந்து 10 இயர்ஸ்ன்னு வச்சிருந்தோம். பட் இப்ப பார்த்தா 5-6 இயர்ஸே அவ்வளோ ஸ்மார்ட்டா அவ்வளோ அழகா பிக்அப் பண்றாங்க. ஸோ ஆசையா இருக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எங்களுக்கும் இருக்கு. அதனால 6 இயர்ஸ்லேருந்து 60 வரைக்கும் யார் வேணாலும் வந்து கத்துக்கலாம். 60-க்கு மேல வந்தாலும் நாங்கள் கத்து தர தயார்.
1: அந்த அரங்கேற்றம் அப்படின்றது வந்து

0: எப்போ வந்து அவங்களுக்கு கிடைக்குது மேம்?
1: இல்லை நான் வந்து அரங்கேற்றம்னு இன்சிஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா என்னோடய டீச்சர் வந்து இன்சிஸ்ட் பண்ணலை அரங்கேற்றம் பண்ணணும்னு. அதாவது அந்த காலத்தில் வந்து வசதி இருக்கிறவங்க நிறையா அரங்கேற்றம்லாம் பண்ணாங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து வசதி இருந்தாலுமே எங்கள் அப்பா வந்து அரங்கேற்றத்துக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு வசதி இல்லை. ஸோ அவர் வந்து அரங்கேற்றம்லாம் முடியாது அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு. எனக்கும் அரங்கேற்றத்தில் வந்து அவ்வளோ ஒரு பற்றுதல் இல்லை. எனக்கு போய் கற்றுக்கணும், நாட்டியம் போய் ஆடணும், அவ்வளோதான் எனக்கு ஒரு ஆசை. ஸோ என்னோட டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா, அப்போல்லாம் வந்து குரூப் அரங்கேற்றம் இருந்தது, பட் குரூப்பாக ஆட மாட்டோம், ஆளுக்கு ஒரு ஐட்டம். ஃபஸ்ட் டைம் சலங்கை கட்டி ஆடுறோம் இல்லையா, அப்போல்லாம் சலங்கை பூஜையும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் சலங்கை கட்டி ஆடுறோம், அதுதான் வந்து அரங்கேற்றம் அப்படின்னு டீச்சர் எப்போதுமே சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ஒரே ஒரு ஐட்டம் தான் பண்ணேன், நடனம் ஆடினார் பண்ணேன். அதாவது டீச்சர் எப்படின்னா, யார் யார் பெஸ்ட்டாக எந்த ஐட்டம் அவங்க பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அதை வந்து அரங்கேற்றத்தில் வந்து அந்த சேர்த்து விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இப்போவும் நான் வந்து என் பசங்களை வந்து அரங்கேற்றம்லாம் இன்சிஸ்ட் பண்ணுறதே இல்லை. அதனால என்னன்னா, ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், நல்லா ஆடணும், இன்டெப்த் கற்றுக்கணும் ஆர்ட்டை. ஸோ தியரி ஆகட்டும், ப்ராக்டிக்கல்ஸ் ஆகட்டும், கொஞ்சம் பாட்டாகட்டும், எல்லாமே வந்து ஒன்றா ஒன்று சேர அவங்க கற்றுக்கணும் அப்படின்னு ப்ரோக்ராம்ஸுக்கு கூட்டிகிட்டு போவோம். மகாசிவராத்திரி, கோவில்களில் எத்தனை கோவில்களில் ஆட முடியுமோ அத்தனை கோவில்களில் போய் ஆடிட்டு வருவாங்க பசங்க. அதனால என்னென்னா, அவங்க கோவில்களை பற்றி கூட கற்றுக்குவாங்க, அதனால அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவோம்.
0: இப்போ இந்த பரதநாட்டியம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முகபாவனை, அப்புறம் அந்த போஸ்டர், தென் வந்து அந்த காலில் வந்து ஜதி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இது வந்து எந்த ஸ்டேஜ் வரும்போது அவங்களுக்கு வந்து இது கம்ப்ளீட்டாக?
1: நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைசஸோட ஆரம்பிப்போம். எக்ஸசைஸ் வந்து எல்லாம் ஒரு கோஆர்டினேஷன் வரும், அந்த எக்ஸசைஸ்னால ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். ஸோ அந்த எக்ஸசைசஸ்லாம் ஒரு ஹாஃப் அன் அவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடவுக்கு கொண்டு போவோம். இந்த எக்ஸசைஸ் வந்து அவங்க த்ரூ அவுட் எல்லா கிளாஸ்லையும் அவங்க பண்ணி ஆகணும் எக்ஸசைஸ் மட்டும். ஏன்னா இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் மாதிரி அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் கொடுக்கறதுனால அவங்களால வந்து ஆடுறது ஈஸியாக இருக்கும். மூச்சு பயிற்சி கொடுப்போம், அதுக்கப்புறம் அடவுஸோட ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். அது வந்து கற்றுக்கிறதுக்கே ஒரு 2.5 வருஷம் ஆகும் சம்டைம்ஸ் நல்ல பர்ஃபெக்ஷன் வர. அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக ஐட்டம்ஸ் ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு அலாரிப்பு, ஜதிஸ்வரம், சப்தம், வர்ணம் அப்படின்னு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து அலாரிப்புங்கிறது வந்து ஒரு வார்ம் அப் மாதிரியே இருக்கும், ஃபுல் வார்ம் அப் மாதிரி. கழுத்தை வந்து எப்படி ஆட்டுறது, கண்ணு எப்படி சொல்லட்டுறது, அந்த மாதிரி. அது வந்து பஞ்ச நடையிலையும் இருக்கும், திஸ்ரம் மிஸ்ரம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தாளம் அந்த ஜதி எல்லாம். ஸோ அந்த நடைகளில் இருக்கும், 5 நடைஸில். அதுக்கப்புறம் வந்து ஜதிஸ்வரம், ஜதியையும் ஸ்வரமும் சேர்ந்தது ஜதிஸ்வரம். அதுக்கப்புறமா சப்தம், சப்தமில் கொஞ்சம் முகபாவனை, அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஆடுற மாதிரி முகபாவனை ப்ளஸ் ஜதி அந்த மாதிரி. வர்ணம்ங்கிறது வந்து 45 மினிட்ஸ் to 1 hour எடுக்கும் ஒருத்தரே ஆடுறதுங்கும் போது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் வரும்போது அவங்களோட ஸ்டாமினாவும் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களோட திறமையும் இம்ப்ரூவ் ஆகும்.
0: ஸோ ஸ்டாமினாக்காக தான் நீங்கள் வந்து அந்த யோகா பயிற்சியும் கொடுக்குறீங்க.
1: எக்ஸாக்ட்லி, மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ண பண்ண அவங்களுடைய லங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகும், காலில் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி வரும், உடம்புலேயே ஸ்ட்ரென்த் வரும். அதனால அவங்களால ஆடுறது ஈஸியாக இருக்கும்.
0: அடுத்து கலை மற்றும் மலையேற்ற பயிற்சியும் நீங்கள் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: நான் வந்து படிக்கும்போது பேசிக் கோர்ஸ் அட்வான்ஸ் கோர்ஸ் நெஹ்ரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங் உத்தரகாஷியில் பண்ணும்போது எனக்கு அது தோணித்து அப்போவே. அப்போ யாருக்குமே தெரியாது ட்ரெக்கிங் மவுண்டனியரிங் அப்படிங்கிற ஸ்போர்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது. பட் அன்னைக்கு வந்து அந்த காலகட்டத்தில் யாருக்குமே தெரியாது. ஏன்னா நான் ஒருத்தி தான் ஐ திங்க் தமிழ்நாடுலேருந்து போயிருந்தேன், மற்றபடி யாருமே. இன்ஃபேக்ட் NCC அந்த ஆஃபீஸில் கூட சொல்லாங்க, சொன்னாங்க, யாருமே இதெல்லாம் எடுத்துக்கிறதே இல்லம்மா, நீ தான் வந்து என்னவோ கேட்குற மவுண்டனியரிங் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு வந்து வெளி உலகம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நான் வந்து எது இருக்கோ அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான். எவ்வளோ அழகாக இருக்குது நம்மளுடைய ஹிமாலயாஸ், அது வந்து ஒரு பெரிய ஒரு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் நமக்கு. அதனால தான் வந்து நம்ம தேசத்தினுடைய கிளைமேட் வந்து இவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அது எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ், அது வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை வந்து அது எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. நம்ம ஜியோகிராஃபியில் படிக்கிறோம், பட் படிக்கிறது வந்து வேறு. நம்ம நேராக பார்க்கும்போது தான் கிளேசியர்ஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்மளுடைய இந்த மலைகள் எவ்வளோ ஒரு அரண் மாதிரி நம்மளை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறது பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. ஸோ அதை வந்து நான் பசங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். அப்புறம் ஆரம்பிச்சப்பறம் எனக்கு வந்து ஒரு தாட், எனக்கும் என் கணவருக்கும் வந்தது, இதை நம்ம வந்து கம்பைல் பண்ணணும், ஒரு புக்காக நம்ம வந்து கொண்டு வரணும், அப்போ தான் எல்லாருக்கும் போய் சேரும், அதுக்கு கொஞ்சம் காஸ்ட் ஆகும் இல்லையா, அதனால் எல்லாராலையும்

0: அந்த காஸ்ட்டை பேர் பண்ண முடியாது. பட் நம்ம எழுதி இது பண்ணோன்னா அவங்க அதை படிச்சு கூட தே கேன் என்ஜாய். அதனால ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கால் ஆஃப் த மவுண்டன்ஸ் அப்படின்னு ஹிமாலயாஸ் பத்தி எழுதினோம். அதுக்கப்புறம் இப்ப நாங்க வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் பத்தி எழுதிட்டு இருக்கோம். ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸும் நாங்க ஒரு 40 இயர்ஸா வந்து ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ஒர்க் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி இப்ப வெஸ்டர்ன் காட்ஸ் பத்தியும் எழுதிட்டு இருக்கோம். என்னோட கணவர் வந்து எல்லா போட்டோகிராஃப்ஸும் எடுப்பாரு. அவர் நல்ல பிரில்லியண்டா வந்து ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாரு. அவரும் எழுதுவாரு, நிறைய எழுதுவாரு. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணதுனால நான் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் எழுதுறதுல. ஸோ ஆத்தர்னா அவர் வந்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே போடுவார். ஸோ டுகெதர் நாங்கள் வந்து 2 பேருமா சேர்ந்து புக்ஸ் வந்து நிறையா எழுதிருக்கோம்.
1: இப்போ ஒரு நம்ம புத்தகம் வாங்குறோம் அப்படின்னா எதுக்காக வந்து அடுத்தடுத்து வந்து அந்த எழுத்தாளரோட புத்தகத்தை கேட்டு வாங்குறாங்க அப்படின்னா அந்த எழுத்தாளரோட படைப்பு அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி உங்களோட படைப்புகள் நிறையாவே வந்து மக்களை ஈர்த்திருக்கும் இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதாவது நாங்கள் கோவில்களை ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் பண்ணோம். திருப்பதியிலேருந்து எப்போதுமே ஒரு சீர் வரும் ஸ்ரீரங்கத்துக்கு. அப்போ இவங்க ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அப்போ இந்த புக்கை வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஸோ திருப்பதியில் அந்த புக்கை பார்த்துட்டு அவங்க வந்து எங்கள் கோவில் வந்து உங்கள் கோவிலை விட ஃபேமஸ், ஆனால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி புக்கே இல்லை. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு புக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கான்டாக்ட் பண்ணி திருப்பதியை வந்து நாங்கள் எழுதினோம். ஒரு 2 வருஷம் ஃபுல்லாக நாங்கள் எவ்ரி மந்த் திருப்பதிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் கவர் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கோவில்கள், அதாவது சில பேர் வந்து திருப்பதி மட்டும்தான் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து தாயார் இருக்கிற அந்த இடத்துக்கு மட்டும் போகிறாங்க. பக்கத்தில் வந்து நிறைய கோவில்கள் இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கிற அன்னதான கூடம் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே இருக்கிற கிச்சன்ஸ், அங்கே இருக்கிற கிச்சனில் வந்து எவ்வளோ அழகாக அவங்க வந்து வச்சுருக்காங்க, எவ்வளோ அழகாக அவங்க வந்து சாப்பாடெல்லாம் சமைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து டாக்குமெண்ட் பண்ணோம். அதை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து சமயபுரத்துலேருந்து நீங்கள் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு புஸ்தகம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கோவிட் வந்தது. ஸோ கோவிடில் வந்து எதுவுமே பண்ண முடியல எங்களால். கோவிட் டைமில் தான் வந்து எங்களோட திருமலா புக்கை வந்து லான்ச் பண்ணாங்க அங்கே திருப்பதி கோவில்லையே. அதுக்கப்புறமா வந்து சமயபுரம் எழுதும்போது அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். அம்பாளை பற்றி எழுதுறது. இன்றைக்கி கார்த்தால கூட எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட இருந்து. வெளியேருந்து எந்த புக்கும் நான் வாங்கிட்டு வரப்போகிறது இல்லை, உங்கள் புக்ஸ் அத்தனையும் படித்து முடிச்சப்பறம்தான் நான் வெளியிலேருந்து புக்ஸே வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன். சமயபுரம் புக்கை வந்து இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்த தடவை நான் சமயபுரம் போகும்போது என்னோட கண்ணோட்டமே வேறு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து நிறைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கும். ஸோ அம்பாளை பார்க்கும்போது வெறும் பக்தி இல்லாமல் அதுக்கும் மேலும் ஒரு இமோஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ வந்து ஆக்சுவலி படிக்கிறது வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ என்னோட கணவரனுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால எல்லாம் திருப்பி பார்த்துட்டு அந்த ஃபோட்டோகிராஃபோடைய போயிடுவாங்க. எனக்கு எப்போதுமே ஒரு ஃபீலிங், அடடா இவங்க யாருமே படிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. பட் இன்னைக்கு கார்த்தால் இது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆஹா, படிக்கிறவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்தது. 2 புக்கு திருப்பதியும் ஸ்ரீரங்கமும் முடித்த உடனே நாங்கள் ஹிமாலயாஸ் எழுதினோம். அதை வந்து பெரிய ஒரு நியூஸ் பேப்பர் வந்து அவங்க தான் பிரிண்ட் பண்ணி வெளியிட்டாங்க. ஏன்னா எங்களோட ஒர்க் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால இப்போ எங்களை வெஸ்டர்ன் காட்ஸ் எழுத சொல்றாங்க, அதையும் பண்ணிட்டு இருக்கோம். இவல்யூஷன் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் இன் தமிழ்நாடு அப்படின்னு பண்ணோம். அது எப்படி நாங்கள் பண்ணோம்னா, கோவில்கள் போகிறது ஒன்று, ஆனால் எப்படி அந்த கோவில்கள் இந்த ஸ்டேச்சருக்கு வந்தது அப்படிங்கிற அந்த ஒரு க்வெஸ்சன் எங்களுக்கு எப்போதுமே இருந்தது. ஃபஸ்ட்டுலேருந்துமே இப்படி இருந்ததா இல்லை எப்படி வந்தது அப்படின்னு. ஸோ அந்த குடவரை கோவில்லேருந்து ஆரம்பித்து எப்படி ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் வந்தது அப்படிங்கிற அந்த க்ரோத்து. அது எப்படின்னா, சாளுக்கியாஸை பற்றி நிறைய புக்ஸ் இருக்குது. சோலாஸ் அப்படின்னு தனியாக ஒரு புக்கே இருக்குது. பட் பேன் இண்டியாவில் எப்படி வந்து வளர்ந்தது, எப்படி தமிழ்நாட்டில் வளர்ந்தது அப்படிங்கிறது ஒன்றுமே இருக்கலை. அதனால் நாங்கள் வந்து சரி இதை படித்து நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 வருஷம் அதுக்காக வேலை செஞ்சோம். நிறையா வியட்நாம் போனோம். இதை எப்படி நம்மளுடைய ராஜாக்கள் வந்து அங்கெல்லாம் வந்து நம்மளுடைய கல்ச்சரை கொண்டு போயிருக்காங்க, கலாச்சாரத்தை கொண்டு போயிட்டு எப்படி வந்து எவ்வளோ அழகாக அங்கெல்லாம் கோவில்கள் இருக்குது, காரைக்கால் அம்மையாரெல்லாம் படம்லாம் இருக்குது தாய்லாண்டில் அப்படின்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு.
1: இப்போ ரொம்ப அருமையாக சொன்னீங்க, அந்த ஆன்மீகம் சம்மந்தமாக வந்து நீங்கள் நிறைய புத்தகங்கள் நீங்கள் வெளியிட்ருக்கீங்க. நம்ம எல்லாருக்குமே கஷ்டம்னு ஒன்று வரும்போது தான் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிற சமூக சேவை அப்படின்ற மனப்பான்மை வெளியே வரும் இல்லையா? அப்படி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சமூக சேவை பற்றி உங்களுக்கு சொல்லுங்களேன்.
0: அது வந்து நான் நேம் பண்ணல. நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். அந்த ஸ்கூலில் வந்து நான் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோதான் டைம் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலில் நான் வந்து குழந்தைங்களுக்கு நாட்டியம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்.

0: நாட்டியத்தோட சில ஸ்லோகங்கள் சொல்லி தருவேன், அப்புறம் சில நல்ல விஷயங்கள் சொல்லுவேன். ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து, சில குழந்தைங்களோட அப்பா அம்மா வந்து டெய்லி லேபரர்ஸ் அண்ட் முக்காவாசி எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டான்சர்ஸ். யாருமே வந்து கிளாசிக்கல் டான்ஸ் ஃபேமிலியிலேருந்து கிடையாது. அதெல்லாம் வந்து லக்ஷரி அவங்களுக்கு, அதெல்லாம் முடியவே முடியாது. ஆனால் அவங்க அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளோ ஆசையாக ஆடுவாங்க, எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு அதான் சொன்னேன்ல, கிவிங், அந்த கிவிங் நேச்சர் வந்து நமக்கு இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம எப்படி வந்து நமக்கு சொசைட்டி நமக்கு கொடுக்குதோ அதே மாதிரி அதே அளவுக்கு நம்ம வந்து திருப்பி கொடுக்கணும் சொசைட்டிக்கு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
1: கொடுத்து வாழணும் அப்படின்றத வந்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே கண்டிப்பாக இருக்கணும். இப்போது ஒரு தொழில் முனைவோராக வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஷைன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து அதில் வந்து நீங்கள் நிறையா கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. யோகா பயிற்சியாக இருக்கட்டும், இல்லை பரதநாட்டிய பயிற்சியாக இருக்கட்டும், மலையேற்ற பயிற்சியாக இருக்கட்டும், இப்படி நிறையா நீங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. ஒரு தொழில் முனைவோராக நீங்கள் வந்து எப்படி இந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறி வந்தீங்க? நம்ம பெண்களுக்கு சொன்னீங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா?
0: டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று, டைமை வந்து மேனேஜ் பண்ண தெரியணும். அந்த டைம் வந்து நமக்காக வெயிட் பண்ணாது, அதை வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும் ஒன்று. செகண்ட்லி வந்து நம்ம ஒரு புது ஊருக்கு போகிறோம், போயிட்டு அங்கே வந்து ஒரு வேலை கிடைக்கிறது, ஸோ அங்கேயே செட்டில் ஆகிடுறோம். அப்போ அங்கே வந்து இது இல்லை அது இல்லை அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு நேச்சர் பொதுவாகவே எல்லாருக்கும் உண்டு. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நம்மளே ஒன்று வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அது இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து எல்லாத்துலேயுமே வந்து பைசா பார்க்கக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளுடைய ஆர்ட் வந்து மெச்சூர் ஆக ஆக நம்ம வந்து ஒன்றி போயிடுவோம். ஸோ அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக பாதை வந்து டெய்லி நம்ம பண்ணுற வேலையிலையுமே வந்து அந்த ஆன்மீக பாதையை வந்து நம்ம கொண்டு வரலாம். சமையல் பண்ணுறதுலேருந்து இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஆன்மீகத்தை உள்ளே கொண்டு வந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையும் நல்ல செழிப்பாக இருக்கும். அதுதான் இம்பார்ட்டண்ட்.
1: ஆன்மீகம்னா என்ன? ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளால் வந்து வாழ முடியும், ஒரு நிம்மதியான வாழ்க்கையாகவும் இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப அருமையாக பதிவு பண்ணீங்க. நீங்கள் மலையேற்றம் பற்றிலாம் வந்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அந்த மலையேற்றத்தில் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும். அதில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டு எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா?
0: அதாவது நாங்கள் ஒரு ட்ரெக் போயிருந்தோம், கஞ்சன்சுங்கா இருக்கிற ஏரியாவில் நாங்கள் வந்து ஒரு ட்ரெக் போயிருந்தோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கஞ்சன்சுங்கா வந்து இட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன் இன் இந்தியா. ட்ரெக்கு பேர் வந்து கிரீன் லேக் அப்படிங்கிற ட்ரெக் அது. ஸோ அங்கே நாங்கள் ஒரு 8 பேர் மட்டுமே இருந்தோம். நாங்கள் போகும்போது ரொம்ப நல்லா இருந்தது, பாதையெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். இது அது ரொம்ப கஷ்டமான ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ட்ரெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதை லாங் ட்ரெக் அண்ட் டஃபஸ்ட் ட்ரெக்கு. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து திரும்பி வரும்போது எல்லா ட்ரெக்ஸுமே வந்து ஒரு 20-21 டேஸ் ஆகும் போயிட்டு வர. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் ஒவ்வொரு ஹைட்டுலையும் நாங்கள் கொஞ்சம் ஆல்டிடியூட் சிக்னஸ் வந்துடும்ங்கிறதுனால அங்கே ஒரு நாள் இருந்துட்டு ராத்திரி படுத்துட்டு தான் மறுநாள் நாங்கள் வந்து அடுத்த ஹைட்டுக்கு போவோம். ஸோ அப்போ தான் வந்து அக்ளமெட்டைசேஷன் ஆகும் அந்தந்த ஹைட்டுக்கு. ஸோ அங்கே நாங்கள் நிற்கும் போது சடனாக அப்படியே என் தலை வந்து சுத்துறா மாதிரி இருந்தது. பார்த்தா எர்த் குவேக், முன்னாடியும் இருக்கல பின்னாடியும் இருக்கல, நாங்கள் நின்ன இடத்துல மட்டும். உடனே என் கைடு வந்து என் கையை பிடிச்சி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா உட்காந்தோம். அது ஒரு 30 seconds தான் இருந்தது. அந்த கடைசியாக பேஸ் கேம்ப் போய் ரீச் ஆன அப்புறம் தான் புரிஞ்சுது எங்களுக்கு அந்த டைமில் நேபாளில் வந்து காட்மாண்டுல பெரிய ஒரு எர்த்குவேக் ஆச்சு இல்லையா. அந்த எர்த்குவேக்கோட தாக்கம் இங்கே நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்தது, ஏன்னா அது ரொம்ப பக்கம். ஸோ அது ஒரு ரொம்ப ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு எங்கள் குரூப்பில் வந்து ஒரு லேடிக்கு நடக்கவே முடியல பயத்தில், அவங்களால ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியல, அவ்வளோ பயந்துட்டோம். அது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் சின்ன சின்னதாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்சஸ் எப்போதுமே நாங்கள் சொல்வோம். அங்கே இருக்கிற லைஃப் ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மவுண்டன்ஸ்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த மலைகள்லாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ சின்ன ஒரு அம்சம் தான் நம்ம. ஆனால் நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்மளால தான் வந்து உலகமே சுழல்றது அப்படிங்கிறது நினச்சிட்ருக்கோம். இட் இஸ் நாட் லைக் தட் அப்படின்னு அங்கே போனால் தான் தெரியுது நம்ம எவ்வளோ சின்ன ஒரு அம்சம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் குழந்தைங்களுக்கே வந்து சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், டீம் ஒர்க்கு, டீம் இதுக்கு எல்லாமே ஒர்க் ஷாப்ஸ் வைக்கிறாங்க இல்லையா. இந்த ஒரு கேம்ப் அவங்க வந்து ஒரு ட்ரெக் போயிட்டு வந்தால் அத்தனையுமே வந்து அவங்க கற்றுக்குவாங்க
1: கண்டிப்பாக. அதாவது ஒரு சின்ன அனுபவம் தான் சொன்னீங்க, கண்ணுக்கு நேராக பார்த்த மாதிரி எங்களுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் அங்கே சந்தித்தவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பயம் வந்திருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதுவரைக்கும் உங்களோட அனுபவங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களோட பயணத்தை ஆரம்பிச்சீங்க

0: அதை எவ்வளோ அழகாக நீங்கள் கொண்டு வந்தீங்க. இப்போ வரைக்குமே வந்து அடுத்தடுத்து நிற்காம உங்களோட கோலை நோக்கி நீங்கள் எப்படி போயிட்டுருக்கீங்க அப்படின்றத பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக அந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு ஒரு உங்களோட அனுபவத்தை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம்.
1: நன்றி.
2: இதுவரை கலைகள் பேசும் இதில் இசை மற்றும் கலைப்பள்ளியின் நிறுவனர் மற்றும் இயக்குநருமான பிருந்தாரமணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். அடுத்ததா இந்நாளின் சிறப்பு, இதில் மே மாதம் 27 தேதியான இன்றைய சிறப்புகள்.
3: மே 27 தேதியான இன்று இந்தியாவின் முதல் பிரதமரான பண்டித ஜவஹர்லால் நேரு 1964 ஆண்டு மே 27 காலமானார். அவரது நினைவு தினம் தேசிய அளவில் அனுசரிக்கப்படுகிறது. மேலும் இன்று தமிழ் கலாச்சாரம் மற்றும் வரலாற்றில் மிக முக்கியமான நினைவு நாளான முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது.
0: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் அழகான கூடு கட்டும் தூக்குணங்குருவி பற்றி ஒரு சில துளிகள். நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, எப்படி ஒரு குருவி தன்னோட பறவை இனங்கள்லேயே வித்தியாசமாகவும் அழகாகவும் அதே நேரத்தில் உயரமான மரத்திலேயே உயரத்தில் தான் தன்னோட கூட்டை பயம் இல்லாமல் கட்டுது அப்படின்ற ஒரு ஆச்சரியமான விஷயத்த நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நம்ம தான் நம்ம வீட்டை இப்படி அழகாக இருக்கணும் அப்படி அழகாக இருக்கணும் அப்படின்னு அழகுபடுத்துகிறோன்னு பார்த்தா இந்த தூக்குணங்குருவி இவ்வளோ அழகாக கூடு கட்ட எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருக்கோம்? என்னதான் ஆர்டிஃபிஷியலாக எவ்வளவோ விஷயங்களை உருவாக்க முடியுது கொண்டு வர முடியுதுனாலும் இயற்கையாகவே ஒரு விஷயம் அழகாக அமையுதுன்னா அதுக்குண்டான ரசனையே தனிதான். சரி, இப்போ இந்த அழகாக கூடு கட்டும் தூக்குணங்குருவி பற்றி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுப்போமா? பார்க்க சிட்டுக்குருவி மாதிரியே இருக்கிற தூக்குணங்குருவியும் இப்போல்லாம் சிட்டுக்குருவி மாதிரியே இந்த பறவை இனத்தையும் பார்க்க முடியறதில்ல. அப்படி இப்போல்லாம் பார்க்க அரிதான தூக்குணங்குருவி தனக்கான கூடு கட்ட முதல்ல தேர்வு செய்கிறது இடம். அப்படி எந்த மாதிரியான இடத்தை தேர்வு செய்யும்னா, தான் கட்டுற கூடு ரொம்ப உயரமாக இருந்தால் எதிரிகளோட அதாவது பாம்பு காகம் இவைகளோட தொல்லை இருக்காதுன்றனால பனைமரம் ஈச்ச மரம் இப்படி உயரமான மரமாகவும் அந்த மரம் ஆண் மரமாகவும் இருக்கிறதா தான் தேர்வு செய்யுமா? ஏன்னா ஆண் மரம்னா காய் காய்க்காது, மனிதர்களோட தொந்தரவும் இருக்காது. அது மட்டும் இல்லை, அதுக்கான சாப்பாடு தண்ணி இதெல்லாம் பார்த்து தேர்வு செய்கிற இடத்துல நம்முடைய பழங்கால இன்ஜினியரான தூக்குணங்குருவி தேங்காய் நார் வைக்கோல் அப்புறம் காய்ந்த இலை இப்படி அது கண்ணுக்கு தென்படுறதெல்லாம் அதோட சின்ன அழகால் எவ்வளோ வெயிட்டை தூக்க முடியுமோ அந்த அளவு தூக்கிட்டு வந்து ஆண் தூக்குணங்குருவியானது அதோட துணைக்குருவிக்கு கட்டும் கூடு தான் அன்பின் வெளிப்பாடு. அதாவது பொருள் ஒவ்வொன்றா எடுத்துட்டு வந்து பின்னலிட்டு வளைவு நெளிவுகளை அழகாக இழுத்து கட்டி கைகள் இல்லாமல் அதன் ஒற்றை மூக்கால் குழாய் போன்ற ஒரு தொடக்கம் வந்து ஒரு குட்டி தொப்பை போன்ற ஒரு வளைவான அமைப்பை கொண்டு வந்து மீண்டும் ஒரு குழாய் போன்ற வடிவம் கொண்டு வரும் இந்த கூடு அதன் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தும் ஒரு அழகான சின்னம்னே சொல்லலாம். இந்த அழகான சின்னம் எவ்வளவு பெரிய காற்று அடித்தாலும் கலையாது. அது மட்டுமல்ல, இவ்வளவு நேக்காக கட்டும் கூட்டில் தன் துணைக்குருவி பயமின்றி முட்டையிட்டு பாதுகாப்பாய் வாழ ஒரு சின்ன களிமண் துளியை தன் அழகால் எடுத்துட்டு வந்து மின்மினி பூச்சியை அதில் ஒட்டிட்டு வயர் கனெக்ஷன் இல்லாமலேயே வெளிச்சத்தை தன் கூட்டுக்கு கொண்டு வந்த தூக்குணங்குருவி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற வரிகளுக்கேற்ற வல்லவனே.
4: தூக்குணங்குருவி ரெண்டு துளியில் ஆடுதம்மா, தூக்கம் வரும் வேளையில் கூட லாலிகள் பாடுதம்மா.
0: அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த தூக்குணங்குருவி இயல்பாகவே கூட்டமாக சேர்ந்துதான் வாழக்கூடியதுன்றதுனால ஒரே இடத்துலையே 20-30 கூடுகள் வரை கட்டி தன்னோட ஒற்றுமை பண்பையும் வெளிப்படுத்துமா? இப்படி இவ்வளவு நல்ல பண்புகளை கொண்ட தூக்குணங்குருவியை பற்றி நம் இயந்திர வாழ்க்கையில் இயந்திரமாய் வாழும் நம் வருங்கால சந்ததியினருக்கும் தெரியப்படுத்தி மகிழ்வோம்.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் அடுத்து என்ன படிக்கலாம், இதில் தனியார் மகளிர் கல்லூரியின் கணிதத்துறை துணை பேராசிரியர் எம் இவாஞ்சலின் பிரதிபா அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம். மேற்படிப்பு குறித்த ஆலோசனையில் இன்று
1: இன்னைக்கு நம்ம பார்க்க போற துறை வந்து பிஎஸ்சி பாட்னி முடித்தவர்களுக்கான கரியர் பிளானிங் நீங்க பார்க்க போறோம். ஸோ பிஎஸ்சி பாட்னி முடித்தவர்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு, இப்போ நம்ம யூபிஎஸ்சி இந்த சிவில் சர்வீசஸ் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் தவிர்த்து பாட்னி முடித்தவர்கள் வந்து ஃபாரஸ்ட் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீசஸ். இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாகவே வரும். ஸோ ஐஎஃப்எஸ் அப்படிங்கிற இது வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் கேள்விப்பட்டிருக்கோம், ஃபாரஸ்ட் சர்வீஸுங்கிறது வேறு, ஐஎஃப்எஸ் இவங்க நடத்துகிற இந்த எக்ஸாம்ஸ் வந்து யூபிஎஸ்சி லெவலில் நடத்துகிறாங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் ICFRE அப்படின்ற இடத்துல வேலைவாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா BSI-ன்னு சொல்லுவோம், ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ZSI-ன்னு சொல்லுவோம், அதாவது ரேஞ்ச் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், வைல்ட் லைஃப் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது போக பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் இருக்குது, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, IOCL அந்த மாதிரி ஆர்கனைசேஷன், இது வந்து கேட் மூலமாக தான் போக முடியும். டீ போர்டு கேள்விப்பட்டிருப்போம், ரப்பர் போர்டு, இந்த மாதிரியான இடங்களுக்கும் பாட்னி படித்தவர்கள் வேலைவாய்ப்புகள் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸில் வேலைவாய்ப்புகள் இருக்குது. FSSAI சொல்லியிருக்கிறோம், ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸு, பயோடைவர்சிட்டி போர்ட்ஸ், இங்கேயும் நமக்கு வேலைவாய்ப்புகள் இருக்குது பாட்னி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் DRDO, CSIR, IARI என்ன அப்படின்னா இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இந்த இடங்கள்லையும் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் மற்றும் டெக்னீஷியன் ரோல்ஸ் வந்து பாட்னி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ரோல்ஸ் வந்து மற்றது நம்ம ஏற்கனவே தெரிந்தது தவிர இது ஸ்பெசிஃபிக்காக, அதாவது பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இந்த மாதிரி ரோல்ஸ்குள்ளே அழகாக ஃபிட்டின் ஆகிடலாம். அதனால் உங்களோட டொமைனை நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்கள். என்வாயரன்மெண்ட் அல்லது ஃபாரஸ்ட்ரி பிடிச்சிருந்ததுன்னா ஃபாரஸ்ட்ரி சர்வீசஸ் போகிறது வசதியாக இருக்கும். ரிசர்ச் பிடிச்சிருந்தா CSIR, அப்புறம் இந்த இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அந்த மாதிரி இடங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். அட்மினிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கு விருப்பம்னா யூபிஎஸ்சி ஸ்டேட் பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு SSC எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆப்ஷனெல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் PG டிப்ளமா இன் வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் என்வாயரன்மெண்டல் சயின்ஸ், இதுவும் ஒரு ஒரு நல்ல அடிஷ்னல் சர்டிஃபிகேஷனாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இது போக இல்லாமல் ஹார்டிகல்ச்சரிஸ்ட் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக எல்லா பார்க்கில் அந்த மாதிரி இடங்கள்லலாம் இருப்பாங்க, அந்த மாதிரி போஸ்ட்டுக்கும் நீங்கள் யோசிச்சு பார்த்து பிளான் பண்ணி அப்ளை பண்ணலாம். கார்ப்பரேட் கேரியர்ஸ் ரோட் மேப் BSc பாட்னி கிராஜுவேட்ஸ், இப்போ என்ன மாதிரியான ரோல்ஸ் இருக்குது கார்ப்பரேட்டில் அப்படின்னா, அக்ரி பிஸ்னஸில் வந்து நல்ல வேலைவாய்ப்புகள் இருக்குது, பயோடெக்கில் வேலைவாய்ப்புகள் இருக்குது, க்ரீன் டெக்னாலஜிலையும் வேலைவாய்ப்புகள் இருக்குது, FMCG இருக்குது, அலைட் செக்டர்ஸில் இருக்குது. பிளான்ட் பயோடெக்னாலஜிஸ்ட் அல்லது மைக்ரோபயாலஜிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா, அதாவது PG முடித்து இந்த மாதிரியான ரோல்ஸ் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருங்கிற ரோல் இருக்குது, ஹார்டிகல்ச்சர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ரோல் இருக்குது, பொட்டானிக்கல் கண்டென்ட் ரைட்டர், எஜுகேஷனல் டெக்னாலஜி, ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கான வீடியோஸோ இல்லை அந்த டெக்னாலஜி மூலமாக படிப்பை கொண்டு போய் சேர்க்கறதுக்குடைய அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் பொட்டானிக்கல் கண்டென்ட் ரைட்டராக இருக்கலாம். அப்புறம் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் அனாலிஸ்டாக இருக்கலாம். ஹர்பல் ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் பாட்னி படித்தவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்புகள் இருக்குது. என்வாயரன்மெண்டல் இம்பாக்ட் அனலிஸ்ட், இது வந்து ESG கன்சல்டன்ட்டுங்கிற வேலை வாய்ப்பு இருக்குது. என்வாயரன்மெண்டல் சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ்னு சொல்லுவாங்க, என்வாயரன்மெண்டலி ஒரு புது செடியை ஒரு இடத்துல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கூட அவங்க வந்து இம்பாக்ட் பண்ணி பார்த்து தான் சொல்லுவாங்க. ஸோ என்வாயரன்மெண்டல் இம்பாக்ட் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியான செடிகளை வைக்கலாம் ஒரு இடத்துல, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து முடிவு பண்றது வந்து ESG கன்சல்டன்ட், என்வாயரன்மெண்டல் இம்பாக்ட் அனலிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இன் அக்ரி இன்புட்ஸ் ஆர் ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்டார்ட் அப்ஸ், நிறைய இப்போ வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் ரிலேட்டட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் வருது, அங்கே வந்து பாட்னி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்புகள் அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கு, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்லையும் இருக்குது. பயோடெக் அண்ட் ஃபார்மா பிடிச்சிருந்தா இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் இல்லை லேப் ரோல்ஸ்க்கு போகலாம். சஸ்டைனபிலிட்டி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ESG இல்லை எக்கலாஜிக்கல் கன்சல்டிங்க்கு போகலாம். அக்ரி FMCG பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ராடக்ட் இல்லை ஏதாவது ஃபீல்ட் ரோலுக்கு நீங்கள் போகலாம். உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வேண்டிய ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னா, உங்கள் பாட்னிலேயே டிஷ்யூ கல்ச்சர், எலிசா, சாயில் டெஸ்டிங் எல்லாம் உங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தெரிஞ்சிருந்தாலும்

0: கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் கொஞ்சம் தேவை, இதெல்லாம் அனாலிசிஸ்க்கு கண்டிப்பாக தேவை. இது தவிர ஜிஐஎஸ் அல்லது ரிமோட் சென்சிங் வந்து உங்களோட எக்காலஜி ரோல்ஸ் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரியான கோர்சஸ் படித்து வச்சுக்கிறது, சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது அக்ரிடெக், ஆர்கானிக் ஃபுட் ஸ்டார்ட் அப்ஸை வந்து நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி உங்களுக்கு பிடித்த கம்பெனிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்க என்னென்ன ரோல்ஸ் கொடுக்குறாங்கங்கிறத பார்க்கலாம். அடுத்தது ரிசர்ச் அண்ட் அகடமியாவுக்கு என்ன மாதிரியான ஒரு ரோட் மேப் சொல்கிறேன். பிஎஸ்சி பாட்னி ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதல்ல எம்எஸ்சி பாட்னி, அப்புறம் பிளான்ட் ஜெனட்டிக்ஸ், எக்காலஜி, மைக்காலஜி, எத்னோ பாட்னி இந்த மாதிரியான விஷயங்களில் பிஹெச்டி பண்ணலாம். எம்எஸ்சி பாட்னி பண்ணும்பொழுது நீங்கள் பிளான்ட் சயின்ஸ், என்வாயர்மெண்டல் சயின்ஸ்லேயும் நீங்கள் எம்எஸ்சி பண்ணலாம். ஸோ இவங்க இந்த மாதிரி அட்வான்ஸ் டிகிரிஸ் வாங்கிட்டு நீங்கள் பிளான்ட் சயின்டிஸ்டாவோ இல்லை ப்ரொஃபஸராகவோ அல்லது பயோடைவர்சிட்டி ரிசர்ச்சராகவோ ஆகிறது தான் உங்களுடைய மோஸ்ட்லி உங்களுடைய ரோலாக இருக்க முடியும். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலான்னா சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக எழுதணும். ஜேஆர்எஃப் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிசர்ச் ஃபெலோஷிப்ஸோட சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம். ரிசர்ச் ஃபெலோஷிப்ஸ் வந்து சிஎஸ்ஐஆர், டிபிடி, டிஎஸ்டி, சர்ப் இந்த மாதிரி இடங்கள்லாம் கொடுக்குறாங்க. பாட்னிக்கு நிறையவே கிடைக்குது. ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐ, ஐஏஆர்ஐ, டிஎன்ஏயூ, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, ஐஸ், அப்புறம் என்சிபிஎஸ்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் சென்டர் ஃபார் பயாலஜிக்கல் சயின்சஸ், அட்ரிங்கிறது வந்து ஒரு என்ஜிஓ, அசோகா ட்ரஸ்ட் ஃபார் ரிசர்ச் இன் எக்காலஜி அண்ட் தி என்வாயர்மெண்ட் அப்படின்னு இவங்க வந்து எக்காலஜி ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு என்ஜிஓ. இந்த மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸில் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணலாம். ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் உங்களுக்கு பிடித்ததை சூஸ் பண்ணிவிட்டு சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. பாட்னியில் முடித்தவர்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் மூலமாக நிறைய அவென்யூஸ் இருக்குது. உங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கோ இல்லை மேற்கொண்டு வளர்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு ஸ்பெஷலைசேஷன் சொல்லணும்னா பிளான் ஜெனட்டிக்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களோட கரியர் ஸ்கோப் வந்து பயோடெக் ஃபர்ம்ஸில் இல்லை சீட் கம்பெனிஸில் கரியர் ஸ்கோப் இருக்குது. என்வாயர்மெண்டல் பாட்னி படிச்சிங்கன்னா என்ஜிஓ, பாலிசி, கிளைமேட் சேஞ்ச் ஆர்கனைசேஷன்ஸில் சில வேலைவாய்ப்புகள், கரியர் ஸ்கோப்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபாரஸ்ட் இக்காலஜி, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி படிச்சிங்கன்னா ஃபாரஸ்ட் சர்வீசஸ், ICAR, NGOஸ்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கும். எத்னோபாட்னி மெடிக்கல் பிளான்ஸ் இது படிச்சிங்கன்னா ஆயுர்வேதிக் ஃபார்ம்ஸில், சிஎஸ்ஐஆர் லேப்ஸில் வேலை வாய்ப்புகள் இருக்குது. பிளான்ட் பத்தாலஜி, மைக்காலஜி படிச்சிங்கன்னா கிராப்ஸில் வந்து டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதில் ரிசர்ச் பண்ணி அதில் உங்களோட கரியரை நீங்கள் வளர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரிசர்ச் ரிலேட்டட் கரியர்ஸ்க்கான ஒரு ரோட் மேப்.
1: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளீதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று இதன் தலைவர் திரு கூப்பா கிருஷ்ணன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். முன்னதாக இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட முதலமைச்சர் புதுடெல்லி சென்றடைந்தார். புதுடெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் அவரை தலைமைச் செயலர் வரவேற்ற நிலையில் காவல்துறை மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். திரு விஜய் இன்று மாலை பிரதமரை சந்திக்க உள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு நலத்திட்டங்கள் சார்ந்த கோரிக்கைகளை பிரதமரிடம் அவர் எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அமைச்சர்களையும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். இந்த பயணத்தின் போது டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக பதவி

ஏற்ற பின்னர் அவர் முதல் முறையாக டெல்லி செல்வது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் செல்லுபடி தன்மையை உச்சநீதிமன்றம் இன்று உறுதி செய்தது. இது தொடர்பான மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி ஜாய் மாயா பக்ஷி ஆகியோர் கொண்ட அமர்வு, தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை இந்த பணிகள் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாகவும் தீர்ப்பளித்துள்ளது. 40 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தொடர்ந்து ஏராளமான சேர்க்கை நீக்குதல் திருத்தங்கள் நடைபெறவுள்ள நிலையில் நகர்ப்புற மயமாக்கல், புலம்பெயர்வு போன்ற நடவடிக்கைகளால் இந்த பட்டியலில் துல்லியமின்மைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் அடிப்படையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்து வரும் சூழலில் நாட்டு மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். மக்கள் அதிகளவில் நீர் பருக வேண்டும் என்று சமூக வலைதளத்தில் அறிவுறுத்தியுள்ள அவர், வெளியில் செல்லும்போது அனைவரும் தண்ணீர் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விலங்குகள் மற்றும் பறவைகளுக்காக வீடுகளில்

0: திருத்தப் பணிகள் மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாகவும் தீர்ப்பளித்துள்ளது. 40 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தொடர்ந்து ஏராளமான சேர்க்கை நீக்குதல் திருத்தங்கள் நடைபெறவுள்ள நிலையில் நகர்ப்புற மயமாக்கல் புலம்பெயர்வு போன்ற நடவடிக்கைகளால் இந்த பட்டியலில் துல்லியமின்மைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் அடிப்படையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்து வரும் சூழலில் நாட்டு மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். மக்கள் அதிகளவில் நீர் பருக வேண்டும் என்று சமூக வலைதளத்தில் அறிவுறுத்தியுள்ள அவர், வெளியில் செல்லும்போது அனைவரும் தண்ணீர் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விலங்குகள் மற்றும் பறவைகளுக்காக வீடுகளின் வெளியே மாடி, மேற்கூரைகள், கடைகள், அலுவலகங்களில் சிறிய பாத்திரங்களில் தண்ணீரை நிரப்பி வைக்குமாறும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னதாக பிரதமர் மற்றொரு சமூக வலைதள பதிவில், தொடர் முயற்சிகள், பொறுமை, உறுதியான தீர்மானத்தின் மூலம் மிகப்பெரிய இலக்கையும் எட்ட முடியும் என்று கூறியுள்ளார். இத்தகைய உணர்வின் மூலம் நாட்டு மக்கள் நம் தேசத்தை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்வதாகவும் குறிப்பிட்டார். நம் நாட்டின் தொன்மையான அறிவுத்திறனை யோகக்கலை முன்னெடுத்து செல்வதாக மத்திய ஆயுஷ் இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்திற்கு இன்னும் 25 நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் கஜுராவோவில் யோகா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், முன்னெச்சரிக்கை நலவாழ்வையும் சமச்சீரான வாழ்க்கையையும் யோகா வலியுறுத்துவதாக எடுத்துரைத்தார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நம் நாட்டின் கலாச்சாரம், பாரம்பரிய சிறப்புடன் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த யோகக்கலை உலகளாவிய ஆரோக்கியத்தின் இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். கிராமங்கள், வீடுகள், பள்ளிகள், அலுவலகங்கள், சமூகங்களிடையே யோகாவை கொண்டு செல்ல மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறிய அவர், பொது பங்களிப்பு மற்றும் நீடித்த மக்கள் தொடர்பு நிகழ்வுகள் மூலம் இதனை பிரபலப்படுத்துவதாகவும் எடுத்துரைத்தார். நலவாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் சமச்சீரான உணவு, ஒழுக்கமான வாழ்வு, ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஆயுஷ் துறை வலியுறுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டினார். 100 நாள் யோகா பயிற்சியில் பங்கேற்ற 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதாகவும் கூறினார். இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக யோகா சங்கம் இணையதளத்தை மறு அறிமுகம் செய்து வைத்த அமைச்சர் யோகாவிற்கான உடையையும் அறிமுகம் செய்தார். பெட்ரோல் டீசல் விலை இன்று மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் லிட்டருக்கு 33 காசுகளும் டீசல் 32 காசுகளும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் சிஎன்ஜி கிலோ 3.5 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 108.20 ரூபாய், டீசல் விலை 99.98 ரூபாய், சிஎன்ஜி கிலோ 95 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் 6வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் நாட்டில் இதுவரை எபோலா வைரஸ் தொற்று கண்டறியப்படவில்லை என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் எபோலா வைரஸ் தொற்று காணப்படுவதை அடுத்து வெளிநாடுகளிலிருந்து வரும் அனைத்து பயணிகளிடம் தீவிர சோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சப்பட தேவையில்லை என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யா எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பூசியை கண்டுபிடித்திருப்பதாக தென்னாப்பிரிக்காவில் செயல்படும் ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 62வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அவரது நினைவிடம் அமைந்துள்ள சாந்திவனத்தில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது சமூக வலைதள பதிவில் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி இஸ்லாமிய மக்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நல்வாழ்த்துக்களை உறுத்தாக்கியுள்ளார். ஏழை எளிய மக்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து சமூகத்தில் அன்பு சமத்துவம் நிலைக்கவும் மத நல்லிணக்கம் தழைத்தோங்கவும் அவர் வாழ்த்தியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியும் விடுத்துள்ள வாழ்த்து செய்திகளில் இஸ்லாமிய மக்களின் வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலை பெறட்டும் என வாழ்த்தியுள்ளனர். இதனிடையே சவுதியில் பிறை தென்பட்டதை அடுத்து நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் இன்று நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தியாகத்தினாளான பக்ரீத் பண்டிகையினை முன்னிட்டு நாகூர் கடற்கரையில் ஜாக் அமைப்பு சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்ற இந்த தொழுகையில் உலக அமைதி நிலவர்

0: சிறப்பு துவா செய்யப்பட்டது. நாகூர் மட்டுமின்றி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திட்டச்சேரி, மஞ்சக்கொல்லை, வேதாரண்யம், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஜாக் அமைப்பின் சார்பில் பக்ரீத் தொழுகைகள் நடைபெற்றன. அனைத்து இடங்களிலும் அமைதி, சகோதரத்துவம், உலக நலனுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியிருந்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை மேம்படுத்தி நாட்டிலேயே சிறந்த சுற்றுலா வசதிகள் கொண்ட மாநிலமாக மாற்ற மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் அலுவலர்களை கேட்டுக்கொண்டார். சென்னையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு, போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துதல், தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், சுற்றுலா நிர்வாகத்திறனை உயர்த்துதல் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். பால் உற்பத்தியாளர்களின் நலன் சார்ந்த பணிகள் மற்றும் வெளிப்படைத் தன்மையுடன் கூடிய நிர்வாகத்தை செயல்படுத்த இருப்பதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனை, தூய பால் பொருட்கள் உற்பத்தி, கூட்டுறவு பால் சங்க உற்பத்தியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் திறமையான விளையாட்டு வீரர்கள் கண்டறியப்பட்டு சர்வதேச போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் செஸ் விளையாட்டு வீராங்கனை வைஷாலிக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அவர் வழங்கினார். தமிழகத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு தலைவர் திரு கூப்பா கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த குழுவினர் விண்ணப்பங்களை சரிபார்த்து கணினி மூலம் ஆய்வு செய்து பரிசீலிப்பார்கள் என்று கூறினார். விவசாய கடன் தள்ளுபடி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், நிதி நிலைமையை சரி செய்த பின்னர் அரசு ஒவ்வொன்றாக திட்டங்களை நிறைவேற்றும் என்று கூறினார். திருச்சி மாவட்டத்தில் நிலுவையில் உள்ள திட்டங்களை அமைச்சர்கள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் கூறினார்.
2: துறையினுடைய வீடுகளை பெறுவதற்கு யாரும் எவர் மூலமாகவும் விண்ணப்பிக்க வேண்டாம். பயனாளிகளை கண்டறிவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே ஒரு குழு இருக்கிறது. விண்ணப்ப மனுக்களை மின்னணு மூலமாக தகுதி படைத்தவரா என அறிந்து தேர்வு செய்து அவர்களுக்கு வழங்கப்படும். ஒரு குடியிருப்பு பல நாட்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்டிருந்தாலும் அவைகளை மராமத்து செய்து வீடுகளை வழங்குகின்ற பொழுது முன்பு குடியிருந்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படை வழங்கப்படும். திருச்சியிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த துறை தன்னுடைய பணியை செய்து கொண்டு வருகிறது.
1: நீலகிரி கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான 66வது பழ கண்காட்சி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இன்று தொடங்கியுள்ளது. 500 கிலோ பேரீச்சம் பழங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட டைனோசர் வடிவமைப்பு அனைவரையும் கவர்ந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழ கண்காட்சி தொடங்கியது. 4.5 டன் அளவில் பழங்களை கொண்டு ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளோடு டைனோசர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பூங்கா நுழைவு பகுதியில் ஜுராசிக் பார்க் வரவேற்பு தூண்கள் அன்னாசி பழங்களால் வடிவமைக்கப்பட்டு ஆரஞ்சுகளை கொண்டு அதில் சிம்ஸ் பார்க் என்ற பெயரும், 500 கிலோ பேரீச்சம் அரங்குகளில் பறவைகள், அணைகள், வீணை, மயில் போன்ற வடிவங்களை படங்களாலே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அனைவரும் கவர்ந்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் நியூ சண்டிகரில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸுடன் மோதும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று இதன் தலைவர் திரு கூப்பா கிருஷ்ணன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் தரும் முதல் பாடலாய் வருகிறது பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா குரலில்.

0: சங்கர் மகாதேவன் சுஜாதா குரலில் அழகான பாடல் ஒழுத்தி சென்றது தூள் திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:26.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில்

இரண்டு அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

நேரம் 2:27 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில அடுத்த பாடல பிதாமகன் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி பவதாரணி குரல்ல பாடல் கேட்கலாமா?

இளையராஜா இசையில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரலில் அழகான பாடல் ஒலித்தது. பிதாமகன் திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:34. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் தரும். அடுத்த பாடல் சுள்ளான் திரைப்படத்திலிருந்து, கார்த்திக் மற்றும் சித்ரா குரலில்.

0: நேரம் 2:39:30 ஆகப்போகுதுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி நிறைவடைகிறது நேர்களே. நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுந்தரி. நன்றி நேர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 2:40. ஆகாஷ்வாணி
2: விளையாட்டு அரங்கம்.
3: இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் கால்பந்து விளையாட்டு வீராங்கனை கஸ்தூரி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில நம்முடன் இணைந்திருப்பவர் கால்பந்து விளையாட்டு வீராங்கனை கஸ்தூரி அவர்கள்.
4: வணக்கம் மேடம்.
5: வணக்கம் மேம்.
4: சொல்லுங்க மேடம், உங்களோட சைல்டுஹுட்லேருந்து ஸ்போர்ட்ஸ்குள்ளே எப்படி வந்தீங்க அப்படின்ற ஜேர்னியை வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
5: யா, நிச்சயமாக மேம். ஆக்சுவலி நாங்கள் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் விட ரொம்ப லோவானவங்க. ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து மனநோய் பாதிக்கப்பட்டவங்க, ஒரு 10 வருஷமாக மனநோய் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அம்மா வந்து அப்பா இப்படி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வேலைக்கு வெளியிலே போனதே கிடையாது, அப்போ தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, வேறு வழி இல்லை, அதனால் அம்மா தான் போகணும். எங்களுக்கு வந்து 3 பசங்க, அதில் எனக்கு 2 அக்கா இருக்காங்க, நான் தான் கடைசி போன வீட்டில், 3 பொண்ணு இருக்காங்க, வேற வழியில அப்பா இப்படி இருக்காரு. சோ அம்மா என்ன பண்ணணும், வேலைக்கு போனாதான் அந்த வீட்டை காப்பாத்தணும், மளிகை சாமான் மாசத்துக்கு அந்த கேஸ் போடுறதுக்கு, சோ நிறைய இருக்குனால எங்க அம்மா வேற வழி இல்லாம வெளியில போக ஆரம்பிச்சாங்க. அப்ப எந்த வேலைக்கு போக முடியாது, இந்த மாதிரி கூலி வேலை செய்வாங்களே, இந்த கட்டிடக்கல்லை செங்கல் மண்லாம் தூக்குற வேலை, அந்த மாதிரி ஒரு வேலையில ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. அதுல போக ஆரம்பிச்சதுதான் எங்க அம்மா. நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எங்க அம்மா ஸ்டார்ட் பண்ணி அதை போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து கரெக்டா ஒரு 6th படிக்கும் போது, எங்க 2 அக்கா வந்து நல்லா படிக்கிறவங்க, சொல்ல போனால் 1st அக்கா 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, சேம் 11th பப்ளிக் டைமில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தா, 12th ஸ்கூல் ஃபஸ்ட், அதே மாதிரி 2th அக்கா அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு. நான் வந்து

எனக்கு ஸ்போர்ட்ஸ் சைடு இன்வால்வ் பண்ணேன். எங்கள் அக்காக்கெலாம் வந்து எப்படின்னா, அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸே அவ்வளோ வராது. எங்கள் வரலாற்றை யாருமே ஸ்போர்ட்ஸ் எடுத்தது கிடையாது. நான் தான் எப்படியோ அது உள்ளே வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு சொல்லலாம். அது 6th கரெக்டாக வரும்போது ஓகே ஃபுட்பாலாக ட்ரை பண்ணி பார்ப்போம், வாலிபால் ட்ரை பண்ணேன், ஃபுட்பால் ட்ரை பண்ணால் ஃபுட்பால் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதில் நல்லா ப்ளே பண்ண உடனே கோச்லாம் நீ சூப்பராக ப்ளே பண்ணுற நல்லா இருக்கு அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார். அங்கே தான் அங்கே ஒரு சின்ன ஒரு வீட்டில் வந்து சரி ஸ்கூல் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வாக் பண்ணியே போயிட்டு அங்கே ப்ளே அங்கே தான் எல்லாரும் ஒரே ஸ்கூல், மூணு பேரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் தான் படிச்சோம். கரெக்டா 6th வந்து ஃபுட்பால்ல என்ட்ரி ஆனிட்டு எனக்கு அங்க வந்து பிடி சார் தான், பிடி சார் எல்லா கேமும் சொல்லி தருவாரு. ஆனா குறிப்பிட்ட ஒரு ஃபுட்பால்னா ஃபுட்பால் கோச், இப்ப வாலிபால்னா வாலிபால் கோச் அது மாதிரி இல்ல. எல்லாம் குறிப்பிட்ட எல்லா கேமும் காமனா சொல்லி தருதான் பிடி சார். அப்படிதான் அங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து சீனியர்ஸ் எல்லாம் வச்சு செலக்ட் பண்ணி அது உள்ள இன்வால்வ் ஆகி அதுக்கப்புறம் அங்க பிளே பண்ணவே ஆரம்பிச்சோம். அங்க வந்து நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கும் இங்க கூட, ஆனா அது தூக்கி விடுறவளோ யாரும் கிடையாதுன்னு சொல்லலாம். நாங்களும் வந்து ப்ளே பண்ணி விளையாடிட்டு இருக்கோம். இப்போ கரெக்டாக ஒரு ஸ்கூல் டைமில் ஜோனு இன்டர் ஜோனு அந்த மாதிரி செலெக்ஷன்லாம் வரும். அப்புறம் தான் டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டு அந்த லெவல் போகணும். அந்த லெவல் போகிறதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனோம். ஏன்னா பிடி சார் எல்லாமே பார்க்கணும். ஸோ அவர் ஒரு கேம் எடுத்துட்டானோ இன்னொரு கேம் பார்க்கறதுக்கு அப்படியே ஒன்று ஒன்று போய்கிட்டே இருப்பார். ஸோ நாங்கள் எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அந்த டைமில் வந்து ஒரு நல்ல ஒரு கோச், ஃபுட்பால் கோச் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படி தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். 6th ஜஸ்ட் நாங்கள் போய் ஜோன் மட்டும் விளையாடிட்டு அப்படியே வந்துட்டோம். எல்லா இடத்துலையும் ஜோன் ஜோன் மட்டும் விளையாடிட்டு போனோம். நாங்கள் வந்து பிடி சாரை வந்து ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணோம். 6th அப்புறம் 8th போயிட்டு சார்கிட்ட இது மாதிரி கேட்டோம், சார் எங்களுக்கு கோச் தனியாக வேணும், நாங்கள் நல்லா ப்ளே பண்ணுறோம்ல எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. இங்கே சென்னையிலேருந்து ஒரு கோச் அப்பாயின்மெண்ட் கொடுத்தது தான் சுமன் கோச். அவர் வந்து உள்ளே வந்தோடனே பசங்க எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய புது புது பசங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 18 players உள்ளே இருக்கணும், 11 players டீம் உள்ள கேம் ப்ளே பண்ணணும், மீதி பேர் வந்து ஷப் ஷூட்டாக வந்து வெளியில் இருப்பாங்க. ஸோ 11 players இருக்குது நல்ல ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஸாக வேணும் அப்படின்ட்டு 10th தான் அவர் வர ஆரம்பித்தார். 9th வர ஆரம்பித்தார். அவர் உள்ளே வராரு செய்யா இருக்கு. என்ட்ரியானோடனே நாங்கள் எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த ஃபுட்பாலை பண்ண ஆரம்பித்தோம். விளையாடிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வீட்டிலலாம் இல்லை ஃபுட்பால்லாம் பொண்ணுங்களா 10th படி படிப்பு தான் முக்கியம், ஸ்போர்ட்ஸ் முக்கியம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நல்லா ஃபோக்கஸ், ஏன்னா 3வது பொண்ணுனால அவ்வளோ கண்டுக்கல. ஓகே உனக்கு பிடிச்சது நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அக்காங்களாம் வந்து ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க அந்த சைடு போயிட்டாங்க. சரி நம்ம பண்ணுவோம்னு சொல்லி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பசங்களாம் நான் கூப்பிட்டு வச்சு நான் தான் கேப்டனாக இருந்தேன். ஸோ எனக்கு சுமன் கோச் தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. அவள் தான் வந்து எல்லாருக்கும் பேசி எல்லோரும் டீம் ஒரு ஃபார்ம் அப் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். ஜூரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல டீமாக எங்கள் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அது கவர்மெண்ட் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லிட்டு வரும் அந்த ஸ்கூல். ஸோ செய்யார்லேயே இருந்தாலும் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எல்லாரும் நல்லா விளையாடிட்டு இருந்தோம். ஜோனில் வின் பண்ணிட்டோம். 10th அப்போ எல்லாமே நடந்தது. ஆமாம், ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப, ஏன்னா அப்போ தனியாக ஒரு பிளேயர்ஸ் இருந்தால் தான், ஒரு கோச் இருந்தால் தான் எங்களால் பண்ண முடியும். அந்த கோச்சுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். அது கிடச்சிட்டாங்க. இங்கேருந்து சென்னையிலேருந்து வந்து எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சொல்லி கொடுத்தாலும் நாங்கள் ஒரு பிளேஸாக போய்கிட்டே இருக்கும்போது தான் கரெக்டாக என்னாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் பேர்லாம் ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணணும், வீட்டில் எல்லாம் இது பண்ணி போனாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் உன் இஷ்டத்து படி இருந்தோடனே மார்னிங் வந்து டியூஷன் அட்டன் பண்ணிவிட்டு கிளாஸ் போயிட்டு ஈவினிங் 5 to 7 வரைக்கும் வந்து கிரவுண்டில், எங்கள் மம்மி கூட தெரியாது நாங்கள் ப்ளே பண்ணிட்டுருக்கேன்ட்ட. ஆனால் அங்கே என்ன நடக்கணும்னா ஃபுல்லாக வந்து பாய்ஸாக இருப்பாங்க, நான் மட்டும் கேர்ள்ஸ். அந்த சார் வந்து பாய்ஸ் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் எடுப்பார், கேர்ள்ஸ் ஸ்கூல் எடுக்கிறாரு. இங்கே வந்து ஒரு 2 hoursனா அங்கே ஒரு 2 hours அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயும் வந்து நான் ப்ளே பண்ணோம், சுற்றி பசங்க நான் மட்டும் பொண்ணு, அதுலேயும் உட்காந்து நான் தைரியமாக வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். அதை எல்லாரையும் பார்த்துட்டு வீட்டில் வந்து இது மாதிரி ப்ளே பண்ணிட்டேன் அப்படின்னா வீட்டில் விடலை. பட் அப்போ கூட ஓகே போகலாம், எங்கள் டேடி தான் சப்போர்ட்டு, நீ போ சின்ன பொண்ணு தானே போயிட்டு வா பார்த்துக்கலாம், இங்கே செய்யாரு தானே பக்கத்துறதுனால போயிட்டு வா அப்படின்னு சொல்லி விட்டார். ஸோ நானும் போய் நல்லா ப்ளே பண்ணி விளையாடிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீமை வந்து மூவ் ஆன் பண்ணி ஃபைனலி ஸ்டேட் லெவல் போயிட்டோம். 11th ஸ்டேட் போய் சேலமில் போய் வின் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் ஸ்டேட் ஒரு போனதோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஓகே நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். 12th நல்லா படிப்போம் இருக்கும்போது தான் கோவிட் டைம் வந்ததுனால எங்களால் எதுவும் பண்ண முடியல. அந்த என் கூட இந்த மெம்பர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களால எதுவும் போக முடியல, வரவும் முடியல, வீட்லேயும் விடலை. சரி 12th வந்து பப்ளிக்ஸ் இருக்குது படிக்கணும் அப்படின்னாங்க. கரெக்டாக கோவிட் டைம் அப்போ ஓகே பெஸ்ட்டு மட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த டைமில் ஃபஸ்ட்டு டீம் வந்து ஃபார்மே ஆகலை. வீட்டிலலாம் வேணாம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிளேயர்ஸும் வரல. ஸோ எதுவும் பண்ண முடியல. எல்லோரும் ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணோம். ஒரு ஸ்டேட் சர்டிஃபிகேட் இருக்குது, ஒரு 3 years வேல்யூ. ஸோ இந்த 3 years வேல்யூ இந்த ஸ்டேட் சர்டிஃபிகேட் வச்சு ஏதோ காலேஜ் போயிடலாம் அப்படின்ட்டு வீட்டில் எல்லோரும் அந்த டீமில் 18 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே செய்யார் அங்கே ஊரில் சரௌண்டிங்லே காலேஜ் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. நான் வந்து 10th ஒரு நல்ல ஒரு மார்க் எடுத்தேன். அதே 12th அந்த கோவிட் டைம் இப்போ அதே டபுள் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த மார்க்கு. ஸோ அந்த டைம் நாங்கள் எக்ஸாமே எழுதலை. ஸோ அந்த ஒரு ரிசல்ட் வந்தது, வீட்டில் ஒரே அடம் பிடிச்சேன், இல்லை நான் போகணும் அப்படின்னு சொல்ல. அந்த கோவிட் டைம்லேயும் என்னை வந்து வீட்டில் கொஞ்சம் கஷ்டம்

கஷ்டமாக இருந்துச்சு. மம்மியாலையும் வெளியில் போக முடியலன்ட்டு நான் மெடிக்கலில் ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டேன். வேறு வழியில் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு 3-4 மந்த்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஒரு அமௌண்ட்டை வச்சுருந்தேன் கையில். வீட்டில் வந்து இல்லை நீ வந்து வெளியூர்லனா, நான் வெளியூருக்கு போகணுன்னு அவ்வளோ உடம்பு முடிச்சேன், ஸ்டேட் லெவல் சர்டிஃபிகேட் இருக்குது, நான் போக ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு வீட்டில் விடவே இல்லை. இல்லை நீ போகக்கூடாது சம்திங், சென்னைக்கு வரணும்னு ட்ரை பண்ணால் வீட்டில் சுத்தமாக விடலை. ஏன்னா எங்கள் ஊரில் சென்னையே அவ்வளோ யாரும் வந்தது கிடையாது. ஸோ நீலாம் அங்கே போகக்கூடாது போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை நான் அங்கே போய் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தெரியாமல் போய் அங்கே ஒர்க் பண்ண காசை வச்சு போய் ஒரு சென்டரில் போய் அப்ளை பண்ணுறேன். இதை மாதிரி எத்திராஜ் காலேஜ் அப்புறம் ஸ்டெல்லா மாதிரி ஸோ ஒரு காலேஜை அப்ளை பண்ணி ஒரு 4 காலேஜ் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அப்போதைக்கு எத்திராஜ் வந்து கால் வருது, இந்த மாதிரி செலெக்ஷன் இருக்குது, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷன் வச்சு தான் எடுப்பாங்க, செலெக்ஷன் இருக்குன்னு. அப்போ என் கோச் கிட்டே வந்து சொல்கிறேன், எங்கள் வீட்டில் சுத்தமாக விடலை. அவங்க வந்து சொந்தக்காரங்க பேச்சு தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்தக்கார பேச்சு கேட்டால் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஆயிடுச்சு. அது அவங்களாம் வந்து ஒரு பக்கம் திட்டுறாங்க, எங்கள் மம்மி டேடிலாம் விடவே கூடாது, தவிடம் இருந்தால் அடம் முடிச்சு இல்லை நான் போயே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோச் வந்து அப்புறம் பேசினார். எங்கள் வீட்டில் அவர் பேசி அதுக்கப்புறம் தான் தைரியமாக அனுப்புங்க, அவர் சென்னையினால அங்கே எந்த இதுவும் இல்லை, எல்லாமே நல்லா

0: சுத்தமாக விடலை. அவங்க வந்து சொந்தக்காரங்க பேச்சுலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்தப்பார பேச்சு கேட்டால் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஆயிடுச்சு. அது அவங்களாம் வந்து ஒரு பக்கம் திட்டுறாங்க, எங்கள் மம்மி டேடிலாம் விடவே கூடாது. அவடம் இருந்தால் அடம் முடிச்சு, இல்லை நான் போயே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோச் வந்து அப்புறம் பேசினார் எங்கள் வீட்டில். அவர் பேசி அதுக்கப்புறம் தான் தைரியமாக அனுப்புங்க, அவர் சென்னையினால அங்கே எந்த இதுவும் இல்லை, எல்லாமே நல்லா தான் நடக்கும், தைரியமாக பொண்ணு அனுப்புங்க அப்படின்னு வீட்டில் வந்து பேசினார். அப்புறம் எங்கள் சித்தப்பா கிட்டே பேசி அவர்லாம் வந்து பேசினோடனே தான் ஓகே அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன் சென்னைக்கு வந்து. எத்திராஜ் ஃபர்ஸ்ட் டைம், எத்திராஜ் காலேஜ் எங்கே இருக்குன்னே தெரியாது, ட்ரெயினில் எப்படி போகிறதுன்னு தெரியாது. ஏதோ லொக்கேஷன் சொன்னாங்க, எனக்கு அந்த லொக்கேஷன் கூட பார்க்க தெரியாது அந்த டைமில். ஏதோ ட்ரெயினில் கேட்டு எல்லோரும் பீப்புள்ஸை கேட்டு அதுக்கப்புறம் தான் அது எப்படி போகணும் எங்கே வரணும்னு கேட்டு, எத்திராஜ் காலேஜ் எங்கே இருக்குன்னா நான் ஆப்போசிட் நடந்து போனேன். அப்புறம் பசங்க இல்லை இந்த சைடு ஒன்று, அவங்க கூட்டு போய் காலேஜ் வந்து விட்டு அதுக்கப்புறம் தான் செலெக்ஷன் அட்டன் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டேன். இல்லை உனக்கு காலேஜ் கிடைக்கும், ஃப்ரீ சீட் தான், எல்லாமே மேக்ஸ், என்ன உனக்கு டிபார்ட்மெண்ட் வேணும்னு கேட்டாங்க. மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நான் போட்டோன்னே அது கிடச்சிருச்சு. ஸோ அதனால் பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்துட்டேன். எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கூட அந்த ஃபுட்பால் ஆனவங்க யாரும் வெளியில் ட்ரையே பண்ணல, நான் தான் எதுவும் முயற்சி பண்ணி இல்லை எதனா ஒன்று போகணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்தேன். ஏன்னா என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படியே நிற்கக்கூடாது, சிக்ஸ்த்துலேருந்து கஷ்டப்பட்டு ஸ்டேட் அடித்து இவ்வளோ தூரம் வரும், இதுக்கப்புறமும் பண்ணலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு ஸ்டாப் பண்ணணும், போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நிறைய காலேஜ்லேருந்து இது மாதிரி ஃப்ரீ சீட்டோட ஸ்போர்ட்ஸ் இருந்தால் அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்.
1: இங்கே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒரு காலேஜில் சீட் கொடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை, அதோட அந்த பிடிப்பு இல்லை. ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம அடுத்த அளவுக்கு கொண்டு போகணும். ஏன்னா இப்போ அவங்க அந்த அளவுக்கு வந்திருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்க அந்த கஷ்டத்தாலேயோ இல்லை அவங்க பேரண்ட்ஸோட இதுவாலேயோ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் இந்த ஃபுட்பாலை வந்து கண்டினியூ பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க.
0: ஷுர் மேம். ஆக்சுவலி எங்கள் வீட்லேயே வந்து ரொம்ப போர் தான், வீட்டில் ஒன்றுமே கொடுக்கல. நான் அந்த ஒரு 4 மந்த்ஸ் அந்த மெடிக்கலில் ஒர்க் பண்ணனால தான் அந்த காசை வச்சு நான் வந்தேன். வீட்டில் வந்து எந்த சப்போர்ட் பண்ண முடியாது எனக்கு. எனக்கே வந்து இங்கே வீட்டை ரன் பண்ணுறதுக்கே எனக்கு காசு இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா இப்போ போயிட்டு வந்தாங்கன்னா வெறும் 400 ரூபா தான், அங்கே ஒரு நாளைக்கு 400 ரூபா கூலினா மாதத்துக்கு அந்த ஒரு நாளைக்கு வரத்து டேக்கு போயிடும். எதுவும் சேர்த்து வைக்க முடியல, எதுவும் பசங்களுக்கு படிப்பு கொடுக்க முடியல. எனக்கே அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது. நம்ம எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இங்கே வந்தும் எனக்கு இங்கே வந்து எப்படின்னா ஒரு ஒரு காலேஜில் ஸ்டேக்கு ஃப்ரீ, ஆனால் ஃபுட்டுக்கு பே பண்ணணும், காலேஜ் ஃபீஸும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். சீட்டு வந்து எனக்கு கிடச்சாலும் நான் இப்போ எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எத்திராஜில் வந்து எய்டட்னால அது கவர்மெண்ட் சைட்னால ஃபீஸ் கொஞ்சம் கம்மி, 5000 6 மந்த்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, 6 மந்த்து தானே, அது வரைக்கும் 5000 தானே ஆகுது அப்படின்னு. ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை, ஆனால் மந்த்லி ஃபுட்டுக்கு வந்து 2500 ரூபீஸ் பே பண்ணியே ஆகணும் கம்பல்சரி. ஸோ அந்த 2500 2 மாதம் தான் கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக நான் பார்க்க ஆரம்பித்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைம். எனக்கு அந்த 2500 எங்கே போகிறது, எனக்கு அப்போ என்ன பண்ணுறதுன்னு இல்லை. கிளாஸ் போகிறேன், ஃபுட்பால் ஆடுறேன், மார்னிங்கும் ஃபுட்பால் ப்ளே பண்ணுறேன், இப்படியே போயிட்டுருக்கு. சரி இது எப்படியாவது ஃப்ரீ பண்ணணும். அந்த காலேஜில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, நேஷ்னல் லெவல் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஃப்ரீ கொடுத்துட்றேன். யூனிவர்சிட்டி இன்டர் யூனிவர்சிட்டி போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃப்ரீ கொடுத்துட்றேன், எல்லாமே காலேஜ் சீட்டு ஃபுட்லேருந்து எல்லாமே ஃப்ரீ, எக்ஸாம் ஃபீஸு எல்லாமே ஃப்ரீ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இவ்வளோ பண்ணுறோமே அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி ஓடுறேன். மார்னிங்கு கிரவுண்டில் வந்து 6 o'clock இருக்குன்னா நான் 5 o'clockலாம் போயிடுவேன். நான் மட்டும் போயிட்டு அங்கே ப்ளே பண்ணிவிட்டு ஒரு 9:30 10 முடிச்சுட்டு வரத்துக்கு மார்னிங் ஒரு 4 o'clock எழுந்திரிச்சோன்னா டீம் எல்லாரும் எழுந்திரிப்போம், மறுபடியும் வாக் பண்ணிகிட்டே போயிட்டு ப்ளே பண்ணிவிட்டு மறுபடியும் வாக் பண்ணிகிட்டே வருவோம். வந்துட்டு அப்புறம் தான் ஹாஸ்டல் ஃபுட் சாப்பிடுவோம். 11:30 ஆகிடும். வந்துட்டு அப்புறம் 3 to 4 hours எல்லோரும் வந்து ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் என் கூட அங்கே இருந்தவங்க. சரி ஏன்னா மட்டும் பிஎஸ்சி மேக்ஸ் கம்பல்சரி நான் கிளாஸுக்கு போயே ஆகணும். ஒரு 2 hours ஆச்சு நான் படித்தா தான் எனக்கு ஃப்யூச்சர் வந்து செமஸ்டர் கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் போக முடியும். அதனாலேயே 2 hours கிளாஸ் போயிட்டு மறுபடியும் ஈவினிங் 4 o'clock போனால் தான் அங்கே 5 o'clock இருந்து ப்ளே பண்ணிட்டு ஒரு 8-9 o'clockலாம் வந்து ரூமுக்கு வர முடியும். ஸோ இதுவே வந்து ரொட்டீனாக போயிட்டு இருந்தது. போக போக போக வந்து யூனிவர்சிட்டி வருது, மறுபடியும் ஜோன் ப்ளே பண்ணுறோம். 3rd year தான் நல்ல ஃபஸ்ட்டு பர்ஃபாமன்ஸ், அப்புறம் தான் 1st year 2nd year இருக்குது, உங்களுக்கு 1 year இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்கிறதும் நியாயமாக தான் இருக்குது. சரி நாங்களும் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ 2nd year வந்தோடனே இப்போ என்ன பண்ணலாம், 3rd year முடிய போகுது, அது வீட்டில் வர நான் சபதம் போட்டு வந்துட்டேன். இது மாதிரி நாங்கள் போனால் நேஷ்னல்ஸு இல்லை ஸ்டேட் எதனா வின் பண்ணிவிட்டு கோல்டு மெடலிஸ்டோடு வருவேன், நான் எவ்வளோ பப்ளிஷிக் ஆகிறேன்னு பார்த்து தான் வருவேன் அப்படின்னு அதுக்கு அது ஒரு ரீசன் சொல்லி தான் நான் வந்தேன். அப்போ கரெக்டாக மே அது வந்து 3rd sem போயிட்டுருக்கு. என்னடா இது, இதுலேயும் வந்து இப்படி போதே, இன்னும் ஒரு 2 வருஷம் 1 வருஷம் தான் இருக்கும், 1.5 வருஷம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல அப்படின்னு நிற்கும் போது தான் எங்கள் அம்மா இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு இவ்வளோ தூரம் போகிறாங்களே, ஏன் நம்ம இண்டிவிஜுவல் கேமில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இண்டிவிஜுவல் கேமில்

0: என்னுடைய எஃபர்ட் தான், நான் இவ்வளோ போடுறோனோ அவ்வளோதான். ஏன்னா நான் தேர்ட் இயர் வந்தாலும் பத்து பேர் இப்போ இருக்காங்கன்னா அதில் வந்து ரெண்டு இல்லை மூணு பேர் தான் கொடுக்க போகிறாங்க. எனக்கு கிடைக்கும்னா அதில் நான் கம்பேர் பண்ணும் போது சென்னை பீப்புள்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் நான் கொஞ்சம் கம்பேர் பண்ணி தான் வந்து வேண்டாம் சப்போஸ் இப்படின்னு எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஒரு இயர் போயிடுமே. ஃபுட்பால் வந்து டீம் கேமு, சப்போஸ் அதுலேயும் இல்லைம்மா பத்து பேரில் இத்தனை பேர் தான் கிடைக்கும், அதில் சண்டை வந்து பிரச்சனை வந்து அதை வேறு பேஸ் பண்ணி போகிறதுக்கு நம்ம ஒரு இண்டிவிஜுவல் கேம் ப்ளே பண்ணி உள்ளே போகிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் எங்கள் அம்மா பார்க்கும் போது அந்த கல்லுமண்லாம் சுமந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க எங்கள் அம்மா, ஏன் நம்ம வெயிட் லிஃப்டிங் பவர் லிஃப்டிங் இப்படி சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஒரு பக்கம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நைட்டெல்லாம் தூங்கும் போது எங்கள் மம்மி தான் தோணும், நான் வர வர சொல்லிட்டு வந்துட்டேன் அங்கே போனால் நான் கண்டிப்பாக த்ரீ இயர்ஸ் கழித்து நான் எதனா ஒரு நேஷ்னல்ஸ் எல்லாமே நான் அச்சீவ் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை வர செகண்ட் இயர் ஆகும்போது ஒன்று ஒன்றரை வருஷத்தில் காலேஜ் முடிய போது என்ன பண்ணுறது யோசிக்கும் போது தான் எங்கள் அம்மா இதை மாதிரி தூக்குறாங்க நம்ம ஏன் இது போகலாம் அப்படின்ட்டு பவர் லிஃப்டிங்கை எடுத்து அதை கோச்சை மறுபடியும் சேர்ஸ் பண்ணுறேன்.
1: இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் கால்பந்து விளையாட்டு வீராங்கனை கஸ்தூரி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். விளையாட்டு அரங்கம்
2: யார் அது? ஓ செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
3: இந்தா சௌமியா என்னோட பிறந்த நாள் பரிசு.
2: அடடே ரொம்ப நன்றிப்பா.
3: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
2: ஓ ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
3: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
2: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்கிறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் கீழ்பென்னத்தூர், ஆதிமங்கலம் ஆகிய இடங்களில் தலா 8 சென்டிமீட்டர், நாற்றம்பாளையம் 7 சென்டிமீட்டர், தண்டாம்பட்டு, கேஆர்பி அணை ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர், செங்கம் 4 சென்டிமீட்டர், ஆற்காடு, மூங்கில்துறைப்பட்டு, ஆர்கேபேட்டை, திருத்தணி, பொன்னை அணை, ஏழுமலை, சோழிங்கர், திருவண்ணாமலை, ஆம்பூர், ஊத்துக்கோட்டை, கள்ளிக்குடி ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர், பனப்பாக்கம், பிளவக்கல் பெரியாறு அணை, ஆரணி, அம்மூர், ஜமுனா மரத்தூர் ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டர், அஞ்செட்டி, பூண்டி, பாலக்கோடு, வடப்புதுப்பேட்டை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், ஹரூர், போலூர், மேட்டூர், கோமுகி அணை, மணலூர்பேட்டை ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. வேலூரில் அதிக அளவாக 41.5 டிகிரி செல்சியஸும், தருமபுரியில் குறைந்த அளவாக 23 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு இன்று தொடங்கி இம்மாதம் 28ஆம் தேதி வரை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக நிலவக்கூடும். வட கடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் கடல் பரப்பிலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. நேற்று மேற்கு மத்திய வங்காள வரிகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்காள விரிகுடா இடையே கடற்பரப்புக்கு மேல் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் வரை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி மற்றும் மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த

காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன் அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 39-40 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. அதிக அளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸ் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

0: சமையலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில் 1269 கிலோஹெர்ட்ஸின் இனிய மாலை வணக்கம் நேர்களே. மாலை நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாய் கேட்கலாம் குரல் அமுதம். இன்றைய குரல் 275.

0: எல்லா பற்றுக்களையும் விட்டுவிட்டோம் என்று கூறிக்கொண்டே தவறான செயல்களை செய்பவர்கள் அப்படி என்ன செய்தோம் என்று மீண்டும் மீண்டும் கூறி வருந்தும்படி துன்பப்படுவர். குறள் எண் 275, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
1: நேரம் 5:30. இனி கேட்கலாம் NCERT-இன் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6 மணி.

அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வானொலியில் இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள், இதில் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்தின் பாடல்கள் கேட்டு மகிழலாம். 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேகா, சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி. மண்ணும் மணியும் விதை பரிசோதனை குறித்து எம் மகாலட்சுமி, மதுரை விதை பரிசோதனை நிலையத்தின் விதை பரிசோதனை அலுவலர் எஸ் கமலாராணி, விதை முதுநிலை வேளாண் அலுவலர் பி ஆர் ராமலட்சுமி, வேளாண் அலுவலர் ஆகியோர் தரும் தகவல்கள் கேட்கலாம். இன்று இரவு 8:00 செய்தி அறிக்கை, சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மதுரை தென்றல். 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் ராமசாமி சுதர்சன் அவர்கள். 8:45 இது நம்ம ஏரியா, கடலும் தமிழ் கவிதைகளும் உரை வழங்குகிறார் மாணவி கே மணிஷா. தொடர்ந்து அம்மாவின் தாளாட்டு முதல் இசை உரை வழங்குகிறார் மாணவி ஜே ஜோஷா சலோமி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 செய்தி சுடர், சென்னை அஞ்சலாக. 9:30 அரங்கிசை, டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை, பாபநாசம் ஆர் குமார் அவர்களின் மிருதங்கம் இசை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:45 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டீர்கள் இன்று வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: தனியாவா ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற? பேசாம இங்கேயே இரு, அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்மா.
1: புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா?
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139. உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

சென்னை மத்தியிலே 1869 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுட்டிருக்கீங்க. 6:04 தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் சேகரிக்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:10.

அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இனி வளம் வர காத்திருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் நாம் எந்த திரைப்படத்துடைய பாடலை கேட்டு ரசிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பன்னீர் புஷ்பங்கள்.

நிறைவு பெற்றது ஒரு பட பாடல்கள். தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: தலைப்புச் செய்திகள். ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது ஆனைமங்கல செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்ததற்காக பிரதமருக்கு அவர் நன்றி தெரிவித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வான்வழி அமைப்பு மையத்தினை தமிழகத்தில் அமைக்க வேண்டும், மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது போன்ற கோரிக்கைகளையும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள 58 தமிழக மீனவர்களையும் 266 படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் பிரதமரிடம் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆண்டார்குப்பத்தில் பிஜேபி சார்பில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபி தொண்டர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரே இருப்பார் என்ற திமுக அரசின் நிலைப்பாட்டை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் தாவேக அரசுக்கு இல்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் கொள்கை முடிவு ஒன்றை எடுப்பார் என்றும் கூறினார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். இப்பிரச்சினையில் முதலமைச்சர் மேற்கொள்ளும் நிலைப்பாட்டிற்கு காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2 வாரங்களில் மட்டும் 28 கொலை சம்பவங்கள், 40 பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிற கட்சிகளுக்குள் புகுந்து குதிரை பேரம் நடத்துவதில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தவேக அரசு கோட்டை விட்டுள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். இன்று சென்னையில் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் இருதரப்பும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து இதற்கான கடிதத்தை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எஸ் பி வேலுமணி, அஇஅதிமுகவிற்குள் கருத்து வேறுபாடுகள்தான் நிலவியதாகவும் பிளவு ஏதும் இல்லை என்றும் கூறினார். தற்போது அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவை அஇஅதிமுக குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியே செயல்படுவார் என்பதற்கான கடிதமும் பேரவைத் தலைவரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக திரு எஸ் பி வேலுமணி கூறினார். இதற்கிடையே அஇஅதிமுக சார்பில் பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக நாளை தமது முடிவினை அறிவிக்க உள்ளதாக திரு ஜே சி டி பிரபாகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே இருவேறு குழுக்களாக பிரிந்து மனுக்களை அளித்திருந்தார்கள். நேற்று முன்தினம் 5 பேர் வந்து ஒரு மனு கொடுத்தார்கள். அப்புறம் ஒருவர் ஒரு மனு கொடுத்தார். இன்றைக்கு ஏற்கனவே மனு அளித்திருந்தவர்கள் சார்பில் எனக்கு மனுக்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை எல்லாம் படித்து பார்த்து ஆய்வு செய்து முறையான அறிவிப்பை நாளை காலை நான் வெளியிடுவேன். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட

0: மனுக்களை நான் படிக்க வேண்டும். அதில் நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மனுக்களை நான் முறையாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைக்கு வைத்து நாளை உங்களுக்கு நான் முடிவு அறிவிப்பேன்.
1: அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தவைக்கவில் இணைத்தது ஜனநாயக படுகொலையாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவைக்க அரசின் இந்த செயலை மக்கள் விரும்பவில்லை என்று கூறினார். குதிரை பேரத்தை விட மோசமானது இது என்றும் அவர் குறிப்பிட்டார். இது வாக்களித்த தொகுதி மக்களின் தீர்ப்புக்கு எதிரான செயலாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தொகுதிகளில் நடைபெறும் இடைத்தேர்தலில் பதவியை ராஜினாமா செய்தவர்கள் போட்டியிட்டால் படுதோல்வி அடைவார்கள் என்றும் அவர் கூறினார். தேவைப்பட்டால் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்தும் சூழல் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 3 நாட்களுக்கு வட உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். மேலும் மே 30 முதல் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டிய இருக்கக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: ஏழைகளின் வீட்டு வசதி கனவை நிறைவேற்றுவதில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்ற தமது கனவு நனவாகியுள்ளதாக செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: நான் வந்து பிரதான மந்திரி வீட்டு வாரியத்தின் கீழே ஒரு வீடு வந்து கிடைச்சிருக்கேன். இந்த ஆட்சி அது மூலியமா நான் வந்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சேன். இந்த வீடு கட்டின உடனே ஒரு பேசிக் ஒரு அமௌண்ட் வந்தது. அப்புறம் அடுத்து நான் வீடு கட்ட கட்ட அடுத்த பில்லு வந்துச்சு. நான் வீடும் சீக்கிரமா கட்டினேன். அந்த பில்லு வந்து எனக்கு சீக்கிரமா கிடைச்சிது. பிரதான மந்திரி வந்து 325 ஸ்கொயர் ஃபீட் அளவு கொண்ட வீடு கட்டி முடிக்கும் போது உங்களுக்கு வந்து சரியான பில்லு வந்து கரெக்டான கிடைக்குது. இதனால வீடு சீக்கிரமா முடிஞ்சுக்கிறேன். இந்த வீடு முடிஞ்சதுனால எங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் இதனால சந்தோஷம். பிரதமருக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம்.
1: கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு அலங்கார போட்டி இன்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: சர்வதேச சுற்றுலா தலமான கொடைக்கானலில் கோடை விழாவின் 6 நாள் சிறப்பம்சமாக நட்சத்திர ஏரியில் பிரம்மாண்ட படகு அலங்கார போட்டியானது நடைபெற்றது. அரசு துறைகள் பங்கேற்ற இப்போட்டியில் ஜல்லிக்கட்டு காளை, வன விலங்குகள் மற்றும் அரசு திட்டங்களை சித்தரிக்கும் வண்ணமயமான படகுகள் அணிவகுத்து சென்றன. கண்களை கவர்ந்த இந்த அணிவகுப்பில் ஊராட்சி ஒன்றியத்தின் படகு முதல் பரிசையும் தோட்டக்கலைத்துறை 2 பரிசையும் வென்றன. ஏரியில் படகு சவாரி செய்து கொண்டே இந்த அழகிய காட்சியை கண்டு ரசித்து சுற்றுலா பயணிகள் மிகுந்த உற்சாகமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: மாவட்ட செய்திகள். சென்னை மத்திய கூட்டுறவு அச்சகத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கழிவறை வசதிகளை ஏற்படுத்துவது உள்ளிட்ட 47 தீர்மானங்கள் மாமன்ற கூட்டத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டன. திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு டோங்கிரே பிரவீன் உமேஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். வைகாசி விசாகத்தையொட்டி சென்னை திருச்செந்தூர் இடையே அதிவிரைவு சிறப்பு ரயில் வரும் 29 தேதி இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜெர்மனியின் மியூனிக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவு தகுதிச் சுற்றில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜோனதன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் முதல் சுற்று ஆட்டத்தில் டானிஷா கிராஸ்டோ, த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் சீன் சி, லிம் சியூ சீன் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆனைமங்கல செப்பேடுகளை

பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஓரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:40. மகிழ்ச்சியான மாலை வணக்கம் நேர்களை. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திரை கானங்களை இனி கேட்க போறீங்க. மதுரை தென்றல்

0: எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.
4: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
5: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சி இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.
0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுர தென்றல்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: தங்கச்சி
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா.
1: செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூய்மை திருவிழா 2026 செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மாலதி ஹாலம் துவக்கி வைத்தார். வருகின்ற ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் எஸ் மாலதி ஹாலம் தலைமையில் மாவட்டம் முழுவதும் மே மாதம் 25ஆம் தேதி துவங்கி ஜூன் 5 வரை உள்ள 10 நாட்கள் தூய்மை பணியில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் தன் ஆர்வலர்கள் முயற்சியோடு தூய்மை பணி மாவட்டம் முழுவதும் துவங்கியுள்ளது. வீடுதோறும் மக்கும் குப்பைகள் மற்றும் மக்காத குப்பைகள் பொதுமக்கள் தரம் பிரித்து அளிக்க வேண்டும் எனவும் மற்றும் நகர் தூய்மையின் அவசியத்தை உரைக்கும் நோக்கில் கை ஏடுகளை வீடுதோறும் விநியோகித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தினமும் குப்பைகளை தரம் பிரித்து தரும் இல்லங்களுக்கு கிரீன் ஹோம் என்ற பாராட்டு சான்றிதழ்களும் மாவட்ட ஆட்சியர் வழங்க உள்ளார். அதே போல் ஒரு தெருவில் 1க்கு மேற்பட்ட கிரீன் ஹோம்கள் உருவானால் அந்த தெருவிற்கு கிரீன் ஸ்ட்ரீட் என்ற பெயரிடப்பட உள்ளது. சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் உள்ள இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் தேசிய மாணவர்கள் சவால் திட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் வருகின்ற ஜூன் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் சென்னையில் உள்ள எண்ணெய் ஓட்டி நீருக்கடியில் ரோபோட்டிக் பயிலரங்கம் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னோடி கருத்தரங்கமாக தேசிய நீருக்கடியில் இயங்கும் ரோபோட்டிக் பயிலரங்கம் நடைபெற்றது. கடல்சார் தொழில்நுட்பங்கள் மற்றும் நீருக்கடியில் இயங்கும் ரோபோட்டிக்ஸ் துறையில் பணியாற்றும் ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள், தொழில் வல்லுநர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், மாணவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் ஒன்றிணைப்பதை இந்த பயிலரங்கத்தின் நோக்கமாக கொண்டு இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் சுமார் 300க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சென்னை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் வெயிலின் தாக்கத்திலிருந்து விலங்குகள் மற்றும் பறவைகளை காக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. வண்டலூர் பகுதியில் அமைந்துள்ள இந்த பூங்காவில் 2000க்கும் மேற்பட்ட விலங்குகள் பறவைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. வெயிலின் தாக்கம் அதிகரித்து உள்ளதால் பறவைகளின் கூடுகளில் குளிர்ச்சியான சூழல் உருவாக 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை தண்ணீர் பீச்சு அடிக்கப்படுகிறது. குரங்குகளுக்கு ஷவர் முறையில் தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாம்புகளுக்கு சொட்டு நீர் பாசன முறையில் ஈரப்பதம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் யானைகள், காண்டாமிருகம், நீர் யானை மற்றும் சிம்பான்சி போன்ற விலங்குகளுக்கு வெப்பத்தை குறைக்க ஷவர் குளியல் மற்றும் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சிங்கங்கள், புலி மற்றும் கரடிகளுக்கு உடல் வெப்பத்தை தணிக்க இறைச்சியுடன் கூடிய ஐஸ் கட்டி சிறப்பு உணவாக வழங்கப்படுகிறது. பறவைகளின் கூடுகளின் மீது சணல் சாக்குகள் போர்த்தப்பட்டு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை தண்ணீர் தெளித்து குளிர்ச்சியான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் நடந்து செல்லும் பாதையில் வெப்பத்தை தணிக்க தண்ணீர் தெளிப்பான் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் குளிர்ந்த குடிநீர் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. கோடை விடுமுறையில் வரும் சுற்றுலா பயணிகளுக்காக சஃபாரி வாகனங்கள் மற்றும் பாதை புதுப்பிக்கப்பட்டு புத்துணர்ச்சியுடன் வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. கோடை கால வெப்பத்தின் விலங்குகளை பாதுகாப்பதோடு பொதுமக்களுக்கு பூங்காவை மகிழ்ச்சியாக சுற்றி பார்ப்பதற்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தரமணியில் உள்ள இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சென்னையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனம் ஆடை அலங்கார வடிவமைப்பு கண்காட்சி மற்றும் பட்டமளிப்பு விழா ஆடை அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மாலினி வி சங்கர் அவர்கள் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் சிறப்பு அம்சமாக ஆடை அலங்கார வடிவமைப்புகள், ஆடை மற்றும் வாழ்க்கை முறை அணிகலன், தோல் வடிவமைப்பு, பின்னல் ஆடை வடிவமைப்பு மற்றும் ஜவுளி வடிவமைப்பு ஆகிய துறைகளிலிருந்து பட்டம் பெறும் மாணவர்களின் படைப்பாற்றல், பயணம் மற்றும் கல்வி திறன்களின் உச்சகட்டமாக அமைந்தது. மாடல்கள், புதுமையான ஆடைகள் மற்றும் அணிகலன்கள் அணிந்து படைப்பாற்றல், கைவினை திறன் மற்றும் சந்தை பொருத்தம் ஆகியவற்றை சரியான கலவையை வெளிப்படுத்தி மாணவ மாணவிகள் மேடை மீது வலம் வந்தனர்.
0: இதுவரை நீங்கள் கேட்டது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா.

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை 25,530 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை நீட்டிப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்காக 25,530 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலங்களுக்கு இடையே உணவு தானியங்களை கொண்டு செல்வதற்கும் பொது விநியோக கட்டமைப்பை நவீனப்படுத்துவதற்கும் இந்த திட்டம் உதவிடும் என அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் இதில் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொது விநியோக திட்ட பயனாளிகளின் விவரங்கள், இத்திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் குறைகளை தெரிவிப்பதற்கான சேவை, உணவு தானியங்களை கொண்டு செல்லும் வாகனங்களை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் போன்றவற்றில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்தும் திட்டத்தை 25,500 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வறுமையை அகற்றுவதற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதன் மூலம் இதன் செயலாக்கத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் காதி பொருட்களின் விற்பனை 187,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் இதனை பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் குறித்தும் உரங்களின் கையிருப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 130,000 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு 2022 385,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது 3 மடங்கு அதிகமாகும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் உயரிய சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையிலான இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்த திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை வெளிப்படைத்தன்மையுடன் குறித்த காலத்திற்குள் செயல்படுத்துமாறு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அனைத்து துறை செயலர்கள் மற்றும் தலைவர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அனைத்து அறிவிப்புகளும் இதன் அடிப்படையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில்

0: வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ராஜஸ்தானை ஒட்டிய எல்லைப்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக விரிவான ஒருங்கிணைந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. எல்லைப்பகுதியில் ஊடுருவல்களையும் போதைப்பொருள் கடத்தலையும் தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த கொள்கைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடகாவில் முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பான காங்கிரஸ் தலைவரின் முடிவினை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரன்தீர் சிங் சுர்ஜிவாலா இன்று பெங்களூருவில் அறிவிக்க உள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக திரு ரன்தீர் சிங் சுர்ஜிவாலா இன்று பெங்களூரு வரவுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் இந்த பிரச்சினையில் கட்சி தலைமை எடுத்த முடிவுகள் குறித்த விவரங்கள் தமக்கு தெரியாது என்றும் திரு பரமேஸ்வரா தெளிவுபடுத்தினார். இதற்கிடையே சற்று முன் பெங்களூரு வந்த திரு ரன்தீர் சிங் சுர்ஜிவாலா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு ஏதும் விடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பாக முடிவு ஏதும் எட்டப்படவில்லை என்றும் திரு ரன்தீர் சிங் சுர்ஜிவாலா தெரிவித்தார். கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயனின் இல்லம் உட்பட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். திருவனந்தபுரத்தில் உள்ள திரு பினராயி விஜயன் இல்லத்தில் இன்று காலை முதல் சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இதற்கிடையே இந்த சோதனையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் புதுதில்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திராவில் அடுத்து நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் பெண்களுக்கு 33% இடங்கள் வழங்கப்பட உள்ளதாக தெலுங்கு தேசம் அறிவித்துள்ளது. அமராவதியில் நடைபெற்ற அக்கட்சியின் வருடாந்திர மாநாட்டில் தேசிய செயல் தலைவர் திரு நர லோகேஷ் இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டார். நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்டம் செயல்பாட்டிற்கு வந்தாலும் வராவிட்டாலும் தமது கட்சி இதனை செயல்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். நாட்டிலேயே முதல் முறையாக தெலுங்கு தேசம் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு நர லோகேஷ் தெரிவித்தார். பீகாரில் ஹெலிகாப்டர் சுற்றுலாவிற்கு ஊக்கமளிக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹெலிகாப்டர் முனையங்கள் வால்மீகி நகர் மற்றும் கெய்மூர் ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளிலும் சுற்றுலாவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. வெளிநாடுகளின் அச்சுறுத்தல்கள் தொடர்பான உளவு தகவல்களை ஒருங்கிணைக்க ஏதுவாக இந்த குழுமம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக ஜப்பான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த குழுமத்தின் செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கவனிப்பதற்கான பிரிவுகள் இதற்கான புதிய சட்டத்தில் இடம்பெறவில்லை என ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் புதிய உலக சாதனையுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜொனத்தன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் தனிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஓங் டிங் சி லிம் சியூ சென் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 24 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். நார்வே செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளார். கொழும்புவில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பைக்கான மகளிர் கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இன்று இந்தியா 110-24 என்ற புள்ளிக் கணக்கில் மாலத்தீவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டத்தை 25,530 கோடி ரூபாய் செலவில் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காதி பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுகாதார திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜப்பானில் தேசிய உளவு குழுமத்தை ஏற்படுத்துவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25 இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் உடன் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய நமது பண்ணை செய்தியில் நெற்பயிருக்கு ஏற்ற நுண்ணுயிர் உரங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே ஜி சபரிநாதன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: இந்த நுண்ணுயிரிகள் பூஞ்சானங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா அவங்க எதுவும் ஆதாரங்கள் கொண்டு வரணுமா?
4: இல்ல, எதுவுமே கொண்டு வர வேண்டியது இல்லை. இப்ப நாம வந்து திட வடிவ உயிர் உரம் வேணுமா, திரவ வடிவ உயிர் உரம் வேணுமா, என்ன பயிர், பயிரோட நிலை என்ன அப்படிங்கறத மட்டும் அவங்க சொன்னா போதும். அந்த பயிருக்கு ஏற்ற நுண்ணுயிர் உரங்களை நாங்களே சொல்லி கொடுத்துருவோம். இப்ப அதே மாதிரி தானிய பயிர் நெல் வேணும் அப்படிங்கிறப்ப அசோஸ் பயிரிலும் பாசோ பாக்டீரியா போடுங்க, அப்புறம் பொட்டாஸ் சாலுபிளைசிங் பாக்டீரியா போடுங்கன்னு சொல்லுவோம். பயிர் வகை பயிர்கள் நான் போட போகிறேன் அப்படிங்கிற டைமில் ரைசோபியத்தை போடலாம். இப்போ ரைசோபியமானது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம இல்லை நம்ம நெல்லுக்கு அடுத்தபடியாக பயிர் வகை பயிர்கள் போடுவாங்க. அதாவது ரைஸ் ஃபாலோ பல்சஸ்ம்பாங்க, நெல்லுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய உளுந்து. அதே மாதிரி நம்ம மானாவரியெலாம் நிறையா பேர் உளுந்து நம்ம விவசாயிகள் போடுறாங்க. அப்படி இருக்க டைமில் பெரிய அளவில் உரமோ எதுவுமோ சத்துக்கள் கொடுக்கறதில்ல. அந்த மாதிரி பண்ணுற டைமில் இந்த ரைசோவையும் விதையேற்றி பண்ணிட்டாலே விவசாயிகள் 30% உரத்தேவையை குறைக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிச்சிப்பாங்க. நீங்கள் யோசிக்கலாம், இந்த நுண்ணுயிர் உரங்களை எவ்வளோ உபயோகப்படுத்துகிறோம், என்ன விவசாயிகளுக்கு பெரிய பலன் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த வகையான நுண்ணுயிர் உரங்களை உபயோகப்படுத்துகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தலைச்சத்து கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர் உரங்களை உபயோகப்படுத்துகிறப்ப 30% குறைக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த விவசாயிகள் இதை பண்ணுறதுனால என்னாங்கன்னா மண் அதை பழைய நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த நுண்ணுயிர்கள் மட்டும்தான் ஒரே வழி. ஒரு 100 லிட்டர் பால் இருக்குது, ஒரு 50 ml 100 ml நம்ம உரம் ஒரு விட்ட உடனே எப்படி முழுசும் தயிராகிருதோ அதை மாதிரி உங்கள் வயலை நினச்சிக்கோங்க. இந்த நுண்ணுயிர் உரங்களை அவங்க வயலில் போடுறதுனால தயிர் மாதிரி இந்த நுண்ணுயிர் உரங்களானது பெருகிடும். தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர் உரங்களையும் குறைக்கும், உங்கள் பயிருக்கு இயற்கையாகவே உங்கள் பயிரில் இருக்கும் சத்து, ஆனால் பயிர்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். அதை கிடைக்கக்கூடிய நிலையிலே மாற்றக்கூடிய திறனும் இந்த நுண்ணுயிர்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்குது. உயிர் உர தொழில்நுட்பம் அது சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த உயிர் உரங்களை எப்படி பண்ணோம், ஒவ்வொரு நிலை என்னென்ன நிலையில் இதை பண்ணணும், இதோட குவாலிட்டி கண்ட்ரோல் தர மேம்பாடு எப்படி பண்ணணும். ஏன்னா எங்கக்கிட்ட வந்து தனி லேப் இருக்குது, குவாலிட்டி கண்ட்ரோல் லேப்னு இருக்குது, அதே மாதிரி ப்ரொடக்ஷன் லேப்னு இருக்குது. அது மூலமாக எப்படி உற்பத்தி பண்ணுறோம், எப்படி தரக்கட்டுப்பாடு பண்ணுறோம், இவங்க இந்த மைக்ரோரைஸெல்லாம் ஒரு விவசாயிகள் வந்து ஓரளவு ஒரு குழுவாக சேர்ந்து என்ன பண்ணலான்னா தாங்களே தங்களுக்கு தேவையான மைக்ரோரைஸாக நுண்ணுயிர் உரத்தை உற்பத்தி பண்ணிக்கலாம். மேலும் மகளிர் சுய உதவி குழுலாம் நிறையா இது பண்றாங்க,
3: உயிர் உரங்கள் பண்றாங்க.
4: ஆமா பண்றாங்க.
3: நாங்க இப்ப மேலவளவுல இருந்து வந்து கூட சொன்னாங்க, உயிர் உரங்கள் நாங்க பண்றோம். அது மாதிரி நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல தான் பயிற்சி எடுத்துக்கிட்டோம். அதனால எங்களுக்கு வந்து 15 பேர் இருந்து உயிர் உரங்கள் நாங்க உற்பத்தி பண்றோம்.
4: சந்தோஷம்
3: அப்படின்னு சொன்னாங்க.
4: சந்தோஷம் மேடம். இப்ப எப்படி ஒரு காளான் வளர்ப்பு பண்ணுதாங்க, ஒரு ட்ரைகோடர்மா அந்த மாதிரி என்ன செய்யலாம்னா, இதை மாதிரி ஒரு மிக எளிதாக சில நுண்ணுயிர் உரங்களுக்கு தகுந்த ஆய்வகம் வேணும். எல்லா நுண்ணுயிர் உரங்களையும் விவசாயிகளால் பண்ண முடியாது. பட் இந்த வயல் பயிர்கள் மூலமாக தொட்டி இப்போ அசோலா ஒரு விவசாயி உற்பத்தியை பெருக்கணும்னு செஞ்சோன்னா தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி ஒரு மைக்ரோரைசாவை பண்ணணும் அப்படின்னா ஒரு தகுந்த பயிற்சிக்கு அப்புறமா அவர் மைக்ரோரைசாவை உற்பத்தி பண்ண முடியும். தன் அவர் வியாபார ரீதியாக பண்ணாட்டினாலும் தன்னோட வயலுக்கு தேவையான நுண்ணுயிர் உரத்தை தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியும். அதுக்கான வழிவகை நாங்கள் அப்பப்போ நாங்கள் பயிற்சிகள் தரோம், அதுக்கான அறிவிப்பும் நாங்கள் அப்பப்போ கொடுக்குறோம். விவசாயிகள் எந்த உர தேவைக்குனாலும் வேளாண் நுண்ணுயிரியல் துறை, வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியில் மதுரைக்கு வந்தீங்கன்னா அனைத்து வகையான உயிர் உரங்களும் நாங்கள் விவசாயிகளுக்கு உற்பத்தி பண்ணித்தரோம்.
2: இதுவரை நெற்பயிருக்கேற்ற நுண்ணுயிர் உரங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே ஜி சபரிநாதன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம்.

நிறைவு பெற்றது இன்றைய பண்ணை செய்தி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணும் மணியும். இன்றைய நமது மண்ணு முனையும் நிகழ்ச்சியில் விதை பரிசோதனை. நல்ல மகசூல் எடுப்பதற்கு தரமான விதைதானா என்பதை பரிசோதனை செய்ய வேண்டியது மிக அவசியம். விதை பரிசோதனை குறித்து பல தகவல்களை தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். முதலில் மதுரை விதை பரிசோதனை நிலையத்தின் விதை பரிசோதனை அலுவலர் எம் மகாலட்சுமி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
1: தரமான விதையின் அவசியத்தையும் விதை பரிசோதனையின் முக்கியத்துவத்தையும் பற்றி சொல்ல விரும்புகிறேன். நமது கிராமப்புறங்களில் சில சொலவடைகள் உண்டு. உதாரணமாக பார்த்தால், வித்தின்றி விளைச்சல் இல்லை, சொத்தை போல் வித்தை பேணு, விதை பாதி வேலை பாதி என்று சொல்ல கேட்டிருப்பீர்கள். இதிலிருந்து விதைதான் விவசாயத்தின் முக்கிய இடுபொருள் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக கிராமங்களில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பு ஆடி மாதத்தில் கோவில்களில் முளைப்பார் திருவிழா நடப்பதை பார்த்திருப்போம். அதன் முக்கிய கருப்பொருளே விதை பரிசோதனை தான். இதில் விவசாயிகள் அந்தாண்டு விளைச்சலில் வந்த விதை குவியலில் இருந்து கொஞ்சம் விதைகளை குப்பை மண்ணோடு சேர்த்து தண்ணீர் தெளித்து இளம் வெயில் படும்படியாக வைத்து சிறிது நாள் கழித்து அதன் முளைப்பு திறனை தெரிந்து கொள்வார்கள். அதை வைத்தே அந்த வருடம் எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் என்பதை தோராயமாக கணிப்பார்கள். மேலும் முளைப்பு திறன் குறைவாக உள்ள விதைகளை தவிர்ப்பதால் பெரிய நஷ்டத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். இந்த விஷயத்தையே நமது விதை பரிசோதனை நிலையத்தில் விஞ்ஞான பூர்வமாக பகுப்பாய்வு செய்து வருகிறோம். நல்ல தரமான விதையை பயன்படுத்தினால் 25% மகசூல் அதிகம் கிடைப்பதாக ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கின்றன. விவசாயிகள் விதையை தேர்ந்தெடுக்கும் போதும் சரி, அல்லது முந்தைய பருவத்தில் அறுவடை செய்த விதைகளை பயன்படுத்தும் போதும் சரி, அந்த விதையின் முளைப்பு திறனை தெரிந்து பயிர் சாகுபடி செய்தால் அதிக பலன் கிடைக்கும். சராசரியாக எந்த ஒரு விதையும் விதைக்காக அறுவடை செய்து 9 மாதங்கள் வரை அதன் முளைப்பு திறன் குறையாது. ஆனால் சில எண்ணெய் வித்து பயிர்களான நிலக்கடலை, எள் போன்ற பயிர்களில் 6 மாதத்திற்கு பின் முளைப்பு திறன் குறைய வாய்ப்பிருக்கிறது. அதனால் விவசாயிகளுக்கு எது நல்ல விதை என்று தெரிந்து கொள்ள தமிழக அரசின் கீழ் செயல்பட்டு வரும் விதைச்சான்று மற்றும் அங்ககச்சான்று இயக்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் விதை பரிசோதனை நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட மாவட்டத்திற்கு ஒரு விதை பரிசோதனை நிலையம் என 30 விதை பரிசோதனை நிலையங்கள் உள்ளன. இந்த வசதியை பயன்படுத்தி விவசாயிகள் தங்கள் விதையின் தரத்தை பரிசோதனை செய்து விதைப்பதே மிகவும் நல்லது. என்னதான் நிலத்து மண் வளமாக இருந்தாலும் விதை வீரியமாக இல்லாவிட்டால் காரியம் கெட்டு போகும். மனித உடல் நலத்திற்கு இரத்த பரிசோதனை எவ்வளவு முக்கியமோ அதுபோல விவசாயத்திற்கு விதை பரிசோதனையும் முக்கியம். இப்போது விதை பரிசோதனை நிலையங்கள் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்வோம். நமது தமிழ்நாட்டில் 1970 மதுரை உட்பட 7 விதை பரிசோதனை நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. இதில் மதுரை விதை பரிசோதனை நிலையமானது அக்டோபர் 1970 செயல்பட தொடங்கியது. ஆரம்பத்தில் மதுரை திருநகரில் ஒரு வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வந்தது. பின்னர் மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் 8.8 லட்சம் மதிப்பீட்டில் 506 சதுர மீட்டர் பரப்பளவில் புதிதாக கட்டடம் கட்டப்பட்டு 1989 ஜூலை 10 முதல் செயல்பட்டு வருகிறது. அதன் பின்னர் விதை பரிசோதனையின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு புதிதாக 18 விதை பரிசோதனை நிலையங்களை துவங்கி அவை 1/5/2010 முதல் செயல்பட தொடங்கின. அவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட ஆய்வகங்களில் தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மற்றும் பரமக்குடி ஆகிய 5 ஆய்வகங்கள் மதுரை விதை பரிசோதனை அலுவலர் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. விதை பரிசோதனை நிலையத்தில் விதை மாதிரிகளை முறையாக பெறுவதற்காக வரவேற்பறையும், பகுப்பாய்வு செய்ய உபகரணங்கள் அறையும், விதைப்பு பணி செய்ய தனி அறையும், விதையின் முளைப்பு திறனை பரிசோதிக்க குளிர்சாதன வசதி கொண்ட ஜெர்மினேஷன் ரூம் எனப்படும் முளைப்பு திறன் அறையும், மேலும் ஆய்வு செய்யப்பட்ட விதை மாதிரிகளை பரிந்துரைக்கப்பட்ட காலத்திற்கு பராமரிக்க காப்பு விதை மாதிரி சேமிப்பு அறை, காட் சாம்பிள் ரூம் சொல்வார்கள், இது போன்ற வசதிகள் உள்ளன. இதில் பரிந்துரைக்கப்பட்ட வெப்ப அளவும், ஈரப்பதம் மற்றும் ஒளி அளவு முறையாக பராமரிக்கப்படுகிறது. மேலும் விதை மாதிரிகளை சரியாக ஒப்பீடு செய்ய வல்லுநர் விதை மாதிரிகளை கொண்ட சீடு ஹெர்பேரியமும் பராமரிக்கப்படுகிறது. விதை பரிசோதனை அலுவலராகிய எனது முக்கிய பணி என்னவென்றால், எனது கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து விதை பரிசோதனை நிலையங்களுக்கும் அவ்வப்போது நேரடியாக சென்று ஆய்வு செய்து அங்கு நடைபெறும் விதை மாதிரிகளை பெறுதல், பகுப்பாய்வு செய்தல் மற்றும் ஆய்வு முடிவுகளை காலதாமதமின்றி ஸ்பெக்ஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்தல் போன்ற

0: பணிகளை மேற்பாவை செய்வதாகும். தரமான விதை என்பது பிறரக கலப்பு இல்லாத நிர்ணயிக்கப்பட்ட அளவு முளைப்பு திறன், ஈரப்பதம், புற தூய்மை கொண்டதாகும். விவசாயிகளுக்கு தரமான விதைகளை உற்பத்தி செய்து விநியோகம் செய்வதை உறுதிப்படுத்துவதே எங்களது முக்கிய பணியாகும். முளைப்பு திறன் பரிசோதனை மூலம் பரிந்துரை செய்யப்பட்ட விதை அளவை உபயோகப்படுத்தி விதை செலவை குறைப்பதும் எங்களுடைய நோக்கங்களில் ஒன்று. தமிழ்நாட்டில் உள்ள விதை சான்று மற்றும் அங்கக சான்று துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து விதை பரிசோதனை நிலையங்களும் சீட் ஆக்ட் எனப்படும் இந்திய அரசின் விதை சட்டம் 1961 பிரிவு 4 உட்பிரிவு 2 படி அறிவிக்கை செய்யப்பட்டு சீட் ரூல்ஸ் எனப்படும் விதை விதிகள் 1968 வழிகாட்டுதலின்படி நல்ல முறையில் செயல்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு விதை பரிசோதனை நிலையத்திலும் 3 வகையான விதை மாதிரிகள் பெறப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. அதாவது சர்டிபைட் சாம்பிள்ஸ் எனப்படும் சான்று விதை மாதிரிகள், அபிசியல் சாம்பிள்ஸ் எனப்படும் ஆய்வாளர் விதை மாதிரிகள் மற்றும் சர்வீஸ் சாம்பிள்ஸ் எனப்படும் பணி விதை மாதிரிகள். இவ்வாறு பெறப்பட்ட விதை மாதிரிகளில் புற தூய்மை, முளைப்பு திறன், ஈரத்தன்மை போன்ற காரணிகளுக்காக பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. முதலாவதாக நம்ம பார்க்கவிருக்கும் காரணி விதையின் புற தூய்மை. ஒரு சொலவடை உண்டு, கல்லும் மண்ணும் களை விதையும் இல்லாத விதையே உழவுக்கு முதல் என்று சொல்வார்கள். பொதுவாக தரமான விதைகளுக்கு ஜெனடிக் பியூரிட்டி எனப்படும் இன தூய்மையும் பிசிக்கல் பியூரிட்டி எனப்படும் புற தூய்மையும் இரண்டுமே மிகவும் அவசியமாகும். விதைகளில் இன தூய்மையானது வயலிலே ஆய்வின் போது சரிபார்க்கப்படுகிறது, அதாவது கலவன் எடுத்தல் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதன்பின் விதைகளை நன்கு காய வைத்து ஈரப்பதத்தை குறைத்து விதையை சுத்தம் செய்வதால் விதையுடன் கலந்துள்ள களை விதைகள், அதர் கிராப் சீட்ஸ் எனப்படும் வேறு பயிர் விதைகள் மற்றும் அதர் டிஸ்டிங்கபிஷபிள் வெரைட்டி ODV என்று சொல்வார்கள், அந்த வேறு ரக விதைகள், பதர்கள், நோய் மற்றும் பூச்சி தாக்கிய விதைகளை பிரித்தெடுக்கும் போது விதையின் தரம் உயர்த்தப்படுகிறது. அடுத்ததாக நாம் பரிசோதிக்கும் காரணி முளைப்பு திறன். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது பழமொழி. அதுபோல நல்ல மண், சரியான தட்பவெப்பநிலை மற்றும் நீர் வசதி கிடைக்கும் போது விதையானது அது தொடர்ந்து வளரக்கூடிய தன்மையுள்ள நாற்றுகளை உருவாக்கும். சில நேரங்களில் தொடர்ந்து வளராத நாற்றுகளும் உருவாகும். அதன் அடிப்படையிலேயே பயிரின் முளைப்பு திறன் கணக்கிடப்படுகிறது. ஒவ்வொரு பயிருக்கும் முளைப்பு திறன் மாறுபடும். குறிப்பிட்ட சதவீதத்திற்கும் குறைவான முளைப்பு திறன் கொண்ட விதைகள் தரக்குறைவான விதைகளாக அறிவிக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் அதை சப்ஸ்டாண்டர்ட் சீட்ஸ் என்று சொல்வார்கள். அடுத்தபடியாக நாம் பரிசோதிக்கும் காரணி விதையின் ஈரத்தன்மை. ஒரு விதை குவியலின் ஈரத்தன்மையை பொறுத்தே விதையின் தரம் மற்றும் அதன் சேமிப்பு காலத்தை நாம் நிர்ணயிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் ஈரப்பதம் இருந்தால் விதைகளில் பூச்சி மற்றும் பூஞ்சான பாதிப்பு ஏற்பட்டு அதன் முளைப்பு திறனும் அதன் சேமிப்பும் பெரிதளவு பாதிக்கப்படும். இறுதியாக விதை பரிசோதனை செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னவென்று பார்ப்போம். முதலாவதாக விதை பரிசோதனை செய்து முளைப்பு திறனை தெரிந்து கொண்டால் அதிகப்படியான விதையை எடுக்காமல் தேவையான அளவு விதையை மட்டுமே விதைப்புக்கு எடுக்கும் போது விதைக்கான செலவை மிச்சப்படுத்தலாம். அடுத்தபடியாக தரமான விதையை பயன்படுத்தினால் போதிய பயிர் எண்ணிக்கை பராமரிக்கப்பட்டு நிறைவான மகசூல் கிடைக்க வாய்ப்புள்ளது. விதை பரிசோதனை மூலமாக பிற பயிரோ பிற ரகமோ கலப்படம் தவிர்க்கப்படுவதால் பயிரின் இன தூய்மை பாதுகாக்கப்பட்டு பயிருக்கு நல்ல விலை கிடைக்கிறது. அடுத்ததாக களை விதை இல்லாத விதைகளை விதைப்பதால் களை செடிகளின் தொல்லை குறையும். இதனால் களையெடுக்கும் செலவும் மிச்சமாகும். மேலும் விதை பரிசோதனை மூலமாக ஈரத்தன்மையை தெரிந்து கொண்டால் தேவையான ஈரப்பதத்திற்கு கொண்டு வந்து விதைகளை நீண்ட நாள் சேமிக்க முடியும். இதனால் விதையின் முளைப்பு திறன் பாதுகாக்கப்படும். இறுதியாக விதைகளின் தரமறிந்து தரமான விதைகளை விதைப்பதால் பயிர்களில் பூச்சி பூஞ்சான நோய் தாக்குதலை தவிர்க்கலாம். இதனால் பயிர் பாதுகாப்பு செலவு குறைகிறது. எனவே விவசாய பொதுமக்களே, விதைகளை நிலத்தில் விதைக்கும் முன்னால் அதன் தரத்தை தெரிந்து விதைப்பது மிகவும் நல்லது. ஆகவே விவசாயிகள், விதை உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள் தாங்கள் உற்பத்தி செய்யும் மற்றும் விற்பனை செய்யும் விதைகளின் விதை மாதிரிகளை விதை பரிசோதனை நிலையத்திற்கு அனுப்பி விதையின் தரத்தை தெரிந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விதை மாதிரிகளை அனுப்பும் போது உங்கள் முழு முகவரியுடன் அந்தந்த பயிருக்குரிய விதை மாதிரி அளவுடன் பயிர், ரகம், குவியல் எண் போன்ற விவரங்களை தெளிவாக குறிப்பிட்டு அதற்கு பரிசோதனை கட்டணமாக ₹80 வீதம் செலுத்தி விதையின் தரத்தை தெரிந்து கொள்ளலாம். விவசாயிகள் அனைவரும் தரமான விதையை விதைத்து நிறைவான மகசூல் பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகளுக்கு மேலும் ஒரு கூடுதல் தகவலை தர விரும்புகிறேன். இப்போது மதுரை விதை பரிசோதனை அலுவலர் கட்டுப்பாட்டில் 6 விதை பரிசோதனை நிலையங்கள் இயங்குவது போல தமிழ்நாட்டில் மொத்தம் 7 விதை பரிசோதனை அலுவலர்கள் உள்ளார்கள். அவர் ஒவ்வொருவரின் கீழும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ள விதை பரிசோதனை நிலையங்கள் இயங்கி வருகின்றன. எனவே விவசாயிகள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள விதை பரிசோதனை அலுவலகங்களை அணுகி தங்கள் விதை மாதிரிகளை கொடுத்து விதையின் தரத்தை தெரிந்து கொண்டு அதிக விளைச்சல் பெற அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: விதை பரிசோதனை குறித்து மதுரை விதை பரிசோதனை நிலையத்தின் விதை பரிசோதனை அலுவலர் எம் மகாலட்சுமி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். விதை பரிசோதனை குறித்து விதை முதுநிலை

0: வேளாண் அலுவலர் எஸ் கமலா ராணி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
1: வேளாண்மை துறையை சார்ந்த விதை பரிசோதனை நிலையத்தில் வரப்படுகின்ற மூன்று வகையான விதைகளான சான்று விதை மாதிரிகள், ஆய்வாளர் விதை மாதிரிகள் மற்றும் பணிவிதை மாதிரிகளுக்கு என்னென்ன பரிசோதனை இங்கு மேற்கொள்ளப்படுகிறோம் என்பதை பற்றி விளக்க உள்ளேன். முதலாவதாக சான்று விதை மாதிரிகள். சான்று விதை மாதிரிகளுக்கு சராசரியாக நாம் ஐந்து வகையான பரிசோதனைகளை மேற்கொள்கிறோம். முதலாவதாக முளைப்பு திறன், இரண்டாவது சுத்தத்தன்மை, ஈரப்பதம், பிற ரக கலவனின்றி இருத்தல், பிற தானிய விதைகள் ஆகிய ஐந்து விதமான பரிசோதனைகளை மேற்கொள்கிறோம். ஆய்வு விதை மாதிரிகளுக்கு புற தூய்மை மற்றும் முளைப்பு திறன் பரிசோதனையும், பணிவிதை மாதிரிகளுக்கு வேளாண் பெருமக்கள் மற்றும் வேளாண் விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் வேளாண் விதை விற்பனையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க முளைப்பு திறன் மட்டுமோ அல்லது ஏனைய பரிசோதனைகளோ அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு செய்து தருகின்றோம். இதற்கான முடிவறிக்கை அனைத்தும் ஸ்பெக்ஸ் என்ற இணையதளம் மூலம் அவர்களுக்கு அனுப்பப்பட்டு விடுகிறது. நெல் விதை மாதிரிகளுக்கு 400 கிராம் என்பது சமர்ப்பிக்கப்பட்ட விதை மாதிரி என்றால் நாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் விதை மாதிரி அளவு 40 கிராம் ஆகும். அதை நாம் எவ்வாறு குறைக்கின்றோம் என்றால் ஒன்றுபட்ட விதை மாதிரிகள் ஹோமோஜீனியஸ் சீட் மிக்சர் எனப்படுகின்ற மாதிரியை கலக்குதல் மற்றும் பிரித்தல் முறையில் மண் பிரிக்கும் கருவி கொண்டு நாம் அதை 400 கிராம் அளவிலிருந்து 40 கிராம் எடை அறைவாக பிரித்தெடுக்கிறோம். மேலும் இந்த கருவியானது பெரிய அளவில் உள்ள விதைகள் மற்றும் உமி உள்ள விதைகளை குறைத்து எடுப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. மேலும் ஒற்றை சிறிய விதைகளை கொண்ட கத்தரி, தக்காளி, மிளகாய் போன்ற சிறிய விதைகளை கரண்டி முறையிலும், பஞ்சு நீக்காத பருத்தி போன்ற விதைகளை கரம் பிரித்தும் முறை கொண்டும் நாம் தேவையான ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் ஆய்வு விதை மாதிரிகளை முதலாக பிரித்து எடுத்துக் கொள்கின்றோம். இந்த மாதிரிகளுக்கு புற தூய்மைக்கான ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம். புற தூய்மைக்கான ஆய்வுகளில் நாம் என்னெல்லாம் பார்க்கிறோம் என்றால் தூய விதை, பிற தானிய விதைகள், உயிர்ப்பற்ற பொருட்கள் மற்றும் களை விதைகள் ஆகியவற்றை நாம் ஆய்வு செய்கின்றோம். முதலாவதாக பிரித்தெடுக்கப்பட்ட ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்ற ஆய்வு விதைகளை சீட் ட்ரோயர் எனப்படும் காற்று மூலம் பதர் நீக்கும் கருவி கொண்டு உமி போன்ற எடை குறைவான பொருட்களை நாம் பிரித்தெடுத்து அதற்கான எடையை குறித்துக் கொள்கிறோம். பின்பு மீறி விதைகளை விதை தூய்மை பகுப்பாய்வு பலகை எனப்படும் பியூரிட்டி போர்டு எனப்படும் கருவி கொண்டு பிற ரக விதைகள், களை விதைகள் மற்றும் கசடுகளை பிரித்து அவற்றின் அடையாளங்களும் அதன் பெயர்களையும் எழுதி அதை எடையின் அடிப்படையில் சதவீதமாக நாம் வெளிப்படுத்துகின்றோம். பொதுவாக கொள்ளு பயிருக்கு 90%, கீரை, கேரட், மல்லி போன்ற பயிர்களுக்கு 95%, கடலை, பாலக்கீரை, பீட்ரூட், முருங்கை போன்ற பயிர்களுக்கு 96%, கேழ்வரகு போன்ற தானியங்கள், எள் போன்றவற்றுக்கு 97%, நெல், கம்பு, சோளம், மக்காச்சோளம், பயிர் வகை பயிர்கள், சூரியகாந்தி, பருத்தி, காய்கறி பயிர்கள் ஆகியவற்றுக்கு 98%, வெண்டைக்கு 99%, சுத்தத்தன்மை இருப்பது அவசியம். அடுத்ததாக முளைப்பு திறன். புற தூய்மை செய்யப்பட்ட விதைகளிலிருந்து விதைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. முளைப்பு திறனுக்கு ஒவ்வொரு பயிரையும் ஏற்றவாறு முதல் கணக்கெடுப்பு நாள் மற்றும் இறுதி கணக்கெடுப்பு நாட்கள் மாறுபடுகின்றன. இறுதி கணக்கெடுப்பு நாட்களில் வளர்ந்துள்ள நாற்றுகளை எவ்வாறு பிரித்து கணக்கிடுகிறோம் என்றால் இயல்பான நாற்றுகள், இயல்பற்ற நாற்றுகள், கடின விதைகள், உயிரற்றது, முளைவிடாத உயிருள்ள விதைகள் என்று 5 வகையாக பகுப்பாய்வு செய்து அதன் முளைப்பு திறனை வெளியிடுகின்றோம். இயல்பான நாற்றுகள் என்றால் என்ன என்றால் இறுதி கணக்கெடுப்பு நாட்களில் நன்கு வளர்ந்த விதை இலைகளையும் கொண்டதை இயல்பற்ற நாற்றுகள் என்கிறோம். இந்த நாற்றுகள் விவசாயத்தில் ஃபீல்டில் நம்ம சோயிங் பண்ணாலும் நல்ல விதமாக முழு பலனை பெற்று விவசாயிகள் நல்ல வகையான வளர்ச்சியை பெறுவார்கள். இயல்பற்ற நாற்றுகள் என்பது சிதைந்த நாற்றுகள், வளர்ச்சி குன்றிய நாற்றுகள் மற்றும் அழுகிய நாற்றுகள். கடின விதைகள் என்பது பயிர் வகை பயிர்களில் காணப்படக்கூடியது. இந்த விதைகள் ஈரத்தை உறிஞ்சாமல் நாம் எவ்வாறு விதைக்கின்றோமோ அவ்வாறே இருக்கும், அதை கடின விதைகள் என்கின்றோம். உயிரற்றது என்பது ஆய்வு காலத்தின் முடிவு வரைக்கும் கடினம் இல்லாததாகவும் புதியதாகவும் இல்லாததும் இருக்கும். இந்த விதைகளை நாம் சிறிது அமுக்கி பார்த்தால் பசை போன்ற ஒரு நீர் வெளியிடப்படும். முளைக்காத விதைகள் என்பது ஆய்வு காலம் முடியும் வரை கடினம் இல்லாமலும் முளைக்காமலும் புதிது போலவே இருக்கும். இந்த 5 அடிப்படையில் நாம் முளைப்பு திறனை வெளியிடுகிறோம். மக்காச்சோளத்திற்கு 90%, கொண்டைக்கடலை 85%, நெல், கொள்ளு, எள்ளு போன்ற பயிர்களுக்கு 80%, சிறுதானிய பயிர்களுக்கும் பருத்தி வீரியத்திற்கும் 75%, எண்ணெய் வித்துக்கள், காய்கறிகள் 70%, பருத்தி, ரகம், வெண்டை, காலிஃபிளவர், மல்லி போன்றவை பயிர்களுக்கு 65%, வெள்ளரி, மிளகாய், பாலக், பப்பாளி, கேரட் போன்ற பயிர்களுக்கு 60% முளைப்பு திறன் குறையாமல் இருக்க வேண்டும். சில சமயங்களில் முன்னுரிமை அடிப்படையில் சான்று விதை மாதிரிகளுக்கும் பணிவிதை மாதிரிகளுக்கும் நாம் முடிவறிக்கை அனுப்புகின்றோம். ஏதேனும் சிறு விதைகள் குறிப்பிட்ட அளவுக்கு முளைப்பு திறன் அடையாவிட்டால் அந்த தேர்ச்சி பெறாத விதைகளை மறு ஆய்வுக்கு உட்படுத்தி மறு ஊடகத்தில் அதை விதைப்பு செய்து

0: அதனுடைய வளர்ச்சியை நிர்ணயம் செய்த பின்பறிய தரமற்றதாக அதை அறிவிக்கின்றோம். மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய பரிசோதனை ஈரப்பதம். ஈரப்பதம் என்பது சான்று விதை மாதிரிகளுக்கு மட்டுமே நாம் செய்கின்றோம். பனிவிதை மாதிரிகளில் விவசாய பெருமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஈரப்பதம் கணக்கீடு செய்து தரப்படுகிறது. சான்று விதை மாதிரிகளில் உள்ள ஈரப்பதங்களை ஈரமானி என்ற கருவி கொண்டு செய்கின்றோம். ஈரப்பதம் பரிசோதனை செய்வதற்கு விவசாய பெருமக்கள் தங்களுடைய விதை மாதிரிகளை தனியாக 70 கிராம் 70 காஜ் கனம் கொண்ட பாலித்தீன் கவரில் தனியாக அனுப்ப வேண்டும். துணிப்பையில் அனுப்பினால் அது ஈரத்தை உறிஞ்சுவதால் ஈரப்பதம் அதிகமாக காணப்படும். எனவே ஈரப்பதம் காண்பதற்கான பயிர் வகைகளை தனியாக 70 கிராம் பாலித்தீன் கவரில் போட்டு கொண்டு வர வேண்டும் என்று கேட்கிறோம். இதில் சில விதைகளை நேரடியாக ஈரமானி என்றோ மாஷர் மீட்டர் டிஜிட்டல் மாஷர் மீட்டரில் நேரடியாக பயிரின் ஈரப்பதத்தை காண்கின்றோம். எடுத்துக்காட்டாக நெல் மற்றும் மில்லட்ஸ் போன்ற தானிய வகைகளை நேரடியாக பார்க்கின்றோம். சில வகை பயிர்களுக்கு சீட் ஹார்ட் கடினமாக இருப்பதால் நேரடியாக பார்க்க முடியாத பட்சத்தில் அந்த விதைகளை பயிர் வகை பயிர்கள் மற்றும் எள்ளு மற்றும் கடல் வகை பயிர்களை அரைத்து அதற்பின்பே அதற்கான ஈரப்பதம் பார்க்கப்படுகிறது. ஆகவே அரைக்க வேண்டிய விதைகளை 100 கிராமும் அரைக்க வேண்டாத விதைகளை 50 கிராமும் கொடுத்தனுப்பும் பட்சத்தில் அதற்கான ஈரப்பதத்தை நாம் நிர்ணயம் செய்து காண்பிக்கலாம். ஈரமானி என்பது பயிர் விதைகளில் உள்ள ஈரப்பதத்தை பொறுத்திருக்கும். ஈரமானது அதிகமாக இருந்தால் மின்கடத்து திறன் அதிகமாக இருக்கும். ஈரப்பதம் கம்மியாக இருந்தால் ஈரமானியோட அளவும் கம்மியாக இருக்கும். மேலும் நாம் 1% ஈரப்பதத்தை நாம் குறைத்தால் அந்த விதை குவியலின் சேமிப்பு காலத்தை 2 மடங்காக வந்து நாம் உயர்த்தலாம். அதனால் ஈரப்பதமான பரிசோதனை வந்து மிக மிக முக்கியம். நெல் பயிருக்கு 13%, சிறுதானியம் மற்றும் பப்பாளிக்கு 12%, பருத்தி மற்றும் வெண்டை 10%, பயிர்கள் கடலை எல் முதலியவற்றுக்கு 9%, ஆமணுக்கு தக்காளி கேரட் வெங்காயம் 1.8% ஈரப்பதம் மிகாமல் இருப்பது மிக அவசியமாகும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சோதனை பிறரக கலவன். பிறரக கலவன் சோதனை என்பது நமக்கு சமர்ப்பிக்கப்படும் சான்று விதை மாதிரிகளின் முழு மாதிரிகளுக்கு பார்க்கக்கூடிய விதைகள் ஆகும். அவ்வாறு உள்ள விதைகளை வல்லுநர் விதை கொண்டு ஒப்பீடு செய்து ஆய்வு செய்து அதில் உள்ள பிறரக விதைகளை தனியாக பிரித்தெடுத்து அவற்றை 1000 கிராம் வெயிட் என்ற அடிப்படையிலோ அல்லது 400 கிராமில் எத்தனை பிறரக விதைகள் இருக்குது என்ற அடிப்படையிலோ நாம் வந்து முடிவறிக்கையை செய்கின்றோம். அவ்வாறு செய்யும் பொழுது நெல் பயிர்களுக்கு மட்டும் சதவீதமாகவும் மற்ற ஏனைய பயிர்களுக்கு எண்ணிக்கையிலும் சொல்கின்றோம். இதில் ஆதார விதையான நெல் விதைகளுக்கு 0.5% சான்று விதைக்கு 0.2% மிகாமல் இருக்க வேண்டும். இதற்கு மிகுந்தால் இந்த விதை மாதிரிகள் தரமற்றதாக அறிவிக்கப்படுகின்றது. ஏனைய விதை பரிசோதனையில் முளைப்பு திறனிலோ ஈரப்பதத்திலோ இல்ல சுத்தன்மையிலோ ஒரு விதை மாதிரி தேர்ச்சி பெறாவிட்டால் அதை மறு ஆய்வகத்துக்கு அனுப்ப முடியும். ஆனால் பிறலக கலவனில் ஒரு விதை குவியல் தரமற்றதாக அறியப்படும் பொழுது அவை மறு ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. கடைசியாக நாம் பார்ப்பது பிற தானிய விதைகள். அதாவது நெல் போன்ற பயிர்களில் உளுந்து கடலை போன்ற பயிரோ மற்ற பயிர்கள் இருந்தாலும் அது பிற தானிய விதைகளாக நாம் கருதப்படுகிறது. அதற்கு சதவீதத்தின் அடிப்படையில் நாம் வந்து தரமற்றது தரமில்லாது என்று பிரிக்கிறோம். நாம் வந்து புற தூய்மையில் பிற தானியங்கள் பயிர்கள் பார்த்தாலும் ஆய்வுக்குட்படக்கூடிய விதைகளை மட்டும் பார்க்கிறோம். ஆனா பிற தானிய விதைகள் தனிப்பட்ட சோதனையில் சமர்ப்பிக்கப்படும் மொத்த சான்று விதைகளுக்கும் நாம் வந்து அதை கணக்கில் கொண்டு சதவீதத்தில் வந்து அதை வந்து நாம் வெளிப்படுத்துகின்றோம். இவ்வாறாக 5 வகையான பயிர்கள் பரிசோதனையை செய்கின்றோம். இதை தவிர்த்து மறு மதிப்பீடு செய்யப்படும் சான்று விதை மாதிரிகளோ அல்லது பனிவிதை மாதிரிகளோ பரிசோதனைக்கு வரும் பொழுது பூச்சி தாக்குதல் பற்றிய பரிசோதனை கணக்கிடப்படுகிறது. மக்காச்சோளம் மற்றும் பயிர் வகை பயிர்களில் 1%, நெல் மற்றும் பிற தானியங்களில் 0.5% பூச்சிநோய் தாக்குதல் அதிகமாக இருந்தால் அந்த மாதிரிகள் தரமற்றதாக கருதப்படுகிறது. இவ்வாறு சான்று விதை மாதிரி, ஆய்வாளர் விதை மாதிரி, பனி விதை மாதிரி ஆகிய மாதிரிகள் ஆய்வு உட்படுத்தப்பட்டு அதன் முடிவறிக்கைகள் பெக்ஸ் எனப்படும் இணையதளத்தின் மூலம் விவசாய பெருமக்களுக்கும் விதை சான்று மற்றும் அங்கத சான்று விதை ஆய்வாளர் அலுவலர்களுக்கும் அனுப்பப்பட்டு விடுகிறது. இதில் பனி விதைகள் அனுப்பும் போது விவசாயிகள் தங்களிடம் ஐடி இல்லை என்றால் எங்க அலுவலகத்தில் வந்து அவர்களுக்கு தேவையான குவியலன்கள் பெயர் முகவரி கொடுத்து மின்னஞ்சல் மற்றும் வாட்ஸ்அப் எண் கொடுத்து அவர்கள் பதிவு செய்துவிட்டால் அவருக்கான முடிவறிக்கையினை நாங்கள் வாட்ஸ்அப்பிலோ இல்லனா மின்னஞ்சலிலோ நாங்கள் அனுப்புகின்றோம்.
1: இதுவரை விதை பரிசோதனை குறித்து விதை முதுநிலை வேளாண் அலுவலர் எஸ் கமலாராணி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். நிறைவாக வேளாண் அலுவலர் பி ஆர் ராமலட்சுமி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
2: அன்பார்ந்த வேளாண் பெருங்குடி மக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கம். விதை பரிசோதனையின் செயல்பாடுகளில் முக்கியமானது விதையின் தரத்தை நிர்ணயிப்பதாகும். 3 வகைகளில் இங்கு விதை மாதிரிகள் பெறப்படுகின்றது. சான்று விதை மாதிரி, 2வதாக ஆய்வாளர்

விதை மாதிரி, மூன்றாவதாக பனி விதை மாதிரி. சான்று விதை மாதிரி என்பது விதை உற்பத்தியாளர்கள் விதை பண்ணைகள் அமைத்து தமிழ்நாடு அரசு விதை சான்றளிப்பு மற்றும் அங்கக சான்றளிப்பு துறையின் கீழ் விதை பண்ணைகளை பதிவு செய்து விதை சான்று அலுவலர்களால் விதை பண்ணைகளை மேலாய்வு செய்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட விதை சுத்திகரிப்பு நிலையங்களில் சுத்திகரிப்பு செய்து விதை ஆய்வகத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பப்படும் சான்று விதை மாதிரியாகும். ஆய்வாளர் விதை மாதிரி என்பது அரசு, அரசு சார்பு, தனியார் என அனைத்து விதமான விதை விற்பனை செய்யப்படுகின்ற விதை விற்பனை நிலையங்களிலிருந்து விதை ஆய்வாளர்கள் மூலமாக மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பப்படுவதாகும். ஆய்வாளர் விதை மாதிரி என்பது விதையின் தரத்தை தர கட்டுப்பாட்டுக்காக அனுப்பப்படும் விதை மாதிரி. பனி விதை மாதிரி என்பது எந்த ஒரு விவசாயியும் விதை விற்பனையாளரோ விதை உற்பத்தியாளரும் தன்னிடம் உள்ள விதைகளின் தரத்தை தெரிந்து கொள்வதற்காக நேரடியாக விதை ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் மாதிரியாகும். அனைத்து விதை மாதிரிகளுக்கான பரிசோதனை கட்டணம் ₹80 மட்டுமே. தற்போது விதை மாதிரிகள் அனைத்தும் பெக்ஸ் எனப்படும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு அதன் பிறகு விதை ஆய்வகத்திற்கு

0: விவசாயியும் விதை விற்பனையாளரோ விதை உற்பத்தியாளரும் தன்னிடம் உள்ள விதைகளின் தரத்தை தெரிந்து கொள்வதற்காக நேரடியாக விதை ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் மாதிரியாகும். அனைத்து விதை மாதிரிகளுக்கான பரிசோதனை கட்டணம் ₹80 மட்டுமே. தற்போது விதை மாதிரிகள் அனைத்தும் பெக்ஸ் எனப்படும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு அதன் பிறகு விதை ஆய்வகத்திற்கு அந்த முகப்பு கடிதத்துடன் வரப்படுகிறது. பெறப்பட்ட முகப்பு கடிதமானது விவசாயிகளுடைய அந்த வலைதளத்தில் சரிபார்க்கப்பட்டு அதற்கென ஆய்வக எண்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உரிய வேளாண்மை அலுவலர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதன் பிறகு வேளாண்மை அலுவலர்கள் அந்த சமர்ப்பிக்கப்படும் மாதிரிகளிலிருந்து ஆய்வுக்கு தேவையான விதை மாதிரியை பகுத்து விதைப்புக்கு எடுத்து செல்லப்படுகிறது. எந்த வகையான பயிர் வகையாக இருந்தாலும் 400 விதைகள் விதைப்பிற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இந்த 400 விதைகளானது விதையின் அளவை பொறுத்து 100 விதைகள் 4 முளைப்புத்தால் அல்லது 50 விதைகள் 8 முளைப்புத்தால் அல்லது 25 விதைகள் 16 முளைப்புத்தால் என பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. இந்த ஊடகமானது விதையின் அளவை பொறுத்து நிர்ணயம் செய்யப்படுகிறது. இந்த ஊடகத்தில் வந்து 3 வகையான ஊடகங்கள் இங்கே உபயோகப்படுத்தப்படுகின்றது. முதலாவதாக முளைப்புத்தால், அடுத்தது மணல், அதற்கு அடுத்ததாக கண்ணாடி தட்டு. மிகவும் சிறிய ரக விதைகள் அதாவது கீரை தக்காளி போன்ற விதைகள் கண்ணாடி தட்டு முறையிலும், பெரிய ரக விதைகள் நிலக்கடலை பீன்ஸ் அவரை மொச்சை போன்ற விதைகள் மணல் தட்டுகளிலும், மீடியம் ரக விதைகள் நெல் சோளம் போன்ற விதைகள் முளைப்புத்தாட்களிலும் விதைப்பு செய்யப்படுகிறது. இந்த விதைப்பு செய்யப்பட்ட அந்த முளைப்புத்தாட்கள் மணல் தட்டுகள் கண்ணாடி தட்டுகள் இதற்கென தகுந்த வெப்பநிலை பராமரிக்கப்படும் முளைப்புத்திறன் அறையில் வைத்து பராமரிக்கப்படுகிறது. அந்த உரிய கணக்கீட்டு காலம் வரையிலும் அந்த முளைப்புத்திறன் அறையில் தான் இந்த விதைப்பு செய்யப்பட்ட தட்டுகள் இருக்கும். அந்த முளைப்புத்திறன் அறையானது வெப்பநிலை என்பது 25 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமலும், ஈரப்பதமானது ஹியூமிடிட்டி என சொல்லப்படும் ஈரப்பதமானது 90% கூடவும் குறையாமலும், ஒளி அளவானது 780 1200 லக்ஸ் மீட்டர் அளவிற்கு குறையாமலுமாக பராமரிக்கப்படுகிறது. இங்கே பராமரிக்கப்படும் அந்த விதைகளானது ஈரப்பதம் மட்டுமே அளிக்கப்படுகிறது. அதை தவிர எந்த விதமான வளர்ச்சி ஊக்கிகளோ ஊட்டச்சத்துக்களோ அளிக்கப்படுவதில்லை. ஏனெனில் இது விதையின் முளைப்பு திறனை மட்டுமே பரிசோதனை செய்வதற்காக பெறப்படுகின்ற விதைகள். எனவே இதில் மகசூலை கணக்கிட இயலாது. விதைகளின் முளைப்பு திறனிற்காக மட்டுமே இங்கே விதை ஆய்வில் ஈடுபடுத்தப்படுகிறது.
1: இதுவரை வேளாண் அலுவலர் PR ராமலட்சுமி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். தொடர்வது வேளாண் தகவல்கள்.
2: இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் லாபம் தரும் மூலிகை பயிர் அஸ்வகந்தா குறித்து தெரிந்து கொள்வோம். வணிக பயிர்களான பருத்தி, கரும்பு, மஞ்சள், மிளகாய், புகையிலை, ஆமணக்கை போல அஸ்வகந்தா செடியும் வணிக ரீதியாக பயிரிடப்படும் மருத்துவ பயிர். அஸ்வகந்தா செடியின் வேர்பகுதி மருத்துவத்திற்கு பயன்படுவதால் விவசாயிகள் வேர்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்து லாபம் ஈட்டலாம். உலகின் மிகப்பெரிய அஸ்வகந்தா உற்பத்தியாளராக இந்தியா உள்ளது. அமெரிக்கா, கனடா, பெல்ஜியம், இத்தாலி, ருமேனியா, பல்கேரியா, செக் குடியரசு, தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கு இந்தியாவில் இருந்து உலர்ந்த இலைகள், வேர், வேர்தூள், சாறு, மாத்திரை, கேப்சூல்கள் ஏற்றுமதியாகிறது. இது குறுகிய புதர் வகை செடி. பூக்கள் சிறிதாக வெளிரிய பச்சை நிற மணி வடிவிலும், பழுத்த பழம் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்திலும் காணப்படுகிறது. வணிக சாகுபடிக்கு ஏற்றதாக வல்லப் அஸ்வகந்தா 1, அனந்த் அஸ்வகந்தா 1, ஆனந்த் விதானியா 1, ஜவஹர் அஸ்வகந்தா 20, 134, ராஜ் விஜய் அஸ்வகந்தா, போஷிதா, ஷேதக், பிரதாப், ரஷிதா, சிம்புஷ்டி ஆகிய ரகங்கள் இந்தியாவில் உள்ளன. இந்த பயிர் எல்லா மண் வகையிலும் வளரும் என்றாலும் கரிசல் மண் செம்மண்களில் அதிக அளவு பயிரிடப்படுகிறது. தண்ணீர் தேங்காத வடிகால் வசதியுள்ள நிலம் சாகுபடிக்கு மிகவும் ஏற்றது. 650 முதல் 750 மில்லிமீட்டர் மழை தேவைப்படுகிறது. மண் தன்மை 6.5 முதல் 8 இருக்க வேண்டும். 600 முதல் 1200 மீட்டர் உயரம் வரை 20 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் செழித்து வளரும். மழைக்கு முன்னும் பின்னும் நிலத்தை உழுது மண்ணை சமப்படுத்த வேண்டும். மண்ணில் இடும் உரங்கள் மட்கிய நிலையில் இருக்க வேண்டும். கடைசி உழவின் போது ஹெக்டேருக்கு 12.5 டன் தொழு உரம் இட வேண்டும். கரைகளின் மேல் விதைக்கும் போது வேர் தடிமண் அதிகரிக்கும். ஹெக்டேருக்கு 10 முதல் 12 கிலோ விதை தேவைப்படுகிறது. அதிக மகசூல் பெறுவதற்கு 30-10 சென்டிமீட்டர் அல்லது 30-15 சென்டிமீட்டர் இடைவெளி விட வேண்டும். நாற்றங்கால்

0: வளர்ப்பு மற்றும் நடவு செலவை குறைக்கும் வகையில் கை விதைப்பு முறையை பயன்படுத்தலாம். விதைத்த 15 முதல் 30 நாட்களில் கை கொத்து மூலம் கையால் களை எடுக்க வேண்டும். களை கொல்லியை தவிர்க்க வேண்டும். இரவை பயிர் செய்யும் விவசாயிகள் நவம்பர் டிசம்பருக்கான ராவி பருவத்தில் விதைக்கலாம். மானாவாரி சாகுபடி எனில் செப்டம்பர் அக்டோபரில் பருவ மழையின் போது விதைக்கலாம். 60 முதல் 90 நாட்களுக்கு மழை பெய்தால் அதன்பின் அடுத்த 80 முதல் 90 நாட்களுக்கு பனியிலேயே விளைந்துவிடும். பசுந்தாள் உரம், மட்கிய தொழு உரம், ஆட்டு உரம், மண்புழு உரம், அசிட்டோபாக்டர், பாஸ்போ பாக்டீரியம் உயிர் உரங்களை பயன்படுத்தி தரமான வேர்களை அறுவடை செய்யலாம். இவை பூச்சி நோய் தாக்குதலால் அதிகம் பாதிக்கப்படுவதில்லை. நாற்றழுகள் நோய்க்கு ஹெக்டேருக்கு 2 கிலோ ட்ரைகோடெர்மா விருடி, 2 கிலோ சூடோமோனஸ் புளூரசன்ஸ் இட வேண்டும். கத்தரியை தாக்கும் சிறிய வண்டு இந்த பயிரையும் தாக்கும் என்பதால் வேப்ப இலை, வேப்பம் புண்ணாக்கு, நொச்சி இலை, எருக்க இலையை பசுவின் கோமியத்தில் 24 மணி நேரம் ஊற வைத்து அதை தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். விதைத்த 150 முதல் 170 நாட்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும். செடிகளை பிடுங்கி ஓரிரு நாட்கள் நிலத்திலேயே உலர்த்தினால் செடியின் இலை, தண்டுகளில் உள்ள மருத்துவ குணம் கொண்ட வேதிப்பொருட்கள் வேருக்கு சென்றுவிடும். அதன்பின் வேர்களை நீரில் கழுவி வெட்டி எடுத்து வெயிலில் உலர்த்த வேண்டும். காய்ந்த பின் சள்ளி வேர்களை தடிமனான குச்சி மூலம் அடித்து தரம் பிரிக்க வேண்டும். முதல் தரம் முதல் 4 தரங்களில் வேர்களை பிரிக்கலாம். பழங்களை தனியாக அறுவடை செய்து விதைகளை பிரித்தெடுக்க வேண்டும். ஹெக்டேருக்கு 400 முதல் 1200 கிலோ வரை உலர்ந்த வேர்கள், 200 முதல் 500 கிலோ விதைகள் கிடைக்கும். வேர்களை பொடியாக்கி மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலாம். விதைகள் கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பயன்படுகிறது.
1: வேளாண் தகவல்கள் வழங்கினார் ஆர்.பி. பரிமளா தேவி அவர்கள். தொடர்ந்து வேளாண் பழமொழி சிந்தனை. ஆற்று வண்டல் தேற்றும் பயிரை வேளாண் பழமொழி சிந்தனை கேட்டோம். நிறைவாக விடை பெறுமுன், கோடை உழவு செய்வதால் மண் மிருதுவாகி மழை நீரை ஈர்க்கும் திறன் அதிகமாகும். விடை பெறுமுன் கேட்டோம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தொடர்வது செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

தலைவர் சுமித்ரா ரத்னம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது ஆனைமங்கல செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்ததற்காக பிரதமருக்கு அவர் நன்றி தெரிவித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வான்வழி அமைப்பு மையத்தினை தமிழகத்தில் அமைக்க வேண்டும், மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது போன்ற கோரிக்கைகளையும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள 58 தமிழக மீனவர்களையும் 266 படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள

வேண்டும் என்று திரு விஜய் பிரதமரிடம் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் சந்திப்புக்கு பின்னர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆண்டார்குப்பத்தில் பிஜேபி சார்பில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபி தொண்டர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 28 கொலை சம்பவங்கள், 40 பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிற கட்சிகளுக்குள் புகுந்து குதிரை பேரம் நடத்துவதில் மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தாவேக அரசு கோட்டை விட்டுள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து ஒரணியில் செயல்படுவதாக அறிவித்துள்ளனர். இன்று சென்னையில் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் இருதரப்பும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து இதற்கான கடிதத்தை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எஸ் பி வேலுமணி, அஇஅதிமுகவிற்குள் கருத்து வேறுபாடுகள் தான் நிலவியதாகவும் பிளவு ஏதும் இல்லை என்றும் கூறினார். தற்போது அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவை அஇஅதிமுக குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியே செயல்படுவார் என்பதற்கான கடிதமும் பேரவைத் தலைவரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக திரு எஸ் பி வேலுமணி கூறினார். இதற்கிடையே அஇஅதிமுக சார்பில் பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக நாளை தமது முடிவினை அறிவிக்க உள்ளதாக திரு ஜே சி டி பிரபாகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேரை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தவேகாவில் இணைத்தது ஜனநாயக படுகொலையாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவேக அரசின் இந்த செயலை மக்கள் விரும்பவில்லை என்று கூறினார். குதிரை பேரத்தை விட மோசமானது இது என்றும் அவர் குறிப்பிட்டார். இது வாக்களித்த தொகுதி மக்களின் தீர்ப்புக்கு எதிரான செயலாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தொகுதிகளில் நடைபெறும் இடைத்தேர்தலில் பதவியை ராஜினாமா செய்தவர்கள் போட்டியிட்டால் படுதோல்வி அடைவார்கள் என்றும் அவர் கூறினார். தேவைப்பட்டால் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்தும் சூழல் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்தார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக சட்டப்பணிகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தகுதி வாய்ந்தவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் மியூனிக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் புதிய உலக சாதனையுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 10-21, 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜோனதன் கிறிஸ்டியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் டானிஷா கிராஸ்டோ த்ரூ கபிலா இணை 21-14, 20-22, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் டீன் சி லிம் சியூ சீன் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 24 பேர் இடம்பெற்றுள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் 2.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:05. இரவு வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் திரை கானங்களாய் மதுர தென்றல்.

அமைஞ்சிருக்கும் நேரம் இரவு 8:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க மதுரை தென்றல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: இன்றைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு தான் பயணித்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் மூத்த ஊடகவியலாளர் தராசு ஷியாம் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள்.
1: நேர்களே வணக்கம். இன்னைக்கு வானொலிக்கு 90 இந்த நிகழ்ச்சியில ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பன்முகத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையை தான் நாம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். பின்புலத்தை சொன்னா உங்களுக்கு அப்பவும் உங்களுக்கு கொஞ்சம்

0: சிரமமாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ஆளுமை எப்படிங்கிறதோடைய பின்புலத்தை இப்போ நான் பகிர்ந்துக்கிறேன் நேயர்களே உங்களோட. ஒரு ஒரு பத்திரிகையாளர், எழுத்தாளர், அதற்கு பிறகு அவங்க காட்சி ஊடகத்தோட தொடர்புடையவங்க, கிட்டத்தட்ட விவசாயம் அது கூடயும் அவங்களுடைய தொடர்பு இருக்கு. இப்படி பல்வேறு துறைகளோட தொடர்புடையவர், அதில் வந்து ஒரு ஆளுமையும் கொண்டவர். அவர் வந்து வேற யாரும் இல்லை, தராசு ஷாம் அவர்கள். ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து வானொலியோட ஒரு ரொம்ப நுண்மான் தொடர்புடையவர். 60களுடைய பிற்கால கட்டங்கள்லேருந்து அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் வானொலியோடு அவருக்கு ஒரு உறவு பாலம் எப்பவுமே இருந்திருக்கு. அதை பற்றி தொடக்கத்தில் இந்த வினாவை எழுப்பி அதில் நாம் அவரை சந்தித்து அவரை பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம்.
0: இப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த இந்த துறைகளை தாண்டியும் உங்களுக்கு அனுபவம் இருக்கும், ஆனால் குறிப்பாக வானொலி வந்து இது நீங்கள் துவக்க காலத்தில் நீங்கள் உங்களுடைய ஒரு பணிக்காலம், நீங்கள் துவக்க காலத்தில் இங்கே வானொலியோட தொடர்பு ஆரம்பிச்சுதா இல்லை எப்படி அது?
1: வானொலிக்கு 90 எனது வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: என்னோட தொடர்பு கிட்டத்தட்ட 60 இன்னொரு 3 தாண்டின 60 பூர்த்தி ஆகுது வானொலிக்கு எனக்குமான தொடர்பு.
0: சிறப்பு.
1: 1969 முதல் நிகழ்ச்சி, கல்லூரி நாட்கள், எனது எதிர்காலம் அப்படிங்கிற தலைப்பு. அப்ப வந்து நான் மதுரை விவசாய கல்லூரி 1966 விவசாய கல்லூரி மதுரை பல்கலைக்கழகம் தான். இந்த விவசாய பல்கலைக்கழகம் கிடையாது, மதுரை கோயம்புத்தூர் 2 பல்கலைக்கழகம். அதனால மதுரை 14 காலேஜ் தான் மதுரையில. இந்த 14 கல்லூரிகளை சேர்ந்தவர்களும் வந்து எனது எதிர்காலம்ங்கிற தலைப்புல பேசணும். இதுதான் வந்து வானொலி கொடுத்த முதல் அசைன்மெண்ட். அப்ப விவசாயம்ங்கிறது, அப்போ தென் மாவட்டங்கள்ல விவசாய படிப்புங்கிறதே கொஞ்சம் புதுசா இருக்கும். கோயம்புத்தூர்காரங்களுக்கு அது நல்லா தெரியும், மதுரைக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுசு. நாங்கள்லாம் தென் மாவட்டம். அதனால எனது எதிர்காலம்னு வானொலியில விவசாய கல்லூரியை பத்தி பேசுறதுங்கிறது எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த விஷயம். அது 1969. 71 அரசு வேலைக்கு வந்துட்டேன். அதாவது அப்போ பிபிஎன் தான் பேர், அதுக்கு பிளான் ப்ரொடெக்ஷன் அசிஸ்டன்ட். அதாவது அந்த காலத்துல ஹெலிகாப்டர் மூலமாக பூச்சி மருந்து தெளித்தல், இதான் ஸ்கீம். திருச்சி ஏர்போர்ட்ல வந்து ஹெலிகாப்டர் நிற்கும், ஒரு மகேந்திரா கம்பெனியோட ஹெலிகாப்டர். நான் வந்து அந்த ரொம்ப யங்கான ஒரு, இப்ப டெபுட்டி ஆபிசர் பேர்லாம் மாறிடுச்சு, யங் ஆபிசர், பயிர் பாதுகாப்பு அலுவலர். அதுல ஏறி திருவரும்பூர், திருவரும்பூரை தாண்டி இருக்கிற பகுதி, கொஞ்சம் தஞ்சாவூர் பார்டர்லயும் வரும், அங்க விமானம் மூலம் பூச்சி மருந்து அளித்தல், இதுதான் முதல் திட்டம். அதனால அப்ப வந்து அதை பற்றிய திட்டத்தோட அருமை பெருமைகள், அப்போ விவசாயிகளுக்கு அது எப்படி அவங்க தயாரா இருக்கணும், இதெல்லாம் வானொலியில சொல்றது அடுத்த கட்ட வேலையாக இருந்தது. விவசாயிகளுக்கு காலையில நிகழ்ச்சி உண்டு, அதுல விவசாய குறிப்புகள் சொல்றது. 1971-72 வரைக்கும். 72 வந்து நான் அக்ரானமிஸ்டா வந்து ஒரு தனியார் உர நிறுவனத்துக்கு போயிட்டேன். அந்த நிறுவனத்துல பணி சேர்ந்தேன். பணி சேரும் போது மதுரையில ஒரு பெரிய ஈவெண்ட், ஜல்லிக்கட்டு, அழகானல்லூர் ஜல்லிக்கட்டு. எங்களுக்கு வந்து டாக்டர் கே எம் சீனிவாசன் அப்படின்னு, அவர் வந்து அமெரிக்கன் பீஸ் கவுன்சில பணியாற்றியவர், வில்லேஜ் டெவலப்மெண்ட் இதுல எல்லாம் ரொம்ப ஆர்வம். அப்போ அவர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பார்வையில வரும்போது, இது வந்து நடமாடும் மரபணு வங்கிகள், இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் வந்து வெறுமனே ஸ்போர்ட்ஸ் ஈவெண்டா பார்க்க கூடாது, இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் உண்மையிலேயே பொலி காளைகள் தான், நடமாடும் மரபணு வங்கிகள், ஜல்லிக்கட்டுல வெற்றி பெற்ற காளைகளை அதுக்கு பிறகு வந்து கிராம கிராமமா கூட்டு போய் சுற்றுவதற்கு அந்த காளைகள் பயன்படுங்கதான் கான்செப்ட் அப்படின்னு அந்த வில்லேஜ் எல்டர் சொன்ன உடனே அவர் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு. ஏன்னா அப்போ வந்து இந்த சினி ஊசி மூலம் கருத்தரித்தல் இதெல்லாம் கிடையாது. அப்போ ஜல்லிக்கட்டோட அருமை பெருமைகள் அப்படி 1973 மதுரை நிகழ்ச்சி. அப்போ நாங்கள் தங்க பதக்கம் அதெல்லாம் பரிசு கொடுத்தோம். இல்லை இது வந்து இந்த லெவலில் நின்னா பத்தாது, சென்னையில் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தணும், அப்போ தான் வந்து இதோட அருமை பெருமைகள் போகும் அப்படின்னோடனா, ஆல் இண்டியா ரேடியோவில் நேர்முக வர்ணனை ஜல்லிக்கட்டு. நானும் துகிலி ஐயா இருந்தாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ அந்த மூர் மார்க்கெட் பக்கத்தில் இப்போ நேரு ஸ்டேடியம் நினைக்கிறேன், அதில் தான் முதல் ஜல்லிக்கட்டு சென்னையில் ஜல்லிக்கட்டு நடத்தணும். அப்போ என்னன்னா சென்னையில் ஜல்லிக்கட்டுங்கிறது ரொம்ப புதுமையான கான்செப்ட்.
0: அதுக்கப்புறம் மாதிரியே தெரியலையே,
1: ஒன்னே ஒண்ணுதான் நடந்தது, அது ஒரு நடக்கல. பிராக்டிக்கல் ப்ராப்ளம் என்ன வந்துச்சு அப்படின்னா, அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை நம்ம மதுரையை சுற்றி இருக்கிற பகுதிகளில இருந்து ஸ்பெஷல் ட்ரெயின்ல தான் கொண்டு வரணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணி ஜல்லிக்கட்டு ஸ்பெஷல்னு ஒரு ட்ரெயின் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்தோம். இந்த ஜட்ஜஸுமே வந்து அங்க இருந்தோம், அலங்கநல்லூர் இங்க இருந்தா எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிராவல். அப்போ ஏசி ட்ரெயின் கிடையாது இல்லையா,
0: ஃபர்ஸ்ட்
1: கிளாஸ் டிராவலே ரொம்ப புதுமை. இந்த ஒரு ஜல்லிக்கட்டு வார்டு இருக்கு, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை ஜிஹெச் பேரு, அதுல வந்து ஜல்லிக்கட்டு வார்டு, காயம்பட்டவர்களுக்கு உதவி, அப்புறம் ஜல்லிக்கட்டு வீரர்களுமே அங்கிருந்துதான் வந்தாங்க, உங்களுக்கு மருத்துவ பரிசோதனை. இப்படி ரொம்ப பெரிய தடபுடல் ஏற்பாடு, தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தோட சேர்ந்து, ஏவிபி ஆசி தம்பி ஐயான்னு அவங்கதான் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தோட சேர்மன் அவங்க, அப்புறம் அப்ப முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவரு, அவருக்கும் ரொம்ப ஆர்வம், அவரெல்லாம் போய் பாக்குறோம் இந்த நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு. ஆல் டே ரேடியோல இருந்து நண்பர்கள், அப்புறம் வந்து நாங்க ஸ்பீக் ஆபீசர்ஸ் எல்லாருமா போய் மீட் பண்ணி நீங்க வரணும்னு இன்வைட் பண்ணி ஜல்லிக்கட்டு ஆரம்பம், அது

0: அது எப்படி 1974 ஜனவரி மாசம் 22ஆம் தேதி 22, 23 ரெண்டு நாள் நிகழ்ச்சி. டிக்கெட் உண்டு, 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா டிக்கெட். முதலமைச்சர் வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து மேல பூவெல்லாம் தூவி நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார். நாங்க ரெண்டு பேரும், நானும் துவிலி ஐயாவும், வர்ணனை ரெண்டு நாளும். சென்னைக்காரருக்கு கொஞ்சம் ஏமாற்றமா போச்சு. என்னன்னா, அவங்க மாடு அடக்குதல் அப்படிங்கறது அப்படி திமிழ புடிச்சு அடக்கி நிறுத்துறதுன்னு அப்படி ஒரு சினிமா பாணிய கற்பனை பண்ணிட்டாங்க. இங்க நமக்கு அது ஏறு தழுவுதல் தான்.
1: ஆமா ஆமா,
0: ஏறு தழுவுதல்ங்கிறது திமிழ புடிச்சுட்டு கொஞ்ச தூரம் தொங்கிட்டே போறது தான். அதுக்கு நாங்க மூங்கில் கம்பு வாடி வாசல் எல்லாமே அமைச்சிருந்தோம். ஆனா அது முதல் நாள் நல்ல பெரிய அளவுக்கு அப்ரிசியேஷன் இருந்தது. ரெண்டாவது நாள் வந்து அந்த அப்ரிசியேஷன் போயிருச்சு. ஆக்சுவலா பிராக்டிக்கலா அதான் நடந்தது. ஆனா அந்த அடுத்த வருஷம் நடத்தணும்னு முயற்சி பண்ணோம். ஆளுநரிடம் முயற்சி பண்ணாங்க, அதுக்கு பிறகு யாரும் முன் வரல. அதனாலதான் அது நின்று போச்சு.
1: அது முக்கியமா அந்த மதுரை பக்கம் குறிப்பா ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு இப்படின்னு நிறைய இருந்தாலும், அது அவங்க அங்க ஒரு பாரம்பரியம், அங்க மண்ணோட ஒரு மண்ணின் மனமாக, மண்ணின் வாசமாக இருந்ததுனால அங்க தொடர்ந்து தழைச்சு ஓங்கி இன்னும் இருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு காரணமாக இருக்கலாம். இங்க அது ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு ஒரு பாரம்பரியம் இங்க பெரிய அளவுல இங்க இல்லையோ என்னமோ, இல்லையா?
0: கண்டிப்பா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அதாவது நம்ம சென்னையை சுத்தி இருக்கிறவங்களுக்கு, சென்னை சுத்தி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல தெரியல. சென்னை வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அப்பவே அதுக்கு முதல் நாள் இருந்த ஆர்வம் இல்ல. பெரிய விளம்பர ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருந்தோம். பெரிய விளம்பர ஏற்பாடு, ஆல் இண்டியா ரேடியோல வந்து சின்ன சின்ன முன்னோட்டங்கள் எல்லாமே கொடுத்தாங்க. பெரிய அளவுக்கு ஏற்பாடு, அப்ப வந்து ஒரே மீடியா தானே, வானொலி தானே ஒரே மீடியா. பெரிய அளவுக்கு எஃபர்ட் எல்லாம் எடுத்து ரொம்ப உற்சாகமா இருந்ததுதான். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்து எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருந்தோம். டாக்டர் கே எம் சீனிவாசன் எதுல இம்ப்ரெஸ் ஆனா, இது நடபாடும் மரபணு வங்கி, இது வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கணும், ஊக்குவித்தால் வந்து நல்ல தரமான கன்றுகள் வந்து பிறக்கும், அப்படி வேற ஒரு கான்செப்ட்ல போனாரு அவரு. அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் துல்லியெல்லாம் அதெல்லாம் விளக்கியெல்லாம் அன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோல அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இவங்களுக்கான அந்த பார்வையாளர்களுக்கான ஆர்வம் வந்து கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. காரணம் வந்து இதுதான், அது அவங்களையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு பிறகு ஆல் இண்டியா ரேடியோட மிகப்பெரிய தொடர்புகள் என்னன்னா, எல்லாமே விவசாய நிகழ்ச்சிகள், விவசாயம் சம்பந்தமான நாடகங்கள். இப்போ பைந்தொழில் நாகூர் மீரானையா இன்னமும் இருக்கிறாரு, இன்னமும் எனக்கு நண்பர் அவரு. அப்புறம் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவரு. இப்போ ஃபார்ம் ரேடியோ ஆபீஸ் வந்து ஆல் இண்டியா ரேடியோலயே ஒரு பகுதி வந்து ஃபார்ம் ரேடியோ ஆபீசர்னு ஒரு போஸ்ட் இருந்தது.
1: இப்போ ஒரு யூனிட்டாவே இருக்கும், தனி அழகு,
0: தனி அழகு, தனி அழகு. ஒரு ஃபார்ம் ரேடியோ ஆபீசர், ஒரு ஃபார்ம் ரேடியோ அசிஸ்டன்ட், அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட். அதுல அப்படி இருந்த ஒரு காலகட்டம், நிறைய விவசாய நிகழ்ச்சிகள் இருக்கும். அப்போ ரேடியோ வாய்ஸ்ங்கிறதே ஆடிஷன் வாய்ஸ். நீங்க ஒரு ஆடிஷன் போனோம்.
1: ஆமா,
0: ஆடிஷன் போய் அதுக்கு வந்து ஆடிஷன் பண்ணுவாங்க. நம்ம வாய்ஸ் சூட்டபிளான்னு பாப்பாங்க, தடுமாற்றம் இல்லாம இருக்கா, எப்படி வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு, அவ்வளவு பெரிய ஆய்வெல்லாம் நடக்கும். நடந்து நான் ஆடிஷன் வாய்ஸ் அந்த அந்த காலகட்டத்துல, 74 காலகட்டத்துல ஆடிஷன் வாய்ஸ்.
1: அடேங்கப்பா, இன்னும் அந்த அந்த பாரம்பரியம் இன்னும் தொடருது. உச்சரிப்பு, அதெல்லாம் ஏற்ற இறக்கம், அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், அதெல்லாம் இருக்கு இன்னும். அந்த அந்த பாரம்பரியம் அதோடைய கொஞ்சம் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி இருக்கும்.
0: ஆடிஷன் சர்டிபிகேட் எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ அது விவசாய நிகழ்ச்சிகள், அதுல வந்து பெரிய ஆர்வம் இருந்துச்சு. நான் விவசாய பட்டதாரிங்கிறது ஒரு ரீசன். ஊர்ல வந்து கிராமத்துல எங்களுக்கு கிராம வானொலி நிலையம் தான். அதாவது ரேடியோங்கிறது கொஞ்சம் ரொம்ப பெரிய பணக்கார வீடுகள்ல தான் ரேடியோ இருக்கும். டிரான்சிஸ்டர் வந்து அப்பதான் எட்டி பார்க்குது, அந்த காலகட்டம் 60களுங்கிறது டிரான்சிஸ்டர் எட்டி பாக்குற காலகட்டம். அப்போ எல்லாருமே கிராமத்துல வானொலி கேட்பது என்பது, அந்த பார்க்ல ஒரு கிராம வானொலி நிலையம் இருக்கும், அதுல ஒரு காமன் ரேடியோ இருக்கும்.
1: ஆமா,
0: காமன் ரேடியோல இருந்து ஒரு ஸ்பீக்கர்ல வந்து அதை போட்டு விட்டுருவாங்க. ஸோ அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு அது கேட்கும். அப்படித்தான் வந்து வானொலி என்பதே கிராமத்துக்கு அப்படித்தான் அறிமுகமான ஒரு காலம் அது, 60களுங்கிறது. அப்புறம் வந்து பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் வந்துருச்சு. அதுக்கு பிறகு எங்களோட தொடர்புகளையும் நிறைய ஆர்வங்கள் வந்துச்சு. அப்புறம் ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கூடுச்சு, அது ஒரு முக்கியமான மைல்கல்னு நான் எப்போதுமே நினைப்பது உண்டு. பொதுவாக வந்துங்க வானொலிய பீட் பண்ற மீடியாவே இல்லைங்கறதான் இன்னைய வரைக்கும் என்னோட கருத்து. ஏன்னா நான் பண்பலை அப்புறம் ஒர்க் பண்ண, பண்பலை முதல்ல நீங்க தான் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்பதான் அது தனியாருக்கெல்லாம் போயிருக்கு. பண்பலையில வந்து நான் வந்து அரசியல் இல்லாத பிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன், ஹலோ ஷியாம்ங்கிற டைட்டில்ல. கிட்டத்தட்ட 4-5 வருடம் அதை தொடர்ந்து, அதாவது 1996-97 காலகட்டம்.
1: 96-97 சரி,
0: தனியாருக்கு அதை வந்து குத்தக மாதிரி கொடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம டேப் எல்லாம் எடுத்து ஏஆர் தான் கொடுக்கணும், ஸ்டேஷன்ல கொடுக்கணுங்க. அவங்க வந்து ஒரு தடவை அதை செக் பண்ணுவாங்க, அதாவது கேள்விகள் ஏதாவது தவறான பதில்கள் வந்துருதா, அது ரொம்ப செக் பண்ணுவாங்க.
1: ஒரு 7-8 ஒருத்தருக்கு, 8-9 ஒருத்தருக்கு,
0: அதேதான். தயாரிப்பு மட்டும் வந்து தனித்தனி
1: கேட்டிருக்கேன், உங்களுடைய இது கேட்டிருக்கேன் நானு.

0: ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா நிறைய கேள்விகள் வெவ்வேறு திசையில இருந்து வரும், லைவ் கிடையாது. ஆனா வந்து ரெக்கார்டட்ல வந்து நம்ம கேள்விகளை யாராவது படிப்பாங்க, நம்ம பதில் சொல்லலாம். வாழ்க்கை அனுபவத்துல இருந்து பதில் சொல்லலாம்.
1: ஆமா,
0: அது பெரிய விஷயமா,
1: ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அப்போ உங்களுடைய பதில்கள் வந்து அந்த விறுவிறுப்பு அதுல எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. காலையில அதை கேட்போம் நாங்க.
0: காலையில அது, அதாவது நமக்கு கூட அதுல ஒரு அனுபவம் என்னன்னா, நம்மளோட நாலேஜ ஷேர் பண்றோங்கிறதுல ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இவ்வளவு விதமான கேள்விகள் வருதுங்கும் போது நமக்கு ஒரு பெரிய அதுவே நாலேஜா இருக்கும். வேற திசையில இருந்து வெவ்வேறு கேள்விகள் வரும்.
1: அதற்கு நாம
0: கொஞ்சம் படிச்சுட்டும் போலாம். நம்ம
1: நம்ம தயாரிப்புகளுக்கும் அதுவும் பண்ணி
0: தயாரிப்போட போலாம். இணையம் பெருசா இல்லாத காலம் அது,
1: உண்மை.
0: அதனால அதுக்காகவே பதில் நல்ல பதில் சொல்லணுங்கிறதுக்காக திருப்பி ஒரு தடவை நம்ம வாசிப்பு எல்லாத்துக்கும் போய் சேருவோம்.
1: இல்ல இன்னைக்கு நினைச்சா கொஞ்சம் மலப்பா கூட இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இணையம் வந்து ஒரு சொடுக்கல்ல வந்து நம்ம உடனே பதில்கள் கிடைக்கிது. ஆனா அன்னைக்கு எல்லாத்துக்கும் புத்தகத்தை தான் நாட வேண்டியிருந்தது.
0: எல்லாத்துக்கும் புத்தகத்தை நாடணும். சில நேரங்களில் நம்ம தேடுற புத்தகம் கிடைக்கல அப்படின்னா கனிமராக போகணும்.
1: கரெக்ட்.
0: ஒரு ஹாஃப் அன் அவர் ப்ரோக்ராம்னால அதுக்கான பணிங்கிறது நல்ல உண்மையா தான் இருக்கும். பெரிய ரெமுனரேஷன்லாம் பெருசா எதிர்பார்க்காம செஞ்ச காலகட்டம் தான்
1: ரொம்ப சரி. ஆமா
0: ஆமா, நமக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நமக்கும் அந்த அதனால நம்மளோட அறிவும் வளர்ந்தது, வாசிப்பு வளர்ந்தது.
1: ஆமா,
0: அது நமக்கான பெனிஃபிட். நேயர்களுக்கான பெனிஃபிட்ங்கிறது நம்ம அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கான பெனிஃபிட்.
1: ஆமா, ரொம்ப உங்களுடைய ஒரு சிறப்பான ஒரு பயணம். நீங்க இதற்கு தாண்டி நீங்க நிறைய இதுல வந்து வேற துறைகள்லயும் நீங்க இருந்திருக்கிறீங்க. வேற பல இப்ப விவசாயம் இதெல்லாம் தாண்டி நீங்க பத்திரிகை துறை, மற்ற ஊடக இது காட்சி ஊடகம், இப்படி பல்வேறு ஒரு புலனாய்வு ஊடக வேளாளரா உங்களுக்கு தனி முத்திரையும் நீங்க பதிச்சிருக்கீங்க. ஒரு அரசியல் விமர்சகரா இன்னைக்கு வந்து பல ஊடகங்கள்ல உங்களை பார்க்க முடியறது, உங்களை கேட்கவும் முடியறது, வானொலியோட இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை. அத ஓரளவுக்கு இந்த 90கள் காலகட்டத்துல நானும் அதெல்லாம் நான் ரசிகனா இருந்திருக்கேன், கேட்டிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த ஒரு வானொலிக்கு 90 ஆண்டுகள் நாம வந்து இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில ஐயா ஷாம் அவர்களே உங்களை சந்திச்சு உங்களோட ஒரு உரையாடினது ஜல்லிக்கட்டெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நினைவலை. உள்ளபடியே சொன்னா இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. நீங்க சொன்ன பிறகுதான் நீங்களும் துகிலி ஐயாவும் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செய்தி. இது வந்து பதிவு ஏற்படுத்த வேண்டிய ஒரு செய்தி, அந்த பதிவையும் நீங்க ஏற்படுத்திருக்கீங்க. இதில் எல்லாத்துக்கும் நேர்கள் சார்பாக, நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி ஐயா. வணக்கம்.
0: ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: நேயர்கள், இதுவரை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் மூத்த ஊடகவியலாளர் தராசு ஷாம் அவர்கள் வானொலியோடு தான் பயணித்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். உடன் உரையாடினார் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
4: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:45.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, இது நம்ம ஏரியா.

0: இருக்கிறது. சங்க காலத்தின் நெய்தல் திணை முதல் இன்றைய நவீன கவிதைகள் வரை தமிழ் இலக்கியம் கடலோடு கொண்ட காதல் கொஞ்ச நஞ்சமல்ல. கடல் சில நேரங்களில் காதலின் சாட்சியாக, சில நேரங்களில் பிரிவின் வழியாக, பல நேரங்களில் வாழ்க்கையின் தத்துவமாக நம் கவிதைகளில் அலைவீசிக்கொண்டே இருக்கிறது. ஆம் நேயர்களே, இன்றைய நமது இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில் முதலாவதாக கடலும் தமிழ் கவிதைகளும் உரை வழங்குகிறார் மாணவி கே மணிஷா.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்கள் மனதை தொடும் ஒரு அழகான தலைப்போடு உங்களிடம் பேச வந்திருக்கிறேன். இந்த உலகத்துல மனிதனுக்கு பேச தெரியாத உணர்ச்சிகளை பேச வச்சது கவிதை தாங்க. அந்த கவிதைக்கு உயிர் கொடுத்தது கடல். ஆம், தமிழ் இலக்கியத்தில் கடல் ஒரு இயற்கை காட்சி மட்டும் இல்லைங்க, அது அன்பு, துயரம், தைரியம், பிரிவு, நம்பிக்கை என எல்லாத்தையும் சுமந்த ஒரு உயிருள்ள பாத்திரம். சங்க காலத்திலேயே ஐந்து திணைகள் ஒன்றுதான் நெய்தல் திணை. நெய்தல் திணை என்றாலே அன்புக்குரியவர்களின் பிரியும் வழி, காத்திருப்பதின் வேதனை, மீண்டும் சேரும் நம்பிக்கை. கடல் தமிழர்களுக்கு பயம் இல்லைங்க, அது அவங்களோட வாழ்க்கை. மீனவர்கள் தினமும் உயிரை கையில பிடிச்சுதான் கடலுக்கு போறாங்க. ஆனால் கவிஞர்கள் அந்த கடலை பயம் இல்லாம அழகாக வர்ணிச்சாங்க. அலைகள் ஓய்வதில்லை, ஆனாலும் கடல் சோர்வதில்லை. அதை போலவே மனிதனின் போராட்டமும் ஒரு நாளும் முடிவதில்லை. பாரதியார் சொன்னார், கடல் போன்ற மனம் வேண்டும், கஷ்டம் வந்தாலும் கலங்காத மனம் வேண்டும். இதன் கருத்து என்னன்னா, கடல் எவ்வளவு புயல் வந்தாலும் அதன் ஆழம் அமைதியாக தாங்க இருக்கும். அதே போல நாமும் வெளியில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உள்ளுக்குள்ள தைரியமா இருக்கணும். கடல் இன்னொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி தருது, அதுதான் பொறுமை. ஒரு சிறுதுளி தண்ணீர் வருட கணக்கா பாறையை தாக்கினா அது கூட உடைந்து போகும். இதுதாங்க வாழ்க்கை. சின்ன முயற்சி கூட நீண்ட காலம் தொடர்ந்தா பெரிய வெற்றி தரும். கடல் சொல்லி தரும் பாடம் ஒன்று, புயல் வந்தாலும் அமைதியாயிரு, அலைகள் அடித்தாலும் நம்பிக்கையை விடாதே, கரை ஒரு நாள் கண்டிப்பாய் வரும். இதுதாங்க வாழ்க்கை தத்துவம். ஒரு நாள் சந்தோஷம், மறுநாள் கஷ்டம், இன்னொரு நாள் போராட்டம். கவிஞர்கள் அதனால் தான் கடலை வாழ்க்கைன்னு சொல்லாம கண்ணாடின்னு சொன்னாங்க. கடல் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, அலை எவ்வளவு தூரம் போனாலும் திரும்பி கடலுக்குள்ளதாங்க வருது. அந்த கடல் நமக்கு சொல்வது என்னவென்றால், எவ்வளவு தூரம் போனாலும் மனிதன் கடைசியில் தன் வேர் இருக்கும் இடத்துக்கு தான் திரும்புவான். அந்த வேர் வேறொன்றுமில்லை, நம் தமிழ் மொழியும் தமிழ் பண்பாடும் தான். கரை உடையும் வரை அலைகள் ஓய்வதில்லை, அதே போல கனவு உடையும் வரை முயற்சி ஓய்வதில்லை. அதாவது வெற்றி கிடைக்கும் வரை முயற்சியை நிறுத்தக்கூடாது. கடல் ஒருபோதும் சோர்வதில்லை, அதே போல் நாமும் சோர்ந்து போக கூடாது. மீனவர் வாழ்க்கை அதற்கு சிறந்த உதாரணம்னே சொல்லலாங்க. பயம் இருந்தாலும் வயிற்று பசியை விட பெரியது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கவிதையாக்கி தமிழ் இலக்கியம் உலகுக்கு காட்டியது. கடல் இல்லாம தமிழர் வரலாறு இல்ல, கப்பல் பயணம் இல்லாம வணிகம் இல்ல, அந்த வணிகம் இல்லாம பண்பாடு வளர்ச்சி இல்ல. கடல் இல்லை என்றால் தமிழ் கவிதைகளில் உணர்ச்சி இல்லை, தமிழ் கவிதைகள் இல்லை என்றால் கடலின் அழகு முழுமை இல்லை. இரண்டும் ஒன்றுக்கொன்று உயிர். கடல் தமிழுக்கு கவிதை கொடுத்தது, தமிழ் கவிதைகள் கடலுக்கு ஆன்மா கொடுத்தது. தமிழ் இருக்கும் வரை கடல் பேசும், கடல் இருக்கும் வரை கவிதை வாழும் என்று கூறி விடைபெறுகிறேன்.

கடல்கடக்காமல் கரையை தழுவும் அலைகளின் ஓசையிலேயே ஒரு கவிதை இருக்கிறது. அந்த கடலையே மையமாக வைத்து நம் தமிழ் புலவர்களும் கவிஞர்களும் வடித்த கவிதைகளில் அந்த முக்கடலையும் தாண்டிய ஓர்

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து இசையின் இலக்கணம் தெரியும் முன் நம் காதுகளில் முதன் முதலாக நுழைந்த அம்மாவின் தாலாட்டுதான் நம் முதல் இசை என்று பேச வராங்க மாணவி ஜே ஜோஷா சலோமி.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எவ்வளவோ பாட்டு கேட்கிறோம், மியூசிக்க ரசிக்கிறோம், ஆனா நாம இந்த உலகத்துக்கு வந்தப்ப நம்ம காதுல விழுந்த முதல் இசை எது தெரியுமா? அது ஒரு பெரிய இசையமைப்பாளர் போட்ட பாட்டு இல்ல, அது நம்ம அம்மாவோட

0: இசையின் தாலாட்டுதான் நம் முதல் இசை என்று பேச வராங்க மாணவி ஜே ஜோஷா சலோமி.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எவ்வளவோ பாட்டு கேட்கிறோம், மியூசிக்க ரசிக்கிறோம், ஆனா நாம இந்த உலகத்துக்கு வந்தப்ப நம்ம காதுல விழுந்த முதல் இசை எது தெரியுமா? அது ஒரு பெரிய இசையமைப்பாளர் போட்ட பாட்டு இல்ல, அது நம்ம அம்மாவோட தாளாட்டு. அம்மாவுக்கு ராகம் தெரியாது, தாளம் தெரியாது, ஆனா அவங்க பாட ஆரம்பிச்சா அந்த இடமே ஒரு தேவலோகமாக மாறிடும். அராரோ அரிரோ, இந்த ஒரு வரியில் இருக்கிற அந்த நிம்மதி நம்ம தலைக்கோதி, நம்ம கன்னத்துல முத்தம் கொடுத்து அம்மா பாடின அந்த பாட்டு தான் நம்ம உயிர் போக்கு. அந்த இசையில் ஒரு மேஜிக் இருந்தது. நாம அழுதா அவங்க குரல் ஏறும், நாம தூங்கிட்டா அந்த சத்தம் மெல்ல மெல்ல குறையும். அது வெறும் பாட்டு இல்ல, அது உலகத்திலேயே பெரிய ஒரு லைவ் கான்சர்ட். நம்ம என்னவா வருவோம், நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு அம்மா கண்ட கனவெல்லாம் அந்த தாளாட்டுலதான் இருந்தது. கண்ணே மணியேன்னு அவங்க கூப்பிடும் போது உலகத்துல இருக்கிற எல்லா கவலையும் ஓடி போயிடும். இன்னைக்கு நம்ம தூக்க வரலன்னு போன்ல மெலோடி பாட்டை தேடுறோம், ஆனா அன்னைக்கு அம்மாவோட சேலை ஓரத்தை பிடிச்சிட்டு அந்த அரகுரை பாட்டை கேட்டுக்கிட்டே நிம்மதியா தூங்கணுமே. அந்த சொர்க்கம் இப்ப எங்க போச்சு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அம்மா பாடினது வெறும் பாட்டு இல்ல, அது அன்பு, அது பாதுகாப்பு. நம்ம பாதுகாப்பா இருக்கோம்னு அந்த பாட்டு தான் நமக்கு சொல்லுச்சு. அப்படியே கண்ணு மூடி யோசிச்சு பாருங்க, முற்ற முழுக்க நிலா வெளிச்சம், தென்னை மரத்து காத்து ஜில்லு நடிக்கும். வேர்வையில நினைஞ்ச அந்த அம்மாவோட சேலை முந்தானையில நம்ம படுத்திருப்போம். அவங்களுக்கு சரிகம பதனி தெரியாது, ஆனா அந்த வாய்ப்பாட்டுல ஒரு உசுரே இருக்கும். வெள்ள வேட்டி கட்டிட்டு வேர்க்க விறுவிறுக்க வய காட்டுல இருந்து வர்ற அப்பாவோட கலப்பை விட தூங்காம அழுதுகிட்டு இருக்கிற நம்மள தூங்க வைக்கிறதா அந்த அம்மாவோட பெரிய வேலையா இருக்கும். ஒரு கையில விசிறி, ஒரு கையில நம்ம முதுகுல தட்டி கொடுத்து அவங்க இருக்கிற அந்த நீளமான இசை இருக்கே, இன்னைக்கு நாம தூக்க வரலன்னு மாத்திர போடுறோம், ஆனா அன்னைக்கு அந்த அரகுர பாட்டுல இருந்த ஒரு நிம்மதியே நம்மள சொர்க்கத்துக்கு கொண்டு போயிரும். அம்மா மடிதான் நமக்கு மெத்த, அவங்க மூச்சு காத்துதான் நமக்கு ஏசி, அவங்க குரல் தான் நம்ம உசுரோட முதல் ரிங்டோன். நாம அழுதா அந்த பாட்டுல ஒரு வருத்தம் இருக்கும், நாம சிரிச்சா அந்த பாட்டுல ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம தூங்கி நடுவுல ஒரு நிமிஷம் பாட்டை நிறுத்துவாங்க, நம்ம லேசா செஞ்ச உடனே மறுபடியும் அந்த சத்தம் மெல்ல ஆரம்பிக்கும். அந்த தாளாட்டுல தான் நம்ம முதன் முதல்ல அன்பு நான் என்னன்னு கத்துக்கிட்டோம். உலகத்துல என்ன நடந்தாலும் சரிடா கண்ணு, உன் ஆத்தா நான் இருக்கேன்னு அந்த பாட்டு தான் நமக்கு தைரியம் கொடுத்துச்சு. உலகத்துல எவ்வளவோ இசையமைப்பாளர்கள் வரலாம், பல கோடி ரூபாய் செலவு பண்ணி மியூசிக் போடலாம், ஆனா அந்த இருட்டறையில் ஈர துணியை போட்டுக்கிட்டு பசியோட இருந்தாலும் தம் பிள்ளைய தூங்க வைக்கணும்னு ஒரு தாய் பாடுறாளே, அந்த ராகம் தான் உலகத்தோட முதல் அதிசயம். மொபைல் பாட்டை நிறுத்திட்டு முடிஞ்சா இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட போய், அம்மா அந்த பழைய பாட்டை ஒரு வாட்டி பாடமா அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க குரல் நடுங்கினாலும் சரி, அதுல இருக்கிற அந்த ஒரிஜினல் சுகம் வேற எங்கேயும் கிடைக்காது. அம்மாவோட தாளாட்டு அது இசையல்ல, அது நமக்கான ஆசி. பச்சை காட்டு பாடுபட்டு வந்தாலும் பசி மறந்து ஆத்தா பாடுவாளே. வெள்ள நிலா வெளிச்சத்து வேப்ப மரத்து காற்று வீச அவ வெத்தல போட்ட வாயால மெல்ல இழுப்பா ஒரு ராகம். அந்த ராகத்துல ராக இல்ல, என் உசுரோட ரத்தம் இருந்துச்சு. வெள்ள முந்தான சேலையில என் வேர்விய தொடச்ச அவ வெள்ளி நிலவ காட்டி சோறு ஊட்டி பாடுவாளே. மாமா வருவான் மல்லிகையோட, மச்சான் வருவான் மாம்பழத்தோட, உறவுகள் எல்லாம் ஒரு பாட்டுல உயிர் கொடுத்து கூப்பிடுவாளே. உலகத்துல எந்த வித்துவானு போட முடியாத மெட்டு அது, தூக்கமெல்லாம் துள்ளி வந்து கண்ணுக்குள்ள குடியிருக்கும். ஏசி சத்த இல்ல, ஹெட்போன் தேடல, ஆத்தவ மடியோட சுட்டுல அந்த அன்பு பாட்டுல நான் தூங்குனது ஒரு ராஜயோகம். இன்னைக்கு இசைத்தட்டுல கோடி பாட்டு இருக்கு, ஆனா என் ஆத்தா பாடுன அந்த அரகுர பாட்டுல இருந்த நிம்மதி ஒரு துளி கூட இல்ல. உலகத்துல நான் கேட்ட முதல் இசை அம்மாவோட தாளாட்டு தான், அதுக்கு ஈடு இணை இந்த ஏழு உலகத்திலயும் இல்ல. அம்மா அந்த சராசரங்கள் அறியும் முன்பே, அகிலத்தின் பேரொழிகள் கேட்கும் முன்பே, கருவறையின் இருட்டில் நான் கேட்ட முதல் இசை உன் தாளாட்டு. சுதி விலகாத உன் குரலில் சுருதி சேர்த்து உன் இதய துடிப்பு. இசை தட்டு இல்லா அந்த வானம் பாடியின் பாட்டில் இலக்கணம் கிடையாது, ஆனால் இறைவன் கலந்திருந்தான். தொட்டில் கம்பிகள் தாளமிட தூக்கம் என்னை தழுவிக்கொள்ள வழிகளை மறக்க செய்த அந்த பன்னிசை இன்று ஆயிரம் ராகங்கள் கேட்டாலும் ஈடாகாது அந்த மூன்றெழுத்து ராகத்திற்கு. நிலவை எனக்காக தர இறக்கி நீளவானை மெத்தையாக்கி என் விழி மூடும் வரை நீ பாடியது வெறும் பாட்டல்ல, என் வாழ்வின் அடித்தள சங்கீதம் என்று கூறி என் சிற்றுரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: இத்துடன் இன்றைய இது நம்ம ஏரியா நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி என் நவநீத பாண்டியன், நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன். நன்றி நேயர்களே.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்வது ஆங்கிலத்து செய்திகள். அதனைத் தொடர்ந்து செய்திச் சுடர் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
2: I am Valsa Williams with the news at 9. The headlines. Center approves extension of Sarthak PDS scheme to modernize public distribution system with outlay of over 25,500 crore rupees. Severe heat wave conditions to continue over central and northwest India during next 2 to 3 days. Prime Minister Narendra Modi urges citizens to take care of vulnerable people amid soaring mercury. Supreme Court upholds legality of Election Commission's SIR drive, says exercise advances free and fair elections. Assam Assembly passes Uniform Civil Code Bill, becoming third state in the country to adopt the legislation. Indian shooter Isha Singh breaks world record in women's 25-meter pistol event, clinching gold at ISSF World Cup in Munich. And India to host 2027 Asian Relays and 2028 Asian Indoor Championships. The Cabinet Committee on Economic Affairs, CCEA, today approved the continuation of the scheme to modernize the public distribution system, PDS, including ration.

0: अनिवार्य है। पूर्वोत्तर क्षेत्र का विकास और राष्ट्रीय विकास के लक्ष्य आपस में जुड़े हुए हैं। यहाँ के युवाओं में असीम प्रतिभा है। सिक्किम सहित अन्य राज्यों से आए हुए विद्यार्थियों से मैं आग्रह करना चाहूंगी कि आप सब एक दूसरे के संपर्क में रहे और मिलजुल कर राष्ट्रीय विकास में योगदान देने का भावना में आगे बढ़े।
1: Defense Minister Rajnath Singh today chaired the sixth meeting of the informal group of ministers in New Delhi to review the availability of essential commodities and the resilience of our supply chains amid the West Asia situation. In a social media post, the minister called upon citizens to avoid panic purchase of petrol, diesel and LPG as the government is pulling out all stops to ensure the availability of all essential items. In Kerala, five people were arrested after alleged attacks on Enforcement Directorate ED officials during protests by workers of the Communist Party of India Marxist in Thiruvananthapuram. The ED today conducted raids at multiple locations, including the residences linked to former Chief Minister Pinarayi Vijayan at Thiruvananthapuram and Kannur. The officials were attacked in Thiruvananthapuram while they were returning after carrying out searches, and their vehicles were allegedly vandalized. BJP State President Rajiv Chandrasekhar condemned the attack, while State Home Minister Ramesh Chennithala assured strict action against those involved. The CPM, however, termed the raids politically motivated. Indian shooter Isha Singh today broke the world record in the women's 25-meter pistol event at the ISSF World Cup in Munich. 21-year-old Isha earned 43 points from a possible 50 in the final to surpass the previous record of 42 points held by South Korea's Kim Ye-ji and claimed the gold medal. India has been awarded the hosting rights for the 2027 Asian Relays and the 2028 Asian Indoor Championships. The decision was taken at the Executive Council meeting of the Asian Athletics Association held in Hong Kong ahead of the Asian Under-20 Championships beginning tomorrow. World Athletics Vice President Adil Sumariwala said the 2027 Asian Relays will be held in Chandigarh, while Bhubaneswar will host the 2028 Asian Indoor Championships. In IPL cricket, Rajasthan Royals were 234 for 6 in 18.1 overs against Sunrisers Hyderabad in the eliminator match in New Chandigarh when reports last came in. And now before we end the bulletin, the headlines once again. Centre approves extension of Sarthak BDS scheme to modernise public distribution system with outlay of over 25,500 crore rupees. Severe heat wave conditions to continue over central and northwest India during next 2 to 3 days. Prime Minister Modi urges citizens to take care of vulnerable people amid soaring mercury. Supreme Court upholds legality of Election Commission's SIR drive, says exercise advances free and fair elections. Assam Assembly passes Uniform Civil Code Bill, becoming third state in the country to adopt the legislation. Indian shooter Isha Singh breaks world record in women's 25-meter pistol event, clinching gold at ISSF World Cup in Munich. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் கன்சல்டன்ட் டீன் திருமதி விஜயலட்சுமி மற்றும் அந்நிறுவனத்தில் பயின்று அகில இந்திய அளவில் 4ஆம் இடம் பெற்று தேர்ச்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை கேட்கலாம். விஜயலட்சுமி மேம், பட்டய கணக்காளர் படிப்பு குறித்த பல்வேறு தகவல்களை முதல் பாகத்திலேயே பார்த்தோம். சிஏ படிக்கிறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க மேம்.
5: ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக நான் வந்து தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் எக்ஸ்பேண்டடாக கேட்க போகுது. ஸோ இந்த 10th ஸ்டாண்டர்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏன் ரெஜிஸ்டர் பண்ணிக்க சொல்கிறாங்கன்னா 2 இயர்ஸ் 11th அண்ட் 12th அவங்க எந்த குரூப் வேணால் எடுத்துக்கலாம். சயின்ஸ் எடுத்துக்கலாம், ஆர்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை காமர்ஸ் குரூப்பாகவே இருக்கலாம். ஏன்னா காமர்ஸுங்கிற ஒரு ஃபீல்டு வந்து எங்கேக்கும் தேவைப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆரில் இந்த ஒரு நிறுவனத்துக்கு கண்டிப்பாக ஃபினான்ஸுன்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு இன்ஜினியரிங், ஒரு ஹெல்த் கேர், எந்த ஒரு இதுலேயும் உங்களுக்கு ஃபினான்ஸ் இல்லாமல் எங்கேயுமே இருக்க முடியாதுன்ற போது அக்கௌண்டன்ஸ், ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸோட தேவையும் நிறைய வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு, இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஸ்டாச்சுட்ரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் நிறைய வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கீங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்கம்

0: டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். ஒரு ஸ்மால் ஷாப் வச்சுருந்தா கூட நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும். உங்களோட பர்சனல் வெல்த்தை பெட்டராக மேனேஜ் பண்ணணும். ஒரு ஸ்டார்ட் அப் நான் பண்ண போகிறேன், இப்போ ஸ்டார்ட் அப்புங்கிற ஒரு என்வாயன்மெண்ட் இந்தியாவில் நிறைய இருக்குது. ஸோ இதை அட்வைஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அட்வைசரி, அஷூரன்ஸ், கம்ப்ளையன்ஸ், இந்த மாதிரி மூணு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து சிஏஓட ரோல் தேவைப்படுது. ஸோ எக்ஸாக்டாக ஃபவுண்டேஷனில் நாலு சப்ஜெக்ட்ஸ், நாலு மந்த்ஸ் ஃபார் த ப்ரிப்பரேஷன். இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஃபீஸ் வந்து 9000 ரூபீஸ் தான். அந்த 9000 ரூபீஸில் நாங்கள் வந்து நாட் ஓன்லி ஃபிசிக்கலாக டெக்ஸ்ட் புக்ஸ் உங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வி ஆர் ஆல்சோ கிவிங் யூ கிளவுட் கேம்பஸ். அதாவது கிளவுட் கேம்பஸ் என்னென்னா, ஆன்லைனில் சென்ட்ரலாக வந்து உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸஸோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதை வச்சு நீங்கள் அட்டென்ட் பண்ணி படிச்சுக்கலாம் ப்ரிப்பரேஷனுக்காக. அதே மாதிரி யூடியூப்ல எங்களோட ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்குது, ஃபுல் ஆரம்பம்லேருந்து டில் த எண்ட் கிளாஸஸ் இருக்குது. ஸோ நான் ரெஜிஸ்டர்லாம் பண்ண போகிறதில்லை, எனக்கு இதை பற்றி நாலேஜ் எனக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் வந்து போய் யூடியூப்பில் போய் அந்த ரெக்கார்டட் கிளாஸஸை வியூ பண்ணிக்கலாம். அந்த சேனலோட பேர் வந்து ICAICATU.
1: நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம்.
0: ஆமாம், இப்போதைக்கு வந்து ஐசிஏல வந்து ரெண்டு மீடியம் ஆஃப் லாங்குவேஜில் வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எழுதலாம், ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று ஹிந்தி. இதை தவிர நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இப்போ வந்து வி ஹாவ் சம்திங் கால் சாரான்ஷன்ட். நீங்கள் அந்த சாரான்ஷன்ற அந்த புக்கை போய் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் கிராஃபிக்ஸோட ஃப்ளோ சார்ட்ஸோட ஒவ்வொரு சாப்டரோட ரிவிஷன், இது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு அந்த மெட்டீரியல் கொடுத்துட்றாங்க. அதை தவிர அவங்க வந்து மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க சஜஸ்டட் ஆன்சர்ஸ், ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன்ஸோட க்வெஸ்சன் வித் ஆன்சர்ஸ் இதையும் கொடுக்குறாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி மினிமம் 2 மாக் டெஸ்ட் நடத்துவாங்க, அதை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அந்தந்த சென்டரில் போய் எழுதலாம். ரொம்ப குவாலிஃபைடு பீப்புள் வந்து அதை கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் எங்கே ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் எக்ஸாமுக்கு, என்னோடய ப்ரிப்ரேஷன் லெவல் எப்படி இருக்குது, நான் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கேன், அப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மராத்தனில் கடைசியில் கொஞ்சம் ஸ்பீட் பிக்கப் பண்ணி ரன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, செல்ஃப் அவேர்னஸ்க்கு அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ் ஐசிஏ இவ்வளவும் பண்ணுறாங்க. நீட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்பும் ஒன்று இருக்குது, மெரிட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்னு இருக்குது. இதுக்கு தனி போர்ட்டல் இருக்குது, உங்களோட அசோசியேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்பாங்க, மார்க் ஷீட்ஸ் கேட்பாங்க, உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்ஸும் வந்து நாங்கள் கொடுக்குறோம், ஆல் இண்டியா லெவல்லையும் கொடுக்குறாங்க. ஸோ எங்களோட சதர்ன் ரீஜனோட பிரான்ச் வந்து நுங்கம்பாக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து ரீஜனல் கவுன்சில் நடத்துகிற கிளாஸஸ்க்கு, ரொம்ப டிசர்விங் கேண்டிடேட்ஸ்க்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கிளாஸஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ஃபிசிக்கலாகவும் வர்ச்சுவலாகவும் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். நிறைய இப்போ இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய எஃபர்ட்ஸும் எல்லா கவர்மெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன் தட் வே த கரண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி லக்கி. அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணும், அக்னாலேஜ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஹையர் எஜுகேஷன் போகும்போது காஸ்ட்டுங்கிறது ஒரு ஃபேக்டர் ஆகிடுது. கவர்மெண்ட்டோட காலேஜில் படிக்கணுனாலும் ஒரு ஃபீஸ் அவங்க கட்ட வேண்டியிருக்குது மினிமம். அப்படின்னு பார்க்கும்போது எங்களோட சிஏ கோர்ஸ் வந்து ரொம்ப சீப். கோர்ஸ் ஃபீஸு நாங்கள் கலெக்ட் பண்ணுறது 77000 ஐசிஏலேருந்து. ஆவரேஜ் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து ஃபார் த 2 இயர்ஸ் வந்து 1,05,000 அதிகமாக கொடுக்குறோம். இது வந்து நான் என்ன சொல்கிறேன், ஸ்டாச்சுட்ரி மினிமம். ஆனால் ரியல் லைஃப்பில் இப்போ பிரச்சனை கேட்டால் அவங்க இதில் ஆர்டிகல் கிளர்க்கு கண்டிப்பாக அதுக்கு டபுள் கொடுப்பாங்க. ஏன்னா சிட்டி இருக்குது, அதில் கொடுத்துருக்காங்க ஏ சிட்டி, பி சிட்டி, சி சிட்டிஸு, அந்த மாதிரி கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஆடிட்டர்ஸ்க்கும் தெரியுது, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய செலவு இருக்குது, அவங்கள வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும். மெம்பர் டு ஸ்டூடெண்ட் கனெக்ஷன் க்ரியேட் ஆகிடுது அங்கேயே. இது வந்து அன்இன்ட்ரப்டட் ஆர்டிகல்ஷிப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். அதாவது அந்த 2 வருஷத்தில் அவங்க வந்து 1 மாதத்துக்கு 1 நாள் தான் லீவ் எடுக்க முடியும். சண்டேஸை நான் சொல்லலை, சண்டேஸை தவிர. ஸோ டோட்டலாக அவங்க வந்து 1 வருஷத்தில் 12 நாள் லீவ் எடுக்கலாம், 2 வருஷத்தில் 24 லீவ். அந்த சமயத்தில் வந்து அவங்க ஸ்பாமுங்கிற ஒரு எக்ஸாம் தான் எழுத முடியும், வேறு எந்த எக்ஸாம்ஸோ வேறு எந்த கிளாஸஸ்லாம் போகிறது அவங்களோட பர்சனல். 2 வருஷமும் அவங்க ஃபோக்கஸ்டாக ஆடிட்டர்கிட்ட டெடிக்கேட்டடாக ஒர்க் கற்றுக்கணும். ஸோ இந்த ஆர்டிகல்ஷிப் ஃபீஸை வச்சு அவங்க ஃபைனலுக்கு ஃபீஸ் கட்டிடுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் என்னோட ரோல் ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸோட இன்வால்வாக இருக்கிறதுனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பேசுவேன். அப்போ கேட்பேன், என்ன பண்ணீங்க மேம், நாங்கள் இப்போலாம் எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் ஃபீஸ்க்கும் கேட்கறது இல்லை, ஹாஸ்டல் ஸ்டேக்கும் நாங்கள் கேட்கறது இல்லை, ஏன்னா எங்களுக்கு நல்ல பே பண்ணுறாங்க மேடம் ஃபர்ம்ஸ்லாம், நாங்கள் அதை வச்சே நாங்கள் வந்து எங்களோட எஜுகேஷனை நாங்கள் சப்போர்ட் இன்டர் எழுதி தான் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.
1: சப்ஜெக்ட் வந்து டஃப்பு அப்படின்னு இதை படிக்காமல் அவாய்ட் பண்ணிட்டு போகிறவங்க மத்தியில் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.

0: ஸ்டோரிஸ் இருக்கு மேடம். அப்பா அம்மா கிராமத்துல விவசாயம் பண்றவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 21-22 இந்த இதுல வந்து சிஏ ஜலபத்தின்னு இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஹீ பிகேம் த சேர்மன் ஆஃப் த எஸ்ஐஆர்சி ஆஃப் ஐசிஏ.
1: இப்போ பேரண்ட்ஸோட பங்களிப்பு என்ன மேம்? ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்க போகும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குமா அப்படின்றது தெரியல. நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படி சொல்றாங்களே தவிர, பெரும்பாலான குழந்தைகள் வந்து பட்டய கணக்காளர் ஆகணும், நான் ஒரு சிஏ ஆகணும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டது இல்லை. அந்த மாதிரி அந்த குழந்தைங்க மனசுல அந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்கு பெற்றோர்களுடைய பங்களிப்பு என்ன மேம்?
0: பேரண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு அந்த என்வாயன்மெண்ட்டை கொடுக்கலாம். நான் ஒரு ரூம் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை பங்களாவில் இருந்தாலும் சரி, நம்ம அங்கே என்ன மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டை நம்ம கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம். ஸ்பேஸ் இஸ் நாட் த பாயிண்ட். தானாக உத்வேகத்தோடு படிக்கிறதுங்கிறது ஒன்று. இன்னொன்று ஒன்று, பேரண்ட்ஸும் நம்ம குழந்தை வந்து ஃப்யூச்சரில் ஆப்ஷனை நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள், அவங்கள ஒரு லோக்கல் லைப்ரரியில் மெம்பர் ஆக்கலாம். பப்ளிக் லைப்ரரிஸ் இப்போ நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அவங்க கையில் என்ன மேகசின்ஸ் கிடைக்கிறதோ அடிக்கடி போய் டீச்சர்ஸோட மீட் பண்ணி பேசுறது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேரண்ட்ஸ் பிடிஏ மீட்டிங்ஸ்க்கே போகிறது கிடையாது. ஸோ அந்த பிடிஏ மீட்டிங்ஸ்க்கு போகணும், இல்லை தானாக வாலண்டியராக என்ன மேடம் எங்கள் பொண்ணு எப்படி படிக்கிறான், என் பையன் எப்படி படிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு விஷயம், தானே ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்.
1: பேரண்ட்ஸோட பங்களிப்பு என்ன குழந்தைங்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறது? குறிப்பாக வந்து ஒரு பட்டய கணக்காளர் ஆக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லித்தரணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். இப்போ வந்து மேடம் வந்து மூணு லெவல் வந்து சொன்னாங்க. நீங்கள் படிக்கும்போது அந்த மூணு லெவல்லையும் எப்படி படித்து வந்தீங்க மேம்?
2: ஸ்கூல் முடிச்சு தான் ஃபவுண்டேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன்.
1: உங்களுக்கு ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சா?
2: டஃப்பாக தான் இருந்துச்சு, ஈஸியாலாம் ஃபீல் ஆகலை. பட் என்னன்னா ஸ்ட்ரக்சர்டாக இருந்துச்சு. அதாவது செல்ஃப் பேஸ்ட் மாடியூல் தான். இன்ஸ்டியூட் வந்து கிளாஸஸ் கொடுக்குறாங்கங்கிறது வந்து ஒரு அடிஷ்னல் புஷ். அக்கௌண்ட்ஸில் எனக்கு இந்த விஷயம் புரியலை அப்படின்னா ஒரு சிஏ கிளாஸ் போகிறோம்னு வச்சுக்கோங்க. இன்ஸ்டியூட்டில் தே ப்ரொவைடிங். அப்போ வந்து ஃபிசிக்கல் கிளாஸஸும் இருந்துச்சு. அப்போ வர்ச்சுவல் மோடு ரொம்ப இல்லை. வென் ஐ ஸ்டடிட் 2002 ஃபிசிக்கல் கிளாஸஸ் போனோன்னா அங்கே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்குல்ட்டி அண்ட் ஈஸிலி ரீச்சபிள் ஃபேக்குல்ட்டிஸ். இப்போ வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ ஹைப்ரிட் வெர்ஷனில் இருக்குது. கிளாஸஸ் ஒரு பக்கம், தேவையான சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும், மற்றபடி செல்ஃப் ஸ்டடி. அவங்க வந்து ஸ்ட்ரக்சர்டாக கொடுத்துட்டாங்க. அண்ட் தே யூஸ் டு பி ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கும், சஜஸ்டட் ஆன்சர்ஸ் இருக்கும். விஜயலட்சுமி மேம் சொன்ன மாதிரி முன்னாடி அந்த மாக் டெஸ்ட்லாம் நடக்கும், சண்டே டெஸ்ட் ரெகுலராக நடக்கும். முன்னாடி யூஸ் டு கோ அண்ட் சிட் அண்ட் ரைட்டு. ஸோ அந்த எல்லாம் ட்ரெயின் பண்ணி ஃபவுண்டேஷன் வந்து சொன்ன மாதிரி 11th and 12th தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நான் வந்து 11th and 12th இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்ததுனால எனக்கு அது ஈஸியராக தெரிஞ்சது. அண்ட் மேம் எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி இங்கிலீஷ் மேத்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்டை படிக்கும் போதே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், சரி இதை என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு. அண்ட் கான்செப்சுவல் கிளாரிட்டி. இப்போ ஸ்கூலில் என்ன ஆகிடும், இந்த க்வெஷ்சன்ஸ் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க, இதுதான்ப்பா வரும், இதை மக் அடிச்சுட்டு போய் இது பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். கிட்ஸுக்குமே ஓகே, இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் மேம் சொல்லிட்டாங்க, அதுவே படிச்சுட்டு போயிடலாம்,
1: புரியுதோ புரியலையோ படிச்சுட்டு போய்
2: அப்படியே மக் அடிச்சாச்சு, அப்படியே போய் கொட்டிடுவோம். அங்கே வந்து நம்ம கான்செப்சுவல் கிளாரிட்டின்னு யோசிக்கல. பட் இப்போ ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்னு போகணும்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு நீங்கள் கேட்டதுக்கு மேம் சொன்னதில் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் மேம். அவங்க வந்து கான்செப்டாக படி அப்படிங்கிறத கிட்ஸுக்கு சொல்லணும். சிக்ஸ்த்தாக இருக்கட்டும், செவன்த்தாக இருக்கட்டும், எயித்தாக இருக்கட்டும், எப்போனாலுமே புரிஞ்சு படி. நீ படிக்கிறது ஏன்னு கேள்வி கேளு. இன்டெப்த் போய் புரிஞ்சுட்டா நீங்க லைஃபுக்கு மறக்க மாட்டீங்க.
1: நிச்சயமா
2: மக் அடிச்சா அடுத்த நாள் கூட மறந்துடலாம்.
1: பசுமரத்தாணி போல பதிஞ்சிரும்.
2: புரிஞ்சிருச்சு கான்செப்ட், இதுதான். என்னைக்கு கேட்டாலும் நீங்க யாருக்கும் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியும்.
1: நிச்சயமா
2: நீங்களுமே ஃபார் ஷுர் நீங்க மறக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி படிக்க ஒரு அப்ரோச்சை பேரண்ட்ஸும் சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்கிறதுல ரிசோர்சஸ் கொட்டி கிடக்குது. நீங்க ஆக்சுவலா நல்ல விதத்தையாவும் யூஸ் பண்ணலாம். மொபைலா இருக்கட்டும், டெலிவிஷனா இருக்கட்டும், எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் நிறைய வருது. இந்த ப்ரோக்ராம் மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நல்ல கண்டென்ட் எவ்வளவோ இருக்கு. ஸோ அதெல்லாம் தேடி அவங்க பார்க்கலாம். நிறைய ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டியா இருக்கட்டும், கிளாடா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரிசர்ச் பண்ண
1: நிறைய வாய்ப்புகள் இருக்கு, பயன்படுத்திக்கலாம்.
2: எக்ஸ்ட்ரீம் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மேம் சொன்ன மாதிரி கிட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மார்ட், இமோஷனலி மோர் மெச்சோர், கிளாரிட்டி ரொம்ப, தே ஹாவ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ரிசோர்சஸ் அவைலபிள். ஸோ அதை சூப்பராக யூஸ் பண்ணால் ஹார்ட் ஒர்க் கூட இல்லை, ஸ்மார்ட் ஒர்க்லேயே அவங்க வின் பண்ணிடலாம். ஸோ லெவல் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி 4 சப்ஜெக்ட்ஸ் இருந்து, அதுக்கப்புறம் குரூப் 1 குரூப் 2 பிரியும் 3 சப்ஜெக்ட்ஸு அந்த மாதிரி. ஸோ அதுக்குமே எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் கோச்சிங் போனேன். நான் வந்து பர்சனலாக ஆடிட்டிங் அண்ட் லாலாம் வந்து இந்த தியரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வீட்லேயே நானே தான் படித்தேன். அண்ட் என்னோட ஸ்டடிங் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்ல

0: என்னன்னா, மேக் ஸ்மால் நோட்ஸ். இப்போ ஒரு பெரிய பேரா இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கும், அதுல எல்லாத்தையும் நீங்க மனசுல ஏத்திக்கணும்னு இல்லை, கீ வேர்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை நோட்ஸா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரிவைஸ் பண்ணும்போது அந்த நோட்ஸ் மட்டும் பார்த்தா போதும்,
1: புரிஞ்சு படிச்சோம்னா அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்க
0: முடியும். அண்ட் யூல் நோ கீ வேர்ட்ஸ். இப்போ எக்ஸாமினர் வந்து கரெக்ட் பண்ணும்போது கீ வேர்ட்ஸ்னு எதிர்பார்ப்பாங்க, புரிஞ்சா அது மனசுல ஏறிடும்
1: நிச்சயமா.
0: ஸோ அந்த பேராவை சமரைஸ் பண்ணி அந்த மாதிரி படிக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் நான் சொன்னேன், எழுதணும். இப்போ இருக்கிற கிட்ஸ் எழுத மாட்டேங்கிறாங்க. அக்கௌண்ட்ஸே இருக்கட்டும், நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளமை இப்படி சும்மா அப்படி பார்த்துட்டு ஆ ஓகே இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப்னு சொன்னால் மனசில் பதியாது. பத்து வாட்டியாவது அதை எழுதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா மிஸ்டேக்கும் அங்கேயே முடிஞ்சிடும். எக்ஸாமில் மிஸ்டேக் பண்ண மாட்டோம், பண்ணுற தப்பெல்லாம் அங்கேயே பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இட்ஸ் டன். ஸோ எக்ஸாம் போகும்போது அந்த கிளாரிட்டி, சந்தேகம் எல்லாம் இங்கே வந்துடும். படிக்கும் போது எனக்கு ஈஸியாக தெரியும், ஆ சம் இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப், கணக்கை போட்டு பார்க்கணும், அக்கௌண்ட்ஸையும் போட்டு பார்க்கணும். எவ்வளோ வாட்டி போட்டு பார்க்குறீங்களோ உங்களோட சந்தேகங்கள்லாம் அங்கேயே தீந்துடும். இன்ஸ்டிடியூட்ல ஒரு ஹைபிரிட் ப்ரிபரேஷன் மாடல் நமக்கும் இருக்கணும், பழைய ஸ்டைலும் இருக்கணும், சில விஷயங்கள் சில மெத்தட்ஸ் அதுவும் செட் ஆகும், ஏஐயும் உள்ள கொண்டு வந்துடலாம். மிக்ஸ் பண்ணி படிச்சோம்னா இட் வில் பி எ ஸ்மார்ட் அப்ரோச். என்ன வேணும் அப்படிங்கறது தேடி எடுக்கிற பொறுமை இருந்து டவுன்லோட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. எவ்ரி ரிசோர்ஸ் அவைலபிள். போர்ட் ஆஃப் ஸ்டடிஸ் வந்து ரெகுலரா தே கீப் ரிலீசிங் அ லாட் ஆஃப் தீஸ் பேப்பர்ஸா இருக்கட்டும், ரிவிஷன் மாடியூல்ஸ், கேஸ் ஸ்டடிஸ்லாம் அத்தனை இருக்கு. ஸோ நீங்க கிளிக் பண்ணி அதை படிச்சாவே You'll be more than prepared for the exam.
2: Every exam ku munnadiyum webcast panuvaanga. Edhaavadhu updated vishayamavum irukum adha pathi, illa indha question indha chapter la eppadi approach pannanum irukum. Adha thavara engalukku monthly magazine irukkanaala register aana ella students ku physically post la pogudhu adhu.
1: Adhu endha alavukku students ku useful ah irukku
2: ma'am. Avanga adhula vandu oru particular chapter eduthu adha pathi discuss panuvaanga. Foundation level ah irukkatum seri, intermediate level ah irukkatum seri, ஃபைனல் லெவல் எக்ஸாம் பாயிண்டில். இதை தவிர நிறைய ரியல் லைஃப் சினாரியோஸு, இப்போ கரண்ட்டாக உலகத்தில் நடக்கிற நடப்புகள், இப்போ இருக்கிற இன்னோவேஷன்ஸு, ஐசிஐ எப்படி வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்காங்க, இதை பற்றி எல்லாமே வந்து அதில் இருக்கும்.
3: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு. நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசமார்குமார் அவர்கள் மிருதங்கம். முதலில் சரசி டாக்ஷ. ருத்ரபட்னம் வெங்கட்ராமையா இயற்றிய நாயகி ராகவர்ணம், கண்டஜாத்தி ஆட்டத்தாளம்.

நேரம் 9:54. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கேசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு. நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசமார்குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்னமும் சந்தேகப்படலாமோ என தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், கீரவாணி ராகம், மிஸ்ரசாப்பு தாளம்.

நிகழ்ச்சிகள் அடுத்து சமயமிதே. தர்மபுரி சுப்பராயர் இயற்றியது மாயாமாளவ கவுளராகும் ரூபகதாளம்.

நிகழ்ச்சிகளினை இதரிலோனி என தொடங்கும் மூவாநல்லூர் சபாபதி ஐயா இயற்றியது. காம்போதி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக வந்தே மாதரம் என தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல், ராகமாலிகை ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசமார் குமார் அவர்கள் மிருதங்கம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10:45. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1869 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:00. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நாளை வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் நாளை காலை 6:00 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ர. நடராஜன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி, இதில் கோடையில் நீர் மேலாண்மை உத்திகள் குறித்து காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை மற்றும் கால்நடை பள்ளியின் உளவியல் துறை விரிவுரையாளர் முனைவர் கே. ராமச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ். கண்ணன் அவர்கள். 7:00 மதுரை தென்றல். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 நலமாய் வாழ குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் டி. சி. ஸ்ரீதேவி. உடன் உரையாடுபவர் ஜி. கீதா. நாளை காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன். 35 மதுரை தென்றல். நாளை காலை 8:00 செய்தி சுருக்கம். 8:02 இறையருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின சிறப்புரை வழங்குபவர் குடுவாஞ்சேரி எஸ். கலீலுல்லா அவர்கள். சென்னை அஞ்சலாக. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 8:30 வீரபெருமகன் சாவர்கர் சாவர்கரின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் அரங்க ஈல வள்ளியப்பன் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9:00 அரங்கிசை. 10:00 செய்திச்சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11:00 செய்திச்சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 மதுரை தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நிலமும். 12:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:10 இசை மேடை அனுராதா ஸ்ரீதர் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:10 என்னுயிர் தோழி. இது பக்ரீத் சிந்தனைகளும் மற்றும் குர் ஆனில் பெண்ணிய சிந்தனைகளும் உரை வழங்குபவர் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி தமிழ் துறை உதவி பேராசிரியை முனைவர் சையத் அலி பாத்திமா அவர்கள். தொடர்ந்து சமையல் பக்கம் மற்றும் தெரியுமா உங்களுக்கு வழங்குபவர் உமா மீனா அவர்கள்.

தலைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை. 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் சேகரிக்கலாம். 2:15 மதுரை தென்றல். 2:55 வானிலை அறிக்கை. 3 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் மாலை 5:27 துவக்கமாகும் 5:30 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6 நிகழ்ச்சியின் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் சேகரிக்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள், இதில் உல்லாச பறவைகள் திரைப்படத்தின் பாடல்களை கேட்டு மகிழலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள், இரவு 7 மதுரை தென்றல். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் சென்னையில் அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். இயற்கை விவசாயம் குறித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் முன்னோடி விவசாயி ஜி மணி அவர்கள். 8 செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மதுரை தென்றல். நலமாய் வாழ இயன்முறை மருத்துவம் நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் இயன்முறை மருத்துவர் வி சுரேந்தர், பகுதி 4. 8:45 மதுரை தென்றல். 9 ஆங்கிலத்தின் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 மதுரை தென்றல். 9:30 நாடக மலர், உள்ளம் கவர் கல்வன் நாடகம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன், அமைப்பு ஏபி எலிசபெத் ஸ்ரீனிவாச முருகன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 10 நட்சத்திர கீதங்கள், 11 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதுவரை கேட்டீர்கள் நாளை வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்து நிகழ்ச்சியும் நேரமுமாய்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனி இதே நிறைவு பெறுகிறது. இனி மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.